உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்தில் அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய்

இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டுப்படும்

இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகி இருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திப்பாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக

0: எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்க செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தேங்குவதினால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார், என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளையில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்கு தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: ஆமீன் ஆமீன். இன்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரைய கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்கள் கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் மற்ற 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவத்தை நாங்களும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அதே வேளையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு, அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சவுதி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சவுதி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சவுதி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்துடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, தேவ வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா. இணைப்பு சென்று விட்டது.
1: துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார தன்மை எங்களை தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறொரு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்க நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர். ஆண்டவரே முக்க சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா. என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த கால வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கால தோறும் உடைய இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே நம்பாமலி நம்பா பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்றவளிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் நோடியிருப்பார், என்னே சரென்றும் என்னோடியிருப்பார், நம்பாமல் இருப்பீனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த தேவனே எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்தாதே ஆண்டவர். நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டப்பா. ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து, அழிகின்றதை நீந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் என்னோடியிருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே எங்களை தப்புவிக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நிறங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முட்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவனே உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்தீரப்பா, தப்புவித்தீரப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரை வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களா ஐயா. காஞ்சோறுக்கு பதிலாக மிருதம் செடி எழும்புங்கன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. என் ஆண்டவரே அப்பா நீயும் கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதி கடன் கொடுப்பாயன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புமன்னு சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்குமன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கர்ப்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே எங்களை இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்கள் இருதயத்தில இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா. எஸ்அப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே அந்தந்த தேசங்கள்ல இருக்கிற எங்கள் உடன்பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தருளும். ஆண்டவரே பாலிவ பிள்ளைகளை நினைத்தருளும், குழந்தைகளை நினைத்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒருவன் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா. எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவர் எந்த தேசங்களிலிருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்கள் தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவர் எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காகவும் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிர ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினானும் சாட்சியின் வசனத்தினானும் அவனை ஜெயங்கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? சொல்லி இருக்கிற வார்த்தை தான் உங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சோத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே முக்கு சோத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சோத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சோத்திரம், மகாதேவனே சோத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சோத்திரம். ஹாலே லூயா. ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே கடந்தொல்லகளிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே யோபு சொன்னானையா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனே உமக்கு சோத்திரம், தகப்பனே உமக்கு சோத்திரம். யோபுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பணுகிறேன். ஆண்டவரே எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அன்னால் கேட்டது ஐயா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீர ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், காண்கின்ற தேவனப்பா, காண்கின்ற தேவனப்பா ராஜா. ஹாலே லூயா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், என் வள்ளல் என்றும் நம்பாமல் இருப்பேனோ அன்பானேசு என்னை துட்டாரே நம்பாமல் இருப்பேனோ நான் நம்பாமல் இருப்பேனோ ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியால் ஆராதிக்கிறோம் ஐயா அப்படியே நீர் செய்வீர் உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே அப்பா மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போது சொன்னார் அப்படி ஆகும் சொன்னீர் ஐயா ராஜா கடன்கள் பில்லுகள் மோட்டேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது பிள்ளைகளுக்குரிய தடைகள் திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா ஆண்டவரே அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவாகனம் கொண்டு வருகிற பகைகள் விரோதங்கள் கோபங்கள் ஆத்திரங்கள் எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொன்ன தேவனே ஹாலேலூயா எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு ஊர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே என் ஆமியானவரே உமக்கு சோத்திரம் என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ஹாலேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா கடலும் கலங்கி தெளிந்திடலாம் மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம் அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நான் தேவன் என்று நீ சொல்லுகிற தேவனப்பா ராஜா தேவனே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கும் கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது ஹாலேலூயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெல நடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இடப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்பா ராஜா என் தகப்பனே என் ஆண்டவரே என் பிதாவே என் தேவனே எங்களுக்கு அன்புக்குரியவரே நாங்கள் நம்பி இருக்கிறவரே கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே அன்புள்ள தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம் இறைமையாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா தேவனே அப்பா உன் பிள்ளைகளுக்காக உன் கரத்தை எடுந்து ஹாலேலூயா ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா என் தகப்பினே உமக்கு சூத்திரம் என் ஆண்டவரே உமக்கு சூத்திரம் எங்கள் விடுதலையே உமக்கு சூத்திரம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா நாங்கள் விரும்புகிறது உமாரே வரும் என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உமக்கு சூத்திரம் ஐயா ஹாலேலூயா நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைக்கு காண செய்கிற தேவனையா என் அதிசயமானவரப்பா அற்புதமானவரப்பா கானாவு கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே டாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறது மாற்றி கொடுத்தவரப்பா இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஜனங்கள் நடுவிலே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஹாலேலூயா ஹாலேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஹாலேலூயா கடலும் கலங்கி தெளிந்திடலாம் மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம் உன் பேல வீணத்தில் என் பேலன் விளங்கும் என் கீருவை உனக்கு போதும் அல்லோ நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ நான் நம்பாமல் இருப்பேனோ ஹாலேலூயா எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே ஹாலேலூயா அவர் உயிரோடு இருக்கிறார் எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை கேட்டதை உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா. காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் ஐயா. நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா நீங்க தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. எதிரி ஒரு வழியா வந்தவர் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. உங்களுக்கு குரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் பாய்க்காதே போங்கன்னு சொன்னீருங்களா ஐயா ராஜா. ஹாலேலூயா. உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கால வேளை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. அப்பா உமக்கு சூத்திரம். ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகள் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா, திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர், ஆத்தும நேசரவர். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

0: தீபமே இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாய்கையிலேயே, உள்ளத்தில் என்ப நித்திய வாழ்வு இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலேயே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான்னு சொல்லி இருக்கிறீங்களே ஐயாராஜா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்துல ஐயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தேவனே, அப்பா மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னவரே. ஊழல் ஆனவர்களே, ஆண்டவரே, தேவனே, நேரான பாதையினை வழி நடத்துங்க. தெய்வம் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்க சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் எழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இன்னும் ஒரு நாளை, புதிய நாளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்த்தருடைய இந்த துதிகளை, ஜபங்களை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு மிஷன் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரி கிணத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளை கேட்டார், அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப குறிப்பு இருக்கிறது. ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கே கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர் திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர்களுக்காக பாரத்தோடு எல்லோரும் ஜெபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரி கரத்திலேயே போய்ப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஏசாய 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடர்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த பிதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, இசாயா 64, பழைய ஏற்பாடு 9 மத்தேயு 9 அதிகாரம் பெற்று நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம், 8ஆம் தேதி ஆடி மாதம், 8ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்தும், அதிகால வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி மினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரே வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களை வழி நடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 டாக்டர் அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார். கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அத்தாகத்தோடு ஜெபியுங்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இந்திய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் எபிரேயத்திலே திஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு திஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த திஸ்பியன். திஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற. திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் வந்து அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1:8-9 அதுக்கு அவர்கள், அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்பியனாகிய எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த திஸ்வியனாகிய எலியா தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான், அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷன் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே திஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கத்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம், அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய எந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கதாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த திஸ்வியனாகிய எலியாவை போல இந்திய நாட்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரனையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னுடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வர, அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்று நற்குணசாலிகளாக மாற உம்மை போன்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் உதவி செய்ய கிருபை செய்வீராக. இந்த டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிற டாக்டரோடு நீர் இடைப்படும்படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு எழுப்பினது போல இந்த அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக, உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரசை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன், அந்த டாக்டரையும் நீர் உயிர்த்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர்ஸ் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிதி வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லினிடா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர இருவ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூன் துதி கன மகிமை உண்டானமைத்தவனாகியே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும், சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென், ஆமென். Praise the Lord, Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord. வினோ,
3: Praise the Lord அக்கா.
0: இந்த கடைசி காலத்திலே தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளே இறங்க கத்துடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நீக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமாண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக ஆண்டவரே, தகப்பனே கத்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் நிமிடம் வரைகளை ஜீவனோடு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவை, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவை, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய் ஆண்டவரே. எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. கத்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தபடினால் அவரை, அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இருக்கிறாரே. அதே போல கத்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேணும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, உண்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உண்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவர் நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மேற்படாதபடி தகவனே கர்த்தாவே, அவர்களுக்கு புத்திய ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர், உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா சத்துராதியின் அப்பா தகப்பனை இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டுக் கொள்ளும்படி மீட்கும்படி தகப்பனை ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர் கத்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே சத்துருவானவன் விற்கப்பட்டு போகும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர் தேவனே கத்தாவே ஆவியானவரே தகப்பனே நடக்கிற அட்டூழியங்கள் அநியாயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் தேவனே கத்தாவே இப்படியாக நடக்காதபடி இப்படியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு வெறும் சோதனைகள் உபத்திரவங்கள் தகப்பனே சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே தகப்பனே நித்தம் நீங்கள் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை கைவிடாமல் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவற்றை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் ஆண்டவரே நீங்க செய்து முடிக்க போறது

0: பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கமவானலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா இந்த இரு குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து ஜெபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்க வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கனமகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே நாங்க உங்களுடைய பாதத்தில வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு பொழுதும் வெக்கட்டுக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு அவன் வருகிறன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றே ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடிய நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே உங்களுக்கு அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிகாஸ் யூ லிவ் வி கேன் ஃபேஸ் ஃபார் அதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரன் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு உங்களுக்குள்ள உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட இரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களை அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க.

0: நாட்களுக்காய் நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவளதும் மகிமைப்படவன் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்குற தேவப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்களோட அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா. உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கு அப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்ட என்று சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்க, நீங்க தான் எல்லா விதமான தீமையிலிருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்படி உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்லுவேன். உங்க கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா விதமான பயத்த எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா. அது மட்டுமில்ல ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இரவு காலை நேரம் நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வாதங்க ஜன சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையின் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபையினால் இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தால் சிலருக்கு அப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்றைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பரதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டுமிருந்தே வரக்கூடியதா இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டவரே எல்லா கண மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி தொழில் சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென்
2: சிஸ்டர். அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன். சகோதரி அவர் 42 வயது. சகோதரி அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். சீனியர் ஹோமில் அல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்.
1: நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ டைரியின் இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேர் நர்ஸ் மேர் அவைகளுக்கும் பரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்திரமாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. என் நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி கத்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஆ சரி. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா, இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா. யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே ஆனா உண்மையான காரியம் என்னண்டு தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கலவரங்களை தூண்டுவிக்கிறதான கர்த்தாவே அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து உங்களை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கர்த்தாவே அப்பா. வைத்திய சாலை நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நோயில இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியர்கள் தாதிமார்கள் தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவே இப்படியா அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாத படிக்கு தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீரே பரம வைத்திய நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி கத்தாவே அப்பா, அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம். அதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தின் தேவைகள், கையின் பிரயாசிகள், தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, அந்த நேரத்திலும் ஜெப வேலை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கிட்டத்தவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரீன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
1: நாங்கள் சிசிலியம்மாவை கேட்டுக்கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியம்மா
4: பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும், அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே அப்பா, தகப்பனே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே அம்மாவா அப்பா பிதாவே, உமது சுரகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பன் அப்பா. இந்த சண்டையிலிருந்து நிதானமாக அப்பா நீரே உமது கரங்களை நீட்டி ஓய பண்ணும் தகப்பன். ஆவியானவரே பதைக்க துடிக்க அநியாயமாக இருந்து கூறார்களே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே நீர் பான்கிறதுவனாயிருக்கிறவர் அப்பா, அவர்களை காப்பாற்றும் தகப்பனே அப்பா. இந்த சண்டையில் எல்லாவற்றையும் நிப்பாட்டும் தகப்பனே அப்பா, நிப்பாட்டும் தகப்பன். கடைசி காலம் என்று சொன்ன நாளே இவையெல்லாம் நிகழ்கிறதா என்பது எனக்கு உங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே அப்பா. உம்மால் தான் எல்லாம் அறியக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே எங்கே ஒரு சமாதானத்தை கொடுந்த தகப்பனே, அன்பான தகப்பனே எங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே அங்கே எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அப்பா அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே அப்பா. அப்போதுதான் இந்த நாட்டில் ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அப்பா உண்டாகும் தகப்பனே. ஆவியானவரே அங்கங்கு எங்கு சென்றாலும் உமது நாமத்தையே அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீரே கட்டளையிடும் தகப்பனே அப்பா. நீர் சொன்னால் போதும் அப்பா, அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே இது ஓயும் ஓயும் என்று அப்பா ஓயாத சண்டையாகவே இருக்கின்றது தகப்பனே. ஜனத்துக்கு எவ்வளவோ தலையிடியும் அப்பா, அவ்வளவோ பிரச்சனையுமாயிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே நீர் இதெல்லாவற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே உம்மா தான் முடியும் தகப்பனே, யாராலும் முடியாது தகப்பனே அப்பா. பிதாவே நீர் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஜனம் எல்லாம் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் உமது கோலமாக எல்லா இடமும் நடக்க செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் உச்சரிக்க வழி செய்யும்படியாக உண்மை சோதரிக்கிறேன் தகப்பன் அப்பா. தகப்பனே உண்மை உண்மை நேசிக்கிறேன் தகப்பனே, உண்மையா வணங்குகிறேன் தகப்பனே. இந்த லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பன் அப்பா தகப்பனே லங்கதே சித்தி ஆசிர்வதியின் தகப்பனே, அப்பா அங்க நடக்கிற கொடுகுரங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமா இருக்கிறீர்கள் நாளுக்கு நாளா. அப்பா அந்த சிறுத்தானிலே சண்டைகளும் பிரச்சனையும் சாவுகளுமா இருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே சிறுச்சாலையில் இருக்கிற அவர்களின் தாய் தகப்பன் பெஞ்சாதி பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை காது காத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நீர் காண்கிற தெய்வம் அப்பா, என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டு அவர்களை நீ கண்ணோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் உண்டு பண்ணும் தகப்பன். அப்பா அவர்கள் ஓங்கி உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்று ஒலிக்க பண்ணும் தகப்பன். அப்பா ஒரு சமாதானத்தையும் எட்டுமையும் கொடுக்கும் தகப்பனே. ஒரு எல்லாவற்றையும் சண்டையில நிப்பாட்ட நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாச லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மையும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு சோத்திரம் அப்பா. அவரை பாதுகாத்துக் கொள்ளும், அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்ல அப்பா. போக்கிலும் வரத்திலும் நீரே உற்ற துணையா இருக்கிறதுக்கா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசித்த குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. உமது கரங்களில் எல்லோரையும் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பன். அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சமாதானமும் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே பினோ குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: அமேன். அங்க ஜபங்களை கேட்டது உனக்கு சூத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலையும் வழி நடத்துவாராக. அமேன்.
4: ஓகே அமேன் அமேன் சிஸ்டர் அமேன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள்ல யுத்த நாடுகள் மட்டுமல்ல வியாதி உள்ள நாடுகள், ஆப்பிரிக்கா, எங்கள் இலங்கை தேசத்திலே டெங்கு காய்ச்சல்னால் அநேகர் மடித்து கொண்டு போகிறார்கள். பட்டினி சாவுகளை எதிர்நோக்கிற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர் வரும் மட்டும் இந்த ஜனங்களை காக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பும் கிருபையிலிருந்த பிதாவே, இவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவனே நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா பிதா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதான் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே கிருப செய்யுங்க அப்பா பிதா. இந்த ஜனங்கள் மீது அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை தேவனே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. நீங்கள் நீடிய பொறுமையோட அப்பா இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருப்பதற்காய் நன்றி என் தேவனே. சோசம் இயேசு ராஜாவே உம்முடைய மன உருக்கம் அப்பா, இரக்கம் தேவனே, உம்முடைய அன்பு தேவனே, உம்முடைய தயவு தேவனே, இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அப்பா பிதா. கிருப செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுந்தலாம் உண்டு தேவனே. மகதேடி சுற்றி திரிகிறது ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதா. அவன் மிகுந்த கோபம் கொண்டு தேவனே எழுந்திருக்கிறார் நீங்கள் பாக்குறீங்களே தேவனே. பிசாசானவர் சிலுவேலி அப்பா நீங்கள் வெற்றி சிறந்த தேவனப்பா. அவருடைய சகல கிரிகளையும் அப்பா, துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்ட தேவனப்பா பிதா. இயேசு ராஜாவே கிருப செய்யும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாபி. சத்தியம் ஒன்றே இந்த நாட்கள்லயே விடுதலை செய்ய முடியும் அப்பா. தேசங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதாபி. தேச தலைவர்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க அப்பா பிதா. தேவனே இவருடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவனே இந்த நாட்களிலே தேச தலைவர்கள் அறிய உணர தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. இந்த சொன்னீங்களும் தேவனே பிதாவே, எருசலேமை கடைசி நாட்களிலே பாரமான கல்லாக்குவேன்,
6: அதை கிளப்புகிற தேவனே, ஜனங்கள் அனைவரும் சிதைக்கப்படுவார் சொன்னீங்களப்பா பிதாவே. எருசலேமுக்கு விரோதமாக தேவனே சகல ஜனங்களும் கூடிக்கொள்வார் சொன்னீங்களப்பா பிதாவே. அந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. சகல தீர்க்கசன வார்த்தைகளும் தேவனே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எசேக்கில் 38-39 எழுதின காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், தேவனே என்னுடைய சத்தத்தை கேட்டு. தேவனே ஒருவன் மனம் திரும்பினால் தேவனே பிதாவே, நான் அவனோடு வந்து பந்தியம் வந்து அவனோடு உணவுண்டேன் சொன்ன தேவனே அப்பா, கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த காதுகளை திறவங்க, மனக்கண்களை திறவங்களப்பா. உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய சகல கிரியலும் தேசங்களை விட்டு தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. தேவன் 2:20 சொன்னீங்களப்பா பிதாவே, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அன்று. தேவனே இந்த யுத்தம் உங்களுடையப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அப்பா பிதாவே, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் அப்பா, தேவனே புறப்படும் ஐயாது. கோழி தன் குஞ்சுகளை காக்குவோம். எருசலேமே எருசலேமே உன்னை நோக்கி நான் கதர்னேன், நீ மறந்து நிம்பும்படி அப்பா பிதா. தேவனே அந்த அன்பை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த இஸ்ரவேல் மக்களை மறந்திருப்பங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. நீங்கள் பட்ச பாதம் இல்லாத தேவனப்பா. ஒவ்வொரு தேச மக்களையும் மறந்திருப்புங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளப்பா. எல்லா தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேவனே ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த தந்திரத்தின் பேச்சுவார்த்தைகள்லே, பிசோடைய பேச்சுவார்த்தைகள்லே, கண்ணிகள்லே விழுந்து போகாதபடி தேவனே விழிப்புள்ள ஞானமுள்ள ஆவிய குணங்களப்பா தேவனே இந்த பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அந்த தேவனே சொச்சமையா. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே கிரிப செய்யுங்கப்பா பிதாவே, தேவனே கிரிப செய். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் சொன்ன தேவனே. தேச தலைவருடைய நினைவுகள் வழிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய வழியாய் மாற்றும் அப்பா இயேசுவே. நீங்களே பழியும் சத்தியமும் ஜீவனும் அப்பா, நீங்களே வானத்தையும் பூமியை உருவாக்குற தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டர் நிற்குமன் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஒருவரும் கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்படும் உண்டு நீங்கள் நேடிய பொறுமையோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. வான மண்டலங்கள்ல இருந்து தேசங்களுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாகும். அந்தகார இருளின் ஆவியல் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதாகும். அந்த ஆற லோகாதிபதிய சகல கிரிகளும் வெளியேறுவதாகும். பிசாசோடைய திரத்தினங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாகும். ஏசு கிருஷ்ண ரத்தத்தை ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளிலும் தெளிக்கிறப்பா பிதாவே. அக்கினி மலை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்தை மக்களை தேவனே பிசாவுடைய தந்திரங்களிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு வச்சிங்களப்பா. மதங்களுக்கு பின்னாந்து கிரிய சிற பொருளாத ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. ஆமானின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. அமலேக்கின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இஸ்ரவேலின் ஆவியல், ஓ இஸ்ரவேலின் ஆவியல், பாகாலின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே கிருப செய்யுங்கப்பா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இந்த மக்களை விழிப்படைய செய்யுங்களப்பா. வாசற்படியிலே நின்று நீங்கள் நீதி செய்ய நியாயம் செய்ய நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பொறுமைக்காய் நன்றி இயேசு, நன்றி என் தேவனே. இந்த மக்களை மீட்டிரச்சியுங்க, மீட்டிரச்சியுங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்கினி மலை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அவருடைய கீழ்ப்படியாத தன்மைகளை நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. இந்த மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது. கத்ரா இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியை நீங்கள் அக்கினி மலையாக சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புற மக்கள் சிதைக்கப்படுவான் சொன்னீங்கள் இயேசு ராஜாவே. தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்மை வார்த்தை மாறாதப்பா. மானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை தேவனே ஒளிந்து போகாத நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உங்களுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு தேச தலைவனையும் ரப்பங்கப்பா, அதிகாரிகள் ரப்பங்கப்பா, தேசத்து மக்கள் ரப்பங்கப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி தான், நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே விடுதலை ஆக்கும் அப்பா, சத்தியம் ஒன்றே சமாதானத்தை கொடுக்கும் அப்பா, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீங்கள் சிறுவேலே செய்து முடித்தீங்களப்பா. அது உண்மையில் விழுந்த தேச ராஜாவே, நீங்கள் விட்டு கொண்ட சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா. சமாதான பிரவே, நீங்கள் விட்டு போன சமாதானம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் வருவதாக, ஓ நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக பூமி எங்கும் அப்பா பிதா. நன்றி ராஜா. அதே போல தேவனே, இந்த உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தேவனே, பட்டினியோடு வேதனையோடு நோய்கள் வியாதியோடு தேவனே பிதா இருக்கிற மக்களை பொறுப்பிடுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே இந்த சந்ததிகளை நீங்கள் உடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதா. தேவனே இந்த நோய்கள் இந்த பட்டினியில் காரணமா இருக்கிற சகல கிரிகளை மன்னியுங்களே இயேசு ராஜா. இந்த மக்களுடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க, ரத்த பணிகளை மன்னியுங்க அப்பா பிதா. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களையா ஓ ரத்த பணிகளே தேவனே மன்னியுங்களப்பா பிதாவே. எந்தெந்த நாடுகளிலே தேவனே நோயினாலே அவஸ்தைப்படுகிறார்களோ, தேவனே உணவில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களோ, என் தேவனே இவட பாபசாப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா. என் தேவனே இந்த மக்களை மீட்டுங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்கு சத்தியவார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. தேவனே இவளை போசியுங்க, இருக்க இடம் கொடுங்கப்பா, உடுக்க உடை கொடுங்க, உள்ள உணவு கொடுங்கள் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய துய தழும்புகளாலே சுயம் கொடுங்கள் இயேசு ராஜாவே. சகல நோய் கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த சகல நோய்களும் வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே, நோய்களை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. தேவனே இந்த மக்களை விட்டு ரசிங்கள் அப்பா பிதாவே. உடைய ஜீபோத்சவத்திலே பேரிழந்தங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. ஜபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க கிடங்காத பெருமூச்சலோடு இந்த அந்த அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா ஆவியானவரே. நன்றி என் தேவனே. கிருப செய்யும், கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா. பூமியில் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் ஐயா. வேத அறிவில்லாமல் அசங்காரமான மக்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே விடுதலை செய்யுங்கப்பா. வேதத்துக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்களப்பா, இராக்காலம் வரும் என்று சொன்னீங்களே இயேசு ராஜாவை. ஓ இந்த கிருப செய்யுங்க, இந்த மக்களை முற்றச்சியுங்களப்பா, விடுதலை செய்யுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல தேவனே சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவனே இந்த வானொலியை இயக்குறதை ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடந்து போற வார்த்தைகள் வறுமையாய் திரும்பாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஓ தேவனே ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, கேட்கிற ஒரு மக்களையும் விடுதலை செய்யுங்க. தேவனே லெஸ்லி பிரதர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஓ செய்ய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. தேவனே இந்த ஊழியத்தை நடத்த ஞான அறிவு தெளிந்த புத்தினால் என்றப்பும், மரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் என்றப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, நன்றி அப்பா பிதாவே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துங்கள் அப்பா, வார்த்தை அனுப்பி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல தேவனே ஜனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. என் தேவனே செய்யும் மூலியங்களை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே, சந்ததியை ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா, ஏற்றதுடைய கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. கையிட்டு சிறவேலனை ஆசீர்வதியுங்கள், பாதம் படுமிடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன் சொன்ன தேவனே கொடுத்துருங்கள் அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்பான் சொன்னவனே, அதற்காக நன்றி அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் கத்தராலே போதிக்கப்பட்டிருப்பான் சொன்னவரே நன்றி அப்பா. உடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்னதேவனே நன்றி அப்பா. உடைய வீட்டு தாழ்ப்பாளர்களை நான் பலப்படுத்துகிறேன் சொன்னவரே நன்றி. அங்குள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும் சொன்னதவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பட்சபாதம் இல்லாததவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பிரதர் கேத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் ஜபத்திலும் வேதத்திலும் சகலத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
7: ஆமீன், ஆமீன். அதே போல் உங்களையும் சந்ததியையும் சந்தானத்தையும் ஒவ்வொருடைய சந்ததி சந்தானத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர்,
8: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க ஐந்து கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் மக்களுடைய இருதயங்களை தேவன் திறந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரையும் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவர, நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் பட்சபாதம் இல்லாமல் மழையை பெய்ய பண்ணுகிறவரே ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐந்து கண்ணங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐந்து கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியாம இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்காலத்திலே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவ ஆராதனைகள் அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவென்று சொல்லுகிறவர ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களை போல உண்மை அறியாம இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள், உண்மை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை இழுத்து கொண்டு வந்த குமாரணத்துல கொடுத்தவர பிதா, ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொல்லி எங்களை இழுத்துக் கொண்டு வந்தவரே, இதோ கத்தாவே இந்த மக்களையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மக்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் யாவரும் செவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிறதும் அந்த பணிகள்ல நிக்கிறவர்கள் கத்தாவே அவைகளை சொல்லத்தக்கதான பாதைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகியும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளும் ஒவ்வொரு நாளும் உம்மாலே சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பட்சபாதம் இல்லாத தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை உடைத்து அவர்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கர்த்தாவே நின்று அவர்களை உம்மை அறிய விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் யாவும் நச்சிரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியேறட்டும்படி செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேசத்தில் இருக்கிற அஞ்சு கண்டங்களில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே, கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியும் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறவரே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, ஏதோ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தீர் என்பதையும் ஆண்டவரே தகப்பனை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சின பொழுதும் இந்த உலகத்தின் மக்களுக்காக அவரை நொறுக்க சித்தமாக்கினீரே. அவரை இந்த ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை நொறுக்கி கர்த்தாவை இவ்வளவு ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். உலகத்தை ஆய்க்கிணைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதை உணர்ந்து கொண்டு என்ன வந்தால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அந்த எளிமையான முறையை கர்த்தாவை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். தங்களுடைய ஆத்மாவினுடைய அழிவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுக்கு இருக்கிறதான ஆய்க்கினை தீப்பைகளை அகற்ற வல்லமுடைய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். இந்த தேசங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தாண்டவரை இழுத்துக் கொண்ட தேவனாகிய கத்தரம் இதோ அவர்களுக்கு நேராக நீர் விரித்திருக்கிற கைகளை அவர்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நோக்கி நீர் நீட்டியிருக்கிற கரங்களை கத்தாவே அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரின் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி நீட்டி கொண்டிருக்கிற உடைய கரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, கடின இருதயங்களை உடைப்பீராக செபிக்கிறேன். இருதயத்துல ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் யாவையும் உரித்தெறிந்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த மக்கள் விலகி கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன். அழிவின் பாதைகளிலிருந்து தங்களுடைய மனச்சாட்சியை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவர, உருவாக்கப்பட்டவைகளை கண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமியில கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய சிருஷ்டிப்புகளின் வல்லமைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தங்களுடைய ஆராதனைகளை உமக்கு நேராக திருப்பத்தக்கதான அந்த கண்களை நீர் கொடுக்கும் ஊழியங்கள் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு எண்ணம் பலத்தை கொடுப்பீராக. மன நொந்து போயிருக்கிற சகோதர சகோதரர்கள் எண்ணம் தொடர்ந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற மிஷனரிகள் கர்த்தாவே எண்ணம் தங்களை அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எத்தனையோ பாடுகளின் நிமித்தம் கர்த்தாவே இந்த மிஷனரிகள் படுகிற கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஊழிய பயணங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இதோ இந்த ஜனங்களுக்குள்ள அவர்களை அனுப்புவீராக செபிக்கிறேன். ஐயா, இதோ ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ பாடுகள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவீராக, பாதுகாப்பீராக. எண்ணம் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே பாதைகள் திறக்கப்பட செபிக்கிறேன். இதோ ஆண்டவரே அன்றைக்கு மக்கதோனியா பகுதிகளில பவுலுக்கு பாதைகள் திறந்தது போல இதோ கர்த்தாவை ஒவ்வொரு தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடங்களுக்குள்ள கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுத்து உம்முடைய சுவிசேஷ பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஐயா, தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல செபிக்கிறோம். ஐயா, சுவிசேஷம் இன்னும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிறப்பு உம்முடைய இறப்பு, ஆண்டவரே உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் தாமே, அவர்களை பாதுகாப்பீராக. நடக்கிற யுத்தங்களையும் நடக்கிற அவலங்களையும் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த அவலங்களையும் அழிவுகளையும் காண்கிற பொழுது இந்த மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட என் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாப்பீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காய் உமை சோதரிக்கிறோம் கத்தர் தாமே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய காது திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. இன்னும் அநேக வீடுகளுக்குள்ள இந்த ஆண்டவரே வானொலி பிரபோசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்புகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து கத்திரதாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ எங்கள் சகோதரி ஜேனட்டுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கத்தாவே இந்த சகோதரின் மூலம் கத்தாவே நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்துல அநேகர் கத்தாவை பரிந்து பேசுவதற்காக தகப்பனை எடுத்துக் கொடுக்கிற விண்ணப்ப ங்களுக்காக உமை சோதரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் பாதுகாத்து அவர்களும் எண்ணம் கத்தாவை உமோடு கூட பயணிக்க கத்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செவிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து கொண்டு கத்தாவை இந்த ஒளிபரப்புல ஆண்டவரே இந்த ஊடகத்துல இணைந்து கொண்டு உமை துதித்த உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கத்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து எண்ணம் பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் கத்தாவை உம்மையுடைய நாமத்துக்கு ஆண்டவரே கலங்கம் வராதபடிக்க உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியமாய் நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் எழுந்து நிற்க கத்தர் உதவி செய்வீராக. தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தின் பிடிகளுக்கு தங்களை தப்பிக் கொள்ள நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஜாவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உமக்காக சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறித்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கத்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
8: ஆமென் ஆமென். அப்படி உங்களை ஒவ்வொருவரிடம் கூட இருந்து கத்தர் வழி நடத்துவாராக.
1: தேவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த டாக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சகோதரியை ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரை உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன் கத்தாவே. அந்த சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரிக்காய் நீர் மனதுருக்கும்படி உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்புகள் இலும்புகள் தசு யாவிலும் வல்லம கல்லூக வல்லம இப்பொழுதே ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுங்க அதிக வல்லமையை கட்டபிட்டு விட்டு சத்துருவின் ஆளுக்கு அதிகார வல்லமையை கடிந்து போற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செல்லுகிறோம் கத்தாவே. அப்ப அந்த பிள்ளைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். மனத்தாக்கல்களுக்காய் செபிக்கிறோம். அந்த நரம்பு எலும்பு இழுப்புகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளியேறி சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகமும் விடுதலையும் ஆண்டவரே அந்த சகோதரிக்கு கொடுத்து கத்தாவே. ஆண்டவரே சாட்சியை நாங்கள் கேட்கும்படி கத்தாவே. ஆண்டவரே நீர் மாற்றங்களை உருவாக்கும்படி கத்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த டாக்டர் மத்தியிலே நர்ஸ் மத்தியிலே டாக்டர்கள் அதிசய ஏற்க தக்க வகையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா, உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளில் ஜெபிக்க சொன்னவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா, ஆண்டவரே ஏக்கத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் அப்பா கடன்களோடும் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கவும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களில் ஏற்படுத்தவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என்ற தகப்பனே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல்கி பெருக கர்த்தாவே நீ கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண பாதுகாப்பும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே என்று நாளை ஒப்பு கொடு அகல துதிக்குரியது செலுத்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளை நினைத்தள்ளு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமீன் ஆமீன் ஆமீன். அதிகால வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜபங்கள் ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே காலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலும் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே அதிசயமான காரியங்களை அந்த டாக்டருடைய காரியங்கள் டாக்டர் சகோதரியின் காரியங்களே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே நாங்கள் சகோதரி வினோவுடைய மகள் ஜெசிமாவையும் நினைவு கூறுகிறோம். அவரும் கூட ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருடைய கரு அவருடைய திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இணைவோம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள் வழிநடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், அந்த சௌகரியையும் வாழ்த்துவோம், அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன் ஆமீன். தேவனுடன் சில நிமிடங்கள்.
9: Recording in progress.
10: Good morning. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனமாக மார்க்கு 16:17-18 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்த போது சாத்தானின் மீது முழு அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் பேசும் போதெல்லாம் பிசாசுகள் வெளியேறின, மக்கள் குணமடைந்தார்கள். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் மறுபடியும் பிறந்த போது கிறிஸ்துவின் புதிய வாழ்க்கையை பெற்ற போது இயேசு தமது நாமத்தில் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தார். வேதாகமம் கூறுகிறது மார்க் 16 வசனம் 17, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. இதன் பொருள், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக பேசலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத எந்த சூழ்நிலை இருந்தாலும் அமைதியாக இருக்காதீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விரும்புகிறதை விசுவாசத்துடன் அறிவியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள். விரைவில் நீங்கள் விரும்பிய பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 10:8, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக பிதாவே, சாத்தானின் மீது எனக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்று நான் உமது வல்லமையில் நடக்கிறேன். என் பள்ளியிலும், என் வேலையிடத்திலும், என் சமூகத்திலும், என் குடும்பத்திலும் சாத்தானின் செயல்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே எங்களிடத்தில் ஜெபித்தோம். அப்பா, இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் நாமத்தின் அதிகாரத்தோடு அவர்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் வென்றெடுக்கும் அந்த கிருபையை அவர்களுக்கு இன்று நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 8th of July 2026, and the topic for today is Authority in Jesus' Name. The opening scripture is taken from Mark 16, verse 17 to 18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongue. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. Hallelujah. When Jesus was on the earth, he exercised authority over the devil. Whenever he spoke, the devil left, and people were healed. The good news is that when you were born again, Jesus gave you authority in his name. The Bible says in Mark 16 verse 17, these signs will follow those who believe. In my name they will cast out demons. Hallelujah. That means you can speak in the name of Jesus with boldness. Glory to God. So if there's something you don't want, don't stay quiet. Declare what you want in the name of Jesus and stand on God's word. Soon you'll see the result you desire. Hallelujah. Let's look at another verse from Matthew 10 verse 8. Heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out devils. Freely ye have received, freely give. Glory to God. Let's pray. Please repeat after me. Thank you, precious Father, for giving me authority over the devil. I walk in power today and rebuke the activities of the devil in my school, in my workplace, in my community and family. In Jesus' name, amen. Hallelujah. Have a blessed, glorious day. God bless you. See you tomorrow.
11: Recording stopped.

0: Amin, amin. Amin.
1: Praise Lord, Anna.
0: One second, nilangam.
2: Recording in progress.
0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இவங்களுக்கூடாக விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சௌரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சௌரி சுபாஷினி அவர்கள் கொழும்பு மணிக்கோணம் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இணையப்போர் ஒருவரையும் கத்திரலாமே வழி நடத்துவாராக கத்தடைய கருத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்குள்ளாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாஷினி.
1: பிரைஸ் லார்ட் அண்ணா.
0: ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இருவரும் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமென். ஆமென். சங்கம வானொலி நேர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுபா அவர்கள் இப்பொழுது பாடலோடு ஆரம்ப ஜெபத்தோடு கடந்து வருவார்களாக. ஆமே.
3: ஆமேன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, மறுபடியும் எங்களுடைய தடைகளை நீக்கி இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த மகாபெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பொறுப்படுங்கள். இந்த ஜெப வேளையிலும் நீங்க கூட இருங்கள், தடைகளை நீக்குங்கள்.

அன்பினாலின்று அலங்கரியும் அன்பினாலின்று அலங்கரியும் ஆவியானுங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஜெபிக்க.

தந்திரங்களை சாத்தானின் சகல தந்திரங்களை தகட்டறிய வாருமையா தகட்டறிய வாருமையா பாவியானுங்கள் அன்பு தெய்வமே

மெலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொண்ணால் பெருமூச்சோடு சொல்லொண்ணா பெருமூச்சோடு ஜபித்திடவாருமையா, ஜபித்திடவாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,

0: அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். எங்களுடைய பாடல்கள் ஜெபங்கள் கத்தரேற்றுக் கொண்டார், அதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே எங்களில் எங்கள் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கத்ததாமே தேவனுடைய சித்தம் அங்கே நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்து அங்கு அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி நான் எங்களை இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசம் உம்முடையது கர்த்தாவே. அங்கே இருக்கிற மக்கள் உம்முடையவர்கள், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டவர், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. அவர்களுடைய ஆண்டவரே வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். நல்ல தேசத்தை கொடுத்தீரப்பா, வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, நீர் வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த முடியாமல் நிற்கிறார்கள் கர்த்தாவே, குழப்பங்களும் கலக்கங்களிலும் நிற்கிறார்கள் அப்பா, தேவ கோபத்தை ஏற்படுத்த நிற்கிறார்கள் அப்பா. அதனால் வியாதிகள் பெறுகிறது கர்த்தாவே, அதனால் கலக்கங்கள் குழப்பங்கள் பெறுகிறது கர்த்தாவே. என் தேவரே இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, எல்லா வீடும் குடும்பங்களும் சந்ததிகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. எந்த பாசை பேசினாலும் ஆண்டவரே எல்லாரும் மனித குலம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கத்தாவே உம்முடைய இரக்கம் தயவு மனதுருக்கம் அன்பு உண்டாக கத்தாவே. இவர்கள் காதுகள் ஆண்டவரே அகலமாய் திறக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் உட்புரவேசிக்க கத்தாவே. ஆண்டவரே அன்றைக்கு நிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா. அப்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களுடைய காதுகளை திறந்து கத்தாவே சுவிசேஷம் உட்புற கத்தாவே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கத்தாவே. தேவனே உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் தேச மக்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே கத்தாவே உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே இறங்குவதாக, இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே. எங்கள் தேசத்திலே கத்தாவே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தப்படுவதாக, சிறு பிள்ளைகள் உம்முடைய

0: ரத்தத்தினால் மூடப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே வாணிப ஜோதிகள் கர்த்தாவே உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இளங் குடும்பங்கள் சமாதானம் அற்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே, தனித்து இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதெல்லாம் உமக்கு சித்தமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசங்களை நீங்க பொறுப்பேருங்க, எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துற காரியங்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும், மனந்திரும்பட்டும் ஐயா. இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு பக்கம் திருப்பப்பட தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமாப்போர். என் தேசத்து ஜனங்களை திசை திருப்புங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா அவர்கள் நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே. இன்றைய நாட்களிலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்கள், முப்படைகள், அதிகாரிகள், இந்த மதகுருமார்கள், மதகுரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவன் நல்ல ஈவை, நல்ல நாடு, நல்ல தேசத்தை கொடுத்திருக்க, மனிதராகிய நாங்கள் அதை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் இதனால் தேவனுடைய கிருபை அங்கு பெருக முடியாம இருக்கிறது, இதனால் நன்மைகள் காண முடியாம இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய காரியமாய் தேவனுடைய மனந்திரும்புதல் அங்கே வரவேணும் என்று சொல்லி, ராஜாக்களுக்குள்ளே வரவேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா, எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி பீடங்கள்ல இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பரிசுத்தரே, எங்களை தேசத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே அப்பா மத குருக்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே பொறுப்பான அதிகாரங்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, அதிகாரங்கள்ல இருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லா காரியங்களை செய்யாதபடிக்கும் ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே அப்பா பிள்ளையான காரியங்களுக்குள்ளும் கொண்டு போகாதபடி, இதன் நிமித்தம் கர்த்தாவே உங்களுடைய தண்டனைகள் கோபாய்கினைகள் எங்கள் தேசத்தில் பெருகாதபடி கர்த்தாவே. என் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதி செய்ய இவர்கள் இருதயங்களை நீ தூண்டும்படியாவும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே என் தகப்பனே அப்பா, நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அநீதி செய்கிறவனை நீர் ஆண்டவரே தப்ப விடாமல் ஆண்டவரே அவனவன் செய்த கிரிகைக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரே தீமை செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரட்டும், பயப்போர் தெய்வ பயம் அவருடைய இருதயங்களே காணப்படட்டும் ஆண்டவரே. என் தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை தீய மனிதர்கள் எழும்பிக்க தாவே அப்பா, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடாத படிக்கும் கர்த்தாவை. அடித்து அடிய அடுத்தவனை அழித்து அடித்து உதைத்து துன்புறுத்தாதபடியும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா குழப்பங்கள் பிரிவினைகளை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமைகள் ஆண்டவரே எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அடுத்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவை மாற்றி தீங்கு செய்ய தூண்டுகிற எல்லா மனித முயற்சிகளும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு செய்ய தீவிரிக்கிற சகல செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் அப்பா. எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்படுங்க, எங்கள் தேசத்தில் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களை பொறுப்படுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் என்று விட்டுக்கிற சில அதிகாரிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நன்மை செய்கிற காரியங்கள் தங்களை தீயவர்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு கத்தாவே அந்த நல்ல முயற்சிகள் ஆண்டவரே செயல்பட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இறங்குங்கள், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கள். உங்களுடைய கிருபை எங்கள் தேசத்தில் பெருக வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகுவதற்கு எங்கள் தேசத்தில் நன்மைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக, அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நீர் ஆளும்படியாக உங்களுடைய கரத்துக்கு தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அதாவது இந்திய நாக்களிலே 2 Corinthians 8:15 சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொருடைய செல்வமும் அங்கு வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று, தேவ ஜனங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். ஆகவே எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தைகள் மாறும் போது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் வரும். ஆகவே அதுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கத்தாவே, எங்கள் தேச ஜனங்களுக்கு குறைவில்லாதபடி கத்தாவே எல்லா நிறைவே ஆசீர்வதித்து கொடும் ராஜா. ஆண்டவரே ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தொட்டு குணமாக்கி ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உறவக்கூடியதா தேவனே நீர் கிருபை செய்யும் அப்பா ஆண்டவரே. ஜெயத்தைக்கு ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்பா நீர். ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க அப்பா, எங்கள் தேச மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செல்வத்தின் மிகுதியாயும் இருக்கிறார்கள் ஆண்டவரே, செல்வம் இல்லாம கத்தாவே ஏழைகளாயும் இருக்கிறார்கள் கத்தாவே. இந்த நிலைமை எங்கள் தேசங்களுக்கு, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே மாற்றம் அடைய கத்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கத்தாவே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 Thessalonians 4:3 ஆகவே எங்கள் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் தேவன் அழைத்த அழைப்புக்கு அங்கு பரிசுத்தமாய் இருக்கவும், அவர்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க கத்தர் இந்த நாட்களே அவர்களின் இருதயங்கள், சிந்தைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
1: ஆமாண்டவரே, எங்கள் தகப்பன் இயேசப்பா, உண்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களே உன்னை ஆண்டவரே அறிகிற தெய்வம் ஆண்டவரே அப்பா என் பரிசுத்தரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் பரிசுத்தமாய் காக்கப்பட என் தகப்பனே நீங்க உதவும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருதயங்களே அக்கிரம சிந்தைகள் இல்லாதபடி நீர் ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளும், ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே உண்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் உண்மோடு இசைந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும் ஆண்டவரே. அவர்கள் உண்மை விட்டு விலகுவார் ஆனால் தங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ தொடங்குவார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்படி இல்லாதபடிக்கு கத்தாவே உம்மோடு சேர்ந்திருக்கிற கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தருடைய ஆவியானவரே நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாசம் செய்து கத்தாவே நீதியை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கத்தாவே பரிசுத்தத்திலே இன்னும் வளர நீர் உதவும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்கிறது நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி கத்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நான் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருந்து இன்னும் உண்மை கிட்டி சேர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வழி விலகி போய்விடாதபடி பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட்டு விடாதபடிக்கு என் கத்தரையே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா எதிரிகளின் சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். கத்தாவே தாவீது எதிரியாகிய போலீசியரை ஆண்டவரே கொன்ற போது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடினது போல என் தேவனே இயேசு சுவாமி அப்பா ஆண்டவரே சாவல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறமுறையாய் பாடினது போல எங்கள் தேச மக்கள் கத்தாவே என் தகப்பனே ஆண்டவரே அங்க இருக்கிற காரியங்கள் எரிச்சல்கள் கத்தாவே என் தேவனே அப்பா ஆண்டவரே கோபங்கள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் விக்கிற ஆதனைகள் கத்தாவே இப்படியாய் எதிரிகளின் சிந்தனைகள் கத்தாவே செயல்களை கத்தாவே அழிக்க வல்லவரையா யார் எல்லாம் இந்த நாட்கள்ல ஆண்டவரே துன்மாக்க ஆவியை கொண்டு கத்தாவே காரியங்களை குத்தி உருவ குத்தி போடுகிறார்களோ கத்தாவே அவர்களை எல்லாம் நீ சந்திக்க வல்லவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே கத்தாவே உமக்கு பயப்படுற பயம் உமக்கு கீழ்படுகிற கீழ்படிவு கத்தாவே உண்மையே அண்டிக் கொள்ளுகிற நேரங்கள் காலங்கள் இப்பொழுதான் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க பலமையா வழி நடத்துங்க கத்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா நீங்கள் விக்கிறாதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கு பொய்யாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொய்யினாலே அங்கு தேசம் அழிக்கப்படுகிறது. பாகால்கள் அஸ்துரோக்கள் இப்படியான காரியங்கள் அங்கு தேவனை கோபமூற்றதாய் இருக்கிறது இந்திய நாட்களிலே. அதனால் ரத்தம் சிந்துதல் ஒடுக்கம் கொடுமைகள் வராதபடி கத்த காட்டுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே உடைய வல்லமையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே எங்கள் தேசத்தை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பான தெய்வமே அப்பா என் பரிசுத்தரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த பித்திர ஆராதனையின் கட்டுக்கள் அதிகரித்து கொண்டு போகிறது என் ஆண்டவரே. என் தகப்பனே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே கத்தாவே அப்பா புதுசு புதுசாக ஆண்டவரே இப்பொழுது இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த விக்கிர ஆராதனின் கட்டுக்களில் இந்த ஜனங்கள் அப்பா மூழ்கி போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. புதுசு புதுசாக விக்கிற தோப்புகளை உருவாக்குகிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே நீர் கல்லும் மண்ணும் மண்ணும் அல்ல என்று ஆண்டவரே அப்பா இவர்கள் அதை அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே படைத்த தேவனை விட்டு விட்டு படைக்கப்பட்டதுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே. என் அற்புதரே உம்முடைய இரக்கத்தை காண்பியும் இந்த அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இவர்கள் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே நேசரே அப்பா உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே அப்பா பாவம் பெருகின இடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாவத்துக்கு தண்டனையாக அல்ல கத்தாவே உம்முடைய கிருபையின்படி நீர் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை இவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. என் தேவனே இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்க, விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி உண்மை தேட உண்மை வணங்க நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன். எங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே அங்கு டெங்கு காய்ச்சலினால் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல கலக்கங்களும் குழப்பங்களுமாய் இருக்கிற எங்கள் தேசத்தை தேவன் தாமே பொறுப்பேற்று அந்த மக்கள் மத்திய ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே நோயின் அகோரம் ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறது கத்தாவே ஆண்டவரே. அதனால் மரித்து போகிறார்கள், பாதாளம் இழுத்து கொண்டு போகிறது கத்தாவே. நாங்கள் கவலையற்றி இருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படியப்பா நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறது. என் தேவனே இவர்களுக்காய் நீ மனத்திற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பமாய் ஆண்டவரே கத்தாவே பெண்களோ ஆண்களோ தனிப்பட்டவர்களோ இருக்கிறவர்களோ யாராய் இருந்தாலும் கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலை அவர் மேல் வைப்பீராக, உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே அவர்களுக்கு கிடைக்க செய்வீராக கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் கர்த்தாவே எப்பொழுதும் காக்கிற தேவன் ஐயா, எங்கள் தேசம் ஆண்டவரே முழுமையாய் ரட்சிப்பை காண கர்த்தாவே, இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமைய முறியடிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே அங்கு பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லாருடைய பாவ தோஷ அக்கிரமங்களை மன்னிப்பீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. வியாதி கர்த்தாவே, வியாதியை கொண்டு வருகிற எல்லா இன்ஃபெக்ஷன் ஆவிகளை ஆண்டவரே மன ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அங்கத்தினரை இழந்து கொண்டு போகிறார்களே கர்த்தாவே. இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறியடியுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே, எங்கள் மக்களையும், எங்கள் ஜனங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் அண்டி சொல்லி ஆண்டவரே அவர்களை பாதாளத்துக்கு இழுக்காதபடி கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவத்திலே இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே, உம்முடைய தீமான தீங்கான காரியங்கள் கர்த்தாவே, அவைகளை எல்லாம் விட்டு விட கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபியை கொடுத்து இந்த வியாதியின் ஆதிக்க அதிகாரம் வல்லமையில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேறும் கர்த்தாவே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், திருச்சபைகள், திருச்சபை மக்கள் ஐயா ஆண்டவரே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தை காக்கும்படி, தேசத்திலே விடுதலை உண்டாகும்படி கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துரியும் கிரிகளும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, அதிகாரிகளுக்குள்ளே, பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகளை எல்லாம் கட்டிந்து போடுவீராக கர்த்தாவே. எங்கள் தேசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சுபா, நீங்க வாலிப ஜோதிகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள், பாடசாலை பிள்ளைகளுக்காய், பாதுகாப்புகளுக்காய் நீங்க ஜெபம் பண்ணுங்கள், ஜனங்கள் ஒன்று கூற இடங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியின் ஆதிக்கம் எல்லா இடமும் பரவாதபடி எல்லாம் அற்று போக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சொப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை முற்று முழுக்க உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் உண்டு கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொருட்படங்கள், பாடசாலைகள் கத்தாவே, தனியார் டியூஷனுகள் கத்தாவே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சந்தைகள், இப்படி ஒவ்வொரு இடங்கள் ஜனங்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே, நீரே கூட இருங்க கர்த்தாவே. அப்பா விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீங்க பொறுப்படுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களோடு மதுகரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெய்வமே உம்முடைய மகிமையின் கரம் போதுமானதாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சத்துருவின் தடைகளுக்கு விலக்குங்க, இந்த வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அப்பா அதிக வெப்பங்கள் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல இந்த டெங்கு நோய் ஆண்டவரே கர்த்தாவை அதிகரித்துக் கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தெய்வமே அந்த டெங்கு நோயை கொண்டு வருகிற அந்த கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தரை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நுழம்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைக்கப்படுவதற்கு நல்ல மருந்துகளை இவர்கள் கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வைத்தியர்களுக்கு, வைத்திய அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே மதுகரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியத்தும சிரத்தை பொருட்படுங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கீழ்ப்படி உள்ள இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே கர்த்தாவே, ஒரு பெற்றாருக்கு கீழ்படுகிற குணம், கடவுளுக்கு பயப்படுற குணங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த வயசிலே கர்த்தாவே கீழ்படியாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கர்த்தாவே தாங்களே வேதனைகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மட்டியில் ஒரு ஆண்டவரே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனை, கண் பார்த்ததை ஆசைப்பட்ட உடனே அவர்கள் சாப்பிடுறார்கள். இதெல்லாம் ஒரு வியாதியின் பலவீனங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடத்தக்க நல்ல இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவிலும் இருக்கிற பின்விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்பட வழி நடத்துங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வியாபாரம் என்ற ரீதியிலே கர்த்தாவே ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு பொருட்களையும் தயாரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் என்ன ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் கர்த்தாவே தன்னை போலவே மற்றவனன்றி உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கர்த்தாவே. இந்த அகப்பனே பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுத்த மீட்டுக் கொள்ளும்படியாக, வியாதியின் பலவீனங்களுக்கு விளக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் நீங்கள் சுபா சங்கமா வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கமா வானொலியிலே சனி ஞாயிறிலே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே லேசி அண்ணா அவர்களோடும் அவருடைய தரிசனங்களோடும் கூட இருந்து அந்த தரிசனங்கள் பல்கி பெருக கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நிலையத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழிய தரிசனத்தை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கட்டளையிட்டு, பெருக்கத்தை கட்டளையிட்டு, ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இன்னும் அநேகர் இந்த ஊழியத்திலே கர்த்தாவே வந்து பயன் அடையவும், அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, அந்த பாரத்துக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, பலவீனங்களை நீக்கி பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனே, இந்த ஊழியங்களிலே உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே, தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்படுங்க, அற்புதரே வழி நடத்துங்க. அதே போல டிமிலாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து ஊழிய பாதையில இன்னும் உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய காரியங்களில் நன்மைகளை கட்டளையிட்டு பிரியாணங்கள்ல இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து அற்புதமாய் நடத்துங்க கர்த்தா. தேவனே, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆளுகையும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு ஒற்று நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நாங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. கூட இருந்து வழி நடத்தட்டும் அன்பான பிதாவே. தடைகளை நீக்கி நீரே சத்துரின் திட்டங்கள் முறியடித்தீரே. மக்கு ஸ்தோத்திர திதிகளை செலுத்துகிறோம் அப்பா. புள்ளியோடு கூட இருந்து ஜபிக்க துதிக்க ஜபாவி வல்லமைய கத்தாவே இன்னுமாய் கொடுத்து ஆண்டவரே ஊழிய வாசலை கத்தாவே ஆசீர்வதித்து கத்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே. கணவனுக்காக ஜபிக்கிறோம். கையின் பிரியாச கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். படிப்பு காரியங்கள், ஞானங்கள், அறிவுகள், புத்தியல், கெட்டித்தனங்கள், கவனங்கள் கத்தாவே பிள்ளைகளுக்கு போது போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து கத்தாவே பிள்ளைகளின் வருங்காலங்கள், எதிர்காலங்கள், தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்னாலும் ஆண்டவரே ஜெபித்த அந்த டாக்டர் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கத்தாவே அந்த சகோதரியுடைய ஆண்டவரே உடல்நல குறைவுகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அந்த உடல்நல குறைவுகள்ல இருந்து பிள்ளைய விட்டுதலையாக்கி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும் யெகோவா ராப்பாவாய் நீர் அந்த இடத்திலே கடந்து செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துற தேவ நீங்கள் ஒருவர் இன்றைய நாள் நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபிகளுக்காய், துதிக்க தந்த கிருபிகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்து தேசத்துக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்கு கத்தாவே, எங்கள் தமிழ் இனத்துக்கு, சிங்கள இனத்துக்கு, முஸ்லீம் இனத்துக்கு, பரங்கி இனத்துக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை அனுப்பி அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளே நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகல சங்கம வானொலிக்காய், லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. சுபா, நீங்க ஒரு வல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க.
1: ஆமென்.

0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். கத்ததாமே இன்னும் ஒரு நாள்ல சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு அங்குள்ள எல்லா அக்கிரம சிந்தைகளையும் எல்லா நோய்களையும் தாக்குறைகளையும் கத்தர் நீக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசித்துக் கொண்டு அந்த ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியோடு இந்த வேளையிலும் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இரவு நேரம் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். சோதரி சுபா இளங்க, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. உங்களுடைய ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், குடும்ப காரியங்கள், அதே வேளையில் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருக்கு கூட இருந்து சுகபல ஜீவன் தந்து குடும்பத்தை நடத்தத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே காலை முதல் காலை 7:30 முதல் இதுவரை நேரம் இணைந்து எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே உங்களை இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாலங், சுபா சிஸ்டர் ஜானட். ஆமேன். காட் பிளெஸ்.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி சுபா சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்து விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து இலங்கையில் உள்ள எல்லா குழப்பங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவர்கள் வந்து விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
1: நாங்கள்
2: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடலோடு ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். ஜெப வேளைக்காக ஆயத்தமாகவும் கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இதோ பெரியவர் எனக்குள்ளே

0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்சம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிசாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோடமா ஆமீன். ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் 42 குடும்பஸ்தர், கத்தரை அறிந்தவர்கள், டாக்டராக இருக்கிறார். அவர் இரண்டு நாளுக்கு முன்னதாக திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவரை விடுதலை ஆக்கி திருமுகமாக குடும்பத்தாரோடும் அதோடு அவருடைய டாக்டர் தொழிலில் கண்டினியூ பண்ண கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்களமா. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சூத்திரம் ஐயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. இந்த காலை வேலைக்கா ஜப வேலைக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா பிதாவே, சீர்வதத்தை மட்டுமாய் நடத்தி கிருபையினால் தாங்கி நிம்மட்டுமாய் கொண்டு வந்த தெய்வமே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்க செய்த நன்மைகள் ஈவுகள் ஆண்டவரே, ஆயிரம் நாவுகள் போதாதப்பா, கொடி நாவாரம் போதாதப்பா. சோத்திரம் சோத்திரம் நன்மையான கத்தாரை சாதத்தை செய்து முடிக்கிறவரை நன்றி சொல்லும் மொழி போறதாக நறுவரும் இல்லையப்பா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த உள்ளவர், கிருவை உள்ளவர், இயக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயாவுடைய வழியில் ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களோட கிருபையானப்போ எங்களை தாங்குற தகுதி எட்டு எங்களுக்கு உங்களோட கிருபை கிருபை அப்பா. நாங்க மாத்திரம் சுவாமி, நாங்க மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம், நாங்க எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம் சாப்பனே. எங்களுக்கு வந்திருக்கிறோம் ஜபங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மன்னிப்புகளுக்காகவும் விளக்கங்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்பதற்குவர்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் யாருண்டு சுவாமி? ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலேயோ எங்குமோ வானத்திலேயோ நீங்க ஒரு மாத்திரம் இருக்கிறீர்கள் சுவாமி. கருக்கிருவை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நிறைந்த தேவன் நீங்க சுவாமி. எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிவாவி எங்கள் கிராவி எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர், வாசம் செய்கிறவர், வாசம் செய்கிறவர் அப்பா. சுத்த மன்னன் சுத்த மன்ன அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். காலநிலைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் காண்கிற தேவன் சுவாமி. ஞானங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி ஆண்டவரே. இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே நிவர்த்தி செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தானப்பா. இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. மன்னிப்போட இறக்கங்கள் உங்களுக்கு தானப்பா என்று ஆண்டவரே. இந்த காலநிலையில் நடக்கிற ஜனங்களுடைய காரியங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், பாவங்கள் எல்லாம் ஜெயிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும் என்பது எங்களுடைய ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் எங்கள் சமூகத்தில் கேட்கிறோம் சுவாமி. மனம் திரும்ப உண்டாகணும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்ப உண்டாகணும். பூமியும் கடந்தம் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற அவதானம் கட்டு போது உங்களை சுத்தமல்லாண்டு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்போ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனம் திரும்ப உண்டாகும், மனம் திரும்புவது உண்டாகணும். தங்களுடைய வழிகளெல்லாம் தேர்தலுக்கு பார்த்து ஐயா மனம் திரும்புவதோட வாழ்க்கையில் வர வேணும் சுவாமி. தேவனே நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன். அப்பா அவர்களை கண்டு வளர்க்கிறவை செய்யுங்க சுவாமி. வேண்டிக்கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக்கொள்ளுறோம் தாப்பனே. அப்பா யுத்தத்திலே ஆண்டவரே எங்கெல்லாம் தவிக்கிற மக்கள், ஆண்டவர் கண்ணீரோடு வாழ்ற மக்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் உழந்து எங்க போகிற மக்கள், ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா, வாழ்வாதாரங்களை கொடுத்து மாற்றி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை மனித வைக்கிறோம் சுவாமி, மனித வைக்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுவார்களாக, சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களுக்காக வைக்கிறோம் ஆண்டவரே, மக்களுக்காக வைக்கிறோம் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, காண்கிற தேவன் சுவாமி, நீ இறக்கமுள்ள தேவன் சுவாமி, இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் தாப்பனே. நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, நன்றி அப்பா. இந்த நாட்கள் வியாதிய அப்பா, வியாதியும் கொடுமை ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் வியாதி, வியாதி, வியாதி, வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது சுவாமி, வியாதி செல்லப்படுறது ஜனங்கள் இந்த காலம் ஆண்டவரே, ஐயா வியாதியின் பெருக்கம் ஆண்டவர், சனங்களுடைய சாபங்களும் பாவங்களும் ஆண்டவர்களுக்கு காரணமாக அத்தனை காரியங்களும் அப்பா நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஜனங்களுடைய சாபங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே சனங்கள் சுகம் பெற வேணும் என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஆண்டவரே இருக்கிற அந்த மானுக்காக வேண்டிக் கொள்வோம், மன்னிக்கிறோம் இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே எங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அந்த மகன் மீது நேற்றப்படுவதா, உங்களுடைய கரம் ஆண்டவரே குணமாக்குற கரம் ஆண்டவரே, மனக்காக வேண்டிக் கொள்ளுறோம், மனக்கொள்ளும் எல்லாவே அவங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் பலப்பட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த அவயங்கள் எல்லாம் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே, அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அந்த மகனுடைய வியாதி படுக்கையை கூடிய சீக்கிரமாக மகன் தன்னுடைய வேலையை ஆண்டவரை இன்னமா செய்து முடிக்க, ஓடி ஓட்டம் ஆண்டவரை ஓடி முடிக்க ஆண்டவரை மானுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே மானுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா, கிருக்கமல்ல விசுவாசமல்ல ஜபம், நியாயம் சுகமாக்கு கொண்டு சொல்லப்பட்ட பிரகாரம் விசுவாசத்தோடு கேட்கிறோம் சுவாமி. மகன் இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க, மகன் சந்தோஷமும் சமாதானம் பெற்று ஆசீர்வாதமாக எழும்பட்டும் சுவாமி, மகனுக்காக வேண்டிக் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்றோம் கருவை அப்பா, எல்லாம் கிருவை அப்பா, அப்பா கிருவை தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரை எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கிருவை அப்பா, கிருவை நான் அப்பா எல்லாம் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம், மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, நன்றி சொல்றோம். இப்படியாக ஆண்டவரே வியாதி படைக்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் அதற்படுகிறாள் சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறாள் சுவாமி, பனேன் வியாதினா கத்தாவை அல்லப்படுகிற எனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேதனை அப்பா தாங்க முடியாத துன்பம் அப்பா, இவருடைய கண்ணீர் அப்பா ஆண்டவரே, இவருடைய கிரங்கிற தேவனே நீங்க தான் கத்தாவே, இவருடைய கிணங்கும்படியாக வேண்டிக் கொள்ளும் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியில் கிடந்து ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி, அவர் பிரதானம் உங்களிடத்தில் வந்தவருமையா திரும்பி போனதில்லை என்று எழுதப்பட்ட பிரகாரம் சுவாமி ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் நீங்க சுவத்தை கொடுங்க சுவாமி, பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இவர்களுடைய வழியில் வந்த செல்லாவித பாவங்களை நீக்கப்பட்டு சாபங்களை நீக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, எங்கெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிறார்களோ கத்தாவே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் தேவைகளோடு இருப்பவர்களான தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சுவாமி, பனே நீங்க தான் கைவிடாத தேவன் சுவாமி, இவனுள்ளோர் எல்லோரையும் பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளையா, முதியோர்கள் வந்தவர் வைத்தியசாலைகளாக நிரம்பி வருகிற முதியோர்கள் ஆண்டவரே, தகப்பனே சிவனற்றவர்களாய் அநாதரவற்றவர்களாய் ஆண்டவரே கத்தாவே இருக்கிற முதியோர்களுக்காக வேண்டி கொடுத்து பணி எல்லாம் நீங்க காண்கிறது சுவாமி காண்கிறது.
2: கெத்மனே மினிஸ்ட்ரீஸ், 20/1 நார்த் ஸ்ட்ரீட், ராம்நாத், சவுத் இந்தியா, பின்கோட் 623501, ஃபோன் நம்பர் 04567221474,

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 23 அதிகாரம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, கர்த்தர் நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி, தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள், அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது, அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப்போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள்.
தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள ஏசாயா 66 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவர்களோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார்.

அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திர சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டில்கள் மேலும் கோவேறு கழுதுகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மத்தேயு 11 அதிகாரம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன், கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தாதானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது,

வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

0: ஆமீன் ஆமீன். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆடி மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கதறி கரத்திலே உங்கள் எல்லோரையும் புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 21-22, ஏசாயா 65, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மத்திய 10வது அதிகாரம் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்தோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்குத்தத்தம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, தேவனுடன் 1 நிமிடம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்த நியமத்தோடு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணையிருக்கிறார். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்கிற அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: என் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய தியானமங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பாராச்சா. இரக்கத்தில் ஐசில் உள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உள்ளவளை பெரிதாக்கி ஆண்டவரே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயாராச்சா. தேவனே அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயாராச்சா. உம்முடைய இரக்கம் உள்ள கரத்திலே ஐயாராச்சா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு துதி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹலேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த நாளிலே உண்மை எப்பொழுதும் மகிமைப்படுத்த நிறங்களுக்கு இருபதாரும் ஐயா. அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார். ஹாலேலூயா. எப்பொழுதும் உங்கள் நாவிலே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு.

0: துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, எங்கள் அடைக்கலமே புகலிடமே. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை எங்கள் தகப்பன் என்றும் கைவிடுவதில்லை. ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவரே பாதத்திலே வைக்கிறோம் ராஜா. ஆண்டவராகிய தேவனே, எமக்கு சூத்திரமையா, சூத்திரமையா. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு, நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய எங்கள் கர்த்தருக்கு எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே மகிமையும் கனமும் உண்டாவதாக. எங்கள் அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் அப்பாவை துதிக்கிறோம். எங்களை அப்பா, ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட வைத்த எங்கள் தகப்பனையும் துதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்கள் அப்பா, எங்கள் வீடு உமக்குரியதப்பா, எங்கள் ஆண்டவரே வருமானங்கள் உமக்குரியது, எங்கள் பேங்க் அக்கவுண்ட் உமக்குரியதப்பா. ஆண்டவரே எங்கள் சபையும் சபையில் உள்ள ஜனங்கள் உமக்குரியவர்கள் அப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. நாங்கள் கைடு செய்யும் வேலைகள் உமக்குரியதப்பா, கற்பத்தின் கனிகள் உமக்குரியதப்பா ராஜா. நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள் உம்முடையதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே வழி நடத்துகிற ஆத்துமார்கள் உம்முடைய வைகளப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே முக்க சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. அப்பாவை துதிக்கிறோம் ராஜா தேவனே. அப்பா, அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு நலம் என்று கண்டதப்பா. ஆண்டவரே, அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு நலம் என்று கண்டதப்பா ராஜா. ஆண்டவரே, பில்லுகள், பேமெண்ட்ஸுகள் ஆண்டவரே, மோட்டேஜ்கள் ஆண்டவரே அப்பா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸுகள் ஆண்டவரே அப்பா பிதாவே, ஊழிய பாதைகள் ஐயா ராஜா, ஆத்துமாக்கள் எல்லாரையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்துல அற்புதங்கள், அடையாளங்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா.
1: நாடி தேடி வரும் மனிதர்களை நாதன் இயேசு கைவிடுவதில்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை அப்பா நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை.
0: ஒருபோதும் கைவிடவில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹாலேலூயா. நீர் இவ்வளவு நல்லவர், இவ்வளவு பெரியவர் அப்பா ராஜா. ஐந்தப்பம் ரெண்டு மீன்களை எடுத்து 5000 பேரை போசித்து 12 கூட நிறைய ஆண்டவரே மீன்களை ஆண்டவரே தேவனே கொடுத்து ஆண்டவரே தேவனே உம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்தவரப்பா ஆண்டவரே. நீர் இவ்வளவு பெரியவரப்பா ஆண்டவரே. நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, 7 அப்பங்களையும் 2 சிறு மீன்களையும் எடுத்து ஆண்டவரே தேவனே எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவரே போசித்திரேதற்காக நன்றியப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மரித்து போன லாசருவை ஆண்டவரே, 4 நாளாயிட்டு ஐயா, நாறி போன லாசருவை உயிரோடு கொண்டு வந்த தேவன் ஐயா ராஜா. உங்கள் பிரேத குழிய திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவரே சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்லி வாக்களித்த தேவனேப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே மக்கள் சூத்திரம். உண்மையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே, புரளாதவர் ஆண்டவரே, தேவனே நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனையா. மரித்தேந்தோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர் எங்கள் ஆண்டவர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா. நாங்கள் பாரங்களை குறித்து ஆண்டவரை கவலைப்படாதபடி, எங்கள் பாரங்களை நினைத்து ஆண்டவர் வேதனைப்படாதபடி, எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவர் எங்களுக்கு இருக்கிறீர பாராஜா. தகப்பனே, காற்றையும் கடலையும் அடக்கின இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை நாங்கள் அறிக்கை செய்வதில்லை ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, ஜாக்கிரதையா இருக்க கடவும் தகப்பனே, மக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. அப்போ சொல்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்ததப்பா. நீர் எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற தேவனப்பா. எங்களுக்குள்ளிருந்து ஆண்டவரே தேவனை ஆலோசனை கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, அகித்தோப்பியலுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கினங்களுடைய ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக பேசப்படுகின்ற ஆண்டவரே, சத்ருவனுடைய திட்டங்கள், சத்ருனுடைய செய்கைகள், சத்ருனுடைய வாய்ச்சாலங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. என் ஆண்டவரே, நாவியானவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தீமை ஆண்டவரே சிந்தியாதபடி, தீமையா பேசாதபடி ஆண்டவரே, கபட்டு வசனிப்புங்கள் நாவிலே வராதபடியா ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவோம். ஹாலேலூயா ஆண்டவரே, பூர்ண கிருபை உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பூர்ண கிருபை உண்டாவதாக. எங்கள் சந்ததியின் மேல் பூர்ண கிருபை உண்டாவதாக. ஊழியங்களிலே பூர்ண கிருபை உண்டாவதாக. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா.
1: வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை,
0: எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள். ஹாலேலூயா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் ஐயா. பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற நீர் ஒரு மனுமுத்திரனும் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் கேளாதிருப்பீரோ. ஹாலேலூயா, நீர் வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன பாராஜா. ஹாலேலூயா, எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போகிறான். தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி எங்களை ஆசீர்வதிக்கும் வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தன மண்டலங்கள், எங்கள் எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அப்பா, எங்கள் சந்ததிகள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக மாற்றும் ஆண்டவரே தேவனே. தப்பனே, மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. புறாண்மைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வெறுப்புகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையில சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரே உங்க சூத்திரமையா, சூத்திரமையா எங்களை வழி நடத்தும், எங்களுக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண செய்யும் தகப்பனே. ஆண்டவரே உங்க சூத்திரமையா, ஹாலேலூயா.
1: எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே, எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் இழ வேண்டும், உடைந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். தகப்ப

போல உம்முன் இழவு வேண்டுமே. ஹாலேலூயா. ஆண்டவரே, மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆள ஒட்டாதிரும் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் முற்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூகத்துல பிரதியாயிருப்பதாக ராஜா. ஆவி மண்டலங்களில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சூத்திரம். திருமையை ஆண்டவரே ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு வெளிப்படுத்திய சூத்திரம். உமக்கு சொந்தமான நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக முத்தப்படுகிறோம் சூத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பரிசுத்தவான்களோடு கூட உம்முடைய ஆழ மகனம் ஆண்டவரே இல்லா உயரம் இல்லாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்க உங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. அற்புதமானவரே சூத்திரம் ஆண்டவரே. ஆறுதல் தருகிறவரே சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஆறுதல் செய்ய ஆண்டவரே தேவனே அப்பா அவங்களுக்கு திராணி உண்டு பண்ணவிடமா செவிக்கிறோம். அவலைகள் உடைய சமூகத்திலே விரட்டும் ஐயா. ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் கடன் பட்டவர்கள் வந்து ஐயா உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தாவீதிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவரே, கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஆண்டவரே தேவனே, ஒடுக்கப்பட்ட அத்தனை பேரே மைத்தியமேனாக மாற்றினீர் ஐயா ராஜா. அதே போல தகப்பனே, எங்களிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் சீசர்களாக மாற்றங்களுக்கு திருவதாரும் எங்கள் ஆவியானவரே உதவி செய்யும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பாவ செயல்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பாவ செயல்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஹாலேலூயா. எங்கள் தமிழ் ஜனங்களப்பா, படிக்கிற பிள்ளைகளப்பா, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளப்பா, காலேஜில படிக்கிறதுகள் ஆண்டவரே அப்பா, யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளப்பா, இளம் பிள்ளைகளப்பா, ஆண்டவர் ஆகிய தேவனே அந்த பிள்ளைகள் மேலிறக்கமாயிரும் ஐயா. வாலிப பிள்ளைகள் மேலிறக்கமாயிரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே ராஜா, தீயான செயல்களுக்கு தீமையான செயல்களுக்கு ஒத்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. பணத்துக்காக ஆண்டவரே தேவனே நாச வேலைகளை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ட்ரக்ஸ் டீலர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பனே அவர்களை அவர்களை விடுதலை பண்ணும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, தாய்மார் தகப்பன்மார் ஐயா ஆண்டவரே, அவர்களை நீர் காத்து கொள்ளும். தங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற தாய்மார்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா. தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியங்களிலே ஐயா நான் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா இரக்கம் செய்யாதிருப்பேனோ, சீக்கிரமா இரக்கம் செய்வேன் சொன்னவர் ஐயா. ஆனாலும் மனசுகுமாரம் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோது கேட்டது அப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும் ஐயா. வார்த்தைகள் பெருகட்டும் ஆண்டவரே அப்பா. வார்த்தைகள் பெருகுகின்ற வழியில விசுவாசம் பெருகும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளிலே ஐயா. ஆண்டவரே அதிக நேரங்களை செலவழிக்க எங்களுக்கு இருவதாரம். எங்கள் கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. எங்கள் மூளை நரம்புகள் ஆண்டவரே அப்பா சிறிய வயதிலே இருந்தது போல எங்கள் மூளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே புதிதாக மாற்றப்படுவதாக. அதிகமாக வார்த்தைகளை படிக்க, அதிகமான ஆண்டவரே உமக்காக கிரியைகள் செய்ய எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உமக்காக செயல்பட ஆண்டவரே நீர்தானே சொல்லி இருக்கிறீர் ஐயா. நற்கிரியைகள் செய்வதற்கு எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நல்ல கிரியைகளை நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் திருச்சபைகள் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அப்பா ராஜா நல்ல கிரியைகளை செய்ய உதவி செய்யட்டும் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. பாகால்கள் இலங்கையில் இல்லாமல் போக வேண்டும், பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். பாகால்கள்
இலங்கையில் இல்லாமல் போக வேண்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிய வேண்டும். துதிக்கிறோம் தகப்பனே, தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல உம்முன்னிழ வேண்டுமே. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இலங்கையில நடக்கிற காரியங்களை நீர் காண்கிற தேவன் அப்பா. ஆண்டவராகிய தேவனே ராஜா அப்பா, சகல துரத்தரங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே சிலுவையிலே உரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக வெற்றி சிறந்த தேவன் அப்பா. ஆண்டவரே தேவனே, இலங்கையில நடக்கிற காரியங்கள் அப்பா, சகல துரத்தனங்கள் அதிகாரங்கள் இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினால் உதியப்பட வேண்டும் ஆச்சரிக்கிறோம். ஏற்கனவே உதிர்ந்த காரியங்கள் அப்பா ராஜா. ஆண்டவராக தேவனே, சகல துரத்தனங்கள் அதிகாரங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக மண்டியிடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக தேவனே ராஜா, தேவனே அப்பா பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். தென்னிலங்கை முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். வட இலங்கை முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேசங்களே ஆண்டவரே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே விசேஷமாக ராஜா எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் அப்பா, தமிழர்களுடைய ஒழுக்கங்கள் ஆண்டவரே மேம்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இயக்கமுள்ள பிதாவே ராஜா. ஆண்டவரே இனி வரும் சந்ததிகள், இப்ப இருக்கிற சந்ததிகளை ஆண்டவரே நீர் பொன்னாக மாற்றும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே தேவனே பரிசுத்தமாக மாற்றவிடுமா செவிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே பரிசுத்தத்திலே ஒழுக்கத்திலே நீதியிலே நியாயத்திலே எப்படி வாழ்வது என்கிற காரியங்களே இல்லையா ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் நடமாடுவீராக. தேவ தூதர்களை நாங்கள் இந்த இடத்துல இந்த ரிலீஸ் பண்ணுகிறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டையா ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த தேசத்தில் உம்முடைய கரம் கூட இருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உம்முடைய கரத்தை வையும், அப்பொழுது இந்த தேசம் சுஸ்தமாகுதலப்பா ராஜா. இலங்கை தேசத்திலே உம்முடைய கரத்தை வையும், அப்பொழுது ஆண்டவரே தேவனே தகப்பன் இந்த தேசம் சுஸ்தமாகுறதப்பா ஆண்டவரே. யூரோப் தேசங்கள் ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலிருந்து ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல், அவர்கள் குடும்பங்கள் மேல், அவர்கள் பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்திலே நடக்கின்ற அசங்கியங்கள் ஆண்டவரே, ட்ரக்ஸுகள் ஆண்டவரே, போத மருந்து விநியோகங்கள் ஆண்டவரே, கடைகள் இயேசுவின் நாமத்தினால் மூடப்பட வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே அப்பா விதாவே ராஜா. ஆண்டவரே மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவராகிய தகப்பனே நமக்கு சூத்திரம் இல்லை ஆண்டவரே. இந்த கனடா தேசத்து அதிபதிகளுக்கு, தேசங்களை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு, இலங்கை தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு, அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு நல்ல ஞானம் ஆண்டவரே, அறிவு ஆண்டவரே தேவனே அப்பா இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களை அவர்கள் சூறையாடாதபடி, தேச மக்களை சூறபடி சூறா ஆடாதபடி ஆண்டவரே, தேசங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்கிற அதிபதிகள் எழும்பும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. மனச்சாட்சியுள்ள ஆண்டவரே அதிபதிகள் எழும்ப வேணும், தேவ பிள்ளைகள் எழும்ப வேணும் ஐயா. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எப்படி அமெரிக்கா தேசத்திலும் இந்த கனடா தேசத்திலும் ஐயா கிறிஸ்தவர்கள் ஆண்டார்களோ அப்பா ராஜா, அதே போல தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கின்ற அதிபதிகள், உண்மை அறிந்த அதிபதிகள் தேசங்களில் எழும்பும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முப்ப சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஐயா ராஜா உம்முடைய கரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைத்து அவர்களை ஆண்டவரே சுஸ்தப்படுத்துகிறபடியா நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகுவாரப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். தகப்பனே நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். எங்கள் பிள்ளைகள் உம்முடைய தழும்புகளால் குணமானார்கள் அப்பா. அப்பா டிப்ரெஷன் ஆண்டவரே வியாதியில இருக்கிற வாழ்வ பிள்ளைகள் இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்தார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறேன் ஐயா. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார்.
காய்ச்சல் உடனே அன்று நீங்கிட்டு அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவாராப்பா இன்றும் வாழ்கிறார். சுகம் தந்த தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறான். குஷ்டரோகியை கண்டார் இயேசு.

தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். ஹாலேலூயா. அப்பா இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் சரீரத்திலே வாழ்ந்த வேளையிலே ஐயா மனதுருகி ஆண்டவே அப்பா குஷ்டரோகிகளை தொட்டீர், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தீரப்பா, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சுகமடைந்தார்கள் அப்பா ராஜா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் துன்பப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மேல் கைகளை வையும் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் குணமாக்குற கரம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்கும் ஐயா, அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் என்ன அப்பாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே ஏற்ற துணியை கொடுத்த அதே ஆண்டவர் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எமக்கு சூத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவாராப்பா இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். கதரும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தார், படகிலேற செய்து

0: சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஆண்டவராக தேவனே பாதாளத்தின் வல்லமைகள் எங்கள் குடும்பங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அதிக பாரங்கள் சுமத்தாமல் இருப்பது எங்களுக்கும் பரிசுத்தாவியர்கள் நலவென்று கண்டதப்பா. நாங்களோ கடன் வாங்காது இருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்பா. எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் சபைகளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சுற்று வட்டார பகுதிகளிலே ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் மைண்டுகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மக்கு சோத்ரம். உம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஐயா. சத்ருவானவன் ஆண்டவர் ஏழு வழியா ஓடி போறான் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே வார்த்தையின் விதைகளை விதைத்திருக்கிறோம். துதியின் விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிந்தன மண்டலங்களிலே ஐயா ஆண்டவரே போராடுகிற போர் எண்ணங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா ராஜா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்பா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரே அப்பா பிதாவே அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருக்க கடவும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம் மகிமப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கூடயிரும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழிநடத்தி துதிகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிற இயேசுவே தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்திலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் பிசினஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் மனதின் வாஞ்சைகள் தேவைகள் சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளையும் கத்திரதாமே போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு காலை வேளை அபிஷேகத்தை நாளை நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூம்மா. ஆமேன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் திருச்சபைந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர் வழிநடத்தினார். அபிஷேக ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த அபிஷேக ஆராதனை கத்தர் நுகர்ந்து பெற்றுக்கொண்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை அவர்களையும் வரவேற்போம். முதலிலே இன்றைய நாள் 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்றைய நாளுக்கான வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 21:22, ஏசாயா 65 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும், மத்தேயு 10வது அதிகாரம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வருடத்திலே பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக இந்த அதிகாரங்களை தொகுத்து எடுத்து வருகிறோம். அதே வேளையிலே பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வேளையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இப்படிப்பட்ட தாளந்துகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்களும் அனுப்பி தர முடியும். நாங்கள் அவற்றை பதிவு செய்து வானொலியிலே ஒலிபரப்பி மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுப்போம். அதே வேளையில் இது ஒரு ஊழியமாய் செய்யுங்கள். கதர் வழி நடத்துவாராக. அனுப்பி கொடுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எப்போ வேலையை கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஆண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரின் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு வேளையில் இந்திய மண்ணிலிருந்து பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களை மாலை வழக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கடலையிடுவாராக. இன்றைய நாளில் நாங்கள் ஏர்மோன் நதியை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த ஏர்மோன் என்று சொல்லப்பட்டால் அங்கு பிடித்து வைக்கப்பட்ட புனித மலையாக இஸ்ரவேலர்கள் கணிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் எர்மோன் என்றால் மிக உயர்ந்த மலையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களிலும் அந்த விண்பனி அங்க நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இவ்ரேயத்தில் எர்மோன் என்றால் தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டது அல்லது அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லி அர்த்தம் கொள்ளும். ஏனென்றால் உயர்ந்த மலையின் விண்பனி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உயர்ந்த மலையில இருக்கிற அந்த விண்பனி வறண்ட நிலத்துக்கு உயிர் கொடுப்பது போல எங்களுடைய வாழ்க்கையும் அங்கு வழிவகுக்க அது எங்களுக்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் அந்த எர்மோன் மலையிலே பனி படர்ந்து உயர்ந்த மலையாய் இருக்கிறது போல எங்கள் வாழ்விலும் அங்கு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று அது எங்களுக்கு கற்று தருகிறது. இது இஸ்ரவேலின் வட எல்லை பகுதியிலே இயற்கையாகவும் அரணாகவும் வெண்மையோடும் நிமிந்து நிற்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இதுக்கு அது இயற்கையாகவே கர்த்தர் உருவாக்கின மலை. அது இயற்கையாகவே அரணாக நிற்கிறது. இயற்கையாகவே எப்பொழுதும் வெண்மையோடு அந்த வெண் பனியோடு நிற்கிறது என்பதையும் அங்கே வறட்சி இல்லாதபடி அங்கு எப்பொழுதுமே செழிப்பை அங்கு கட்டளையிடுகிறது. இது புவியியல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இந்த மலையிலிருந்து அங்கு விண்பனிக்கு அடையாளமாய் தேவனுடைய மகிமையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூலோக சரித்திரத்திலே இந்த கடல் மட்டத்திலிருந்து அங்கு 9,232 அடி உயரமுடையது. அவ்வளவு அங்கு உயரமாயும் 3 சிகரமாயும் இருக்கிறதை அங்கு எங்களுக்கு சரித்திரபூர்வமாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டு முழுவதும் அங்கு உச்சியிலே அந்த பனி இருக்கிறபடியால் இஸ்ரவேலின் பிரதான நதியாகிய யோர்தான் நதியின் முக்கிய ஊற்றாய் இந்த பனியிலிருந்து அங்கு தண்ணீர்கள் உற்றெடுக்கிறதை நாங்கள் காண சரித்திரபூர்வமாய் நாங்கள் அறியக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வேத வசனங்களிலே இந்த எர்மோன் மலையை குறித்து சொல்லப்படுகிறது. 3:8 இப்படி யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அன்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலையும் மலைகளுக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்திலே எமோரியருடைய 2 ராஜாக்களிடம் இருந்து பிடித்தோம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 89:12 வடக்கேயும் தெற்கே நீர் உண்டாக்கினே தாவோரும் எம்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாய் இருக்கிறது. சங்கீதம் 133:3 எர்மோன் மலை மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் வனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அதே மாதிரி தான் இந்த எர்மோன் சியோன் அங்கு வேதத்திலே முக்கிய மலைகளாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இது என்னத்துக்கு அடையாளமாய் இருக்குதுன்றா, தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலும் சத்தியத்திலும் ஒன்றுபட்டு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் காணப்பட வேண்டும். அது தேவனால் நித்திய வாழ்க்கைக்கு அந்த கிருபையை தருகிறது என்பதை அவருடைய அந்த உயரமும் அந்த பனி மலையும் எங்களுக்கு விளங்கி நிற்கிறது. ஏனென்றால் தனிக்கு என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி சகோதர ஒற்றுமை அங்கு குளிர்ச்சியானது, புத்துயிர் புத்துணர்ச்சி ஊட்டுவது என்று சொல்லியும், உயிர் கொடுப்பது பனியாய் இது அங்கு வெண்ணின் மலையிலே பனியாய் இருப்பது போல எங்கள் திருச்சபையிலும் அமைதியாய் தொடர்ச்சியாய் அந்த இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறதை அங்கு தேவனுடைய ஜனங்கள் அது ஒரு பொக்கிசமாய் பரலோக பரிசாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது நன்மையும் இன்பமும் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய அன்பு, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய செயல் இதிலே நிறைவேற்றப்படுகிறது. இதனால் தான் கூட்டுறவு, சமாதானம், பலன் அப்படிப்பட்ட கனிகள் சபையிலே விளங்கும். ஏனென்றால் இந்த இடத்திலே தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் செய்கிறோம். எப்படியாய் இயற்கையான மலையிலே இயற்கையான பனி பெய்து அதை அந்த வறட்சியா அங்கு செழி போல வெள்ளம் சிகிச்சே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடும் போது அப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் பரிசுத்தம் அங்கு முக்கியமானது. ரெண்டாவது ஒற்றுமை, இது சுகந்த வாசனையாய் கொண்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒற்றுமைப்பட்டு இச்சபையிலே இருக்கும் போது அது ஒரு சுகந்த வாசனையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், முகந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் பரிசுத்த ஆவியத்திலே பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த திருச்சபையிலே அங்கு நீ இருப்பார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார், அந்த தரிசனத்துக்குரிய ஜபத்தை நீங்க பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அந்த தரிசனம் என்னவென்றால் ஒரு விக்கிரக தோப்பு, அதிலே கருப்பு பெயிண்ட் அடித்திருக்கிறது. அதன் வாசல்லே ஒரு இளைஞர் கூட்டம் நிற்கிறது. அது கிறிஸ்தவர்களை அங்கு துரத்துகிறது. ஆகவே அந்த துரத்துற நிலைமையிலே மரண அவஸ்தைப்படுகிறார்கள். அங்கு அந்த கும்பல் அங்கு மடங்கடிக்கிறது கிறிஸ்தவர்களை. அப்படியாய் கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ள முடியாமல் துரதுண்டு போகிறார்கள். அங்கு சத்தமிடுகிறார்கள் அதிகமாய். ஆகவே இந்த கிறிஸ்தவர்களை யாரும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர், எந்த கும்பலாய் இருக்கலாம் எந்த கூட்டமாய் இருக்கலாம், எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் தப்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கண்டு நான் பயந்தேன். ஆனாலும் இந்த தரிசனம் வந்து உண்மையிலேயே கர்த்தருடைய சிந்தனையிலே அது எங்களுக்கு அனுப்பப்பட்ட இருக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மடங்கடிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய அனுகிரகமாய் இருக்கிறது. இந்த காரியத்துக்காக முக்கியமாய் எங்கள் பாஸ்டர் அவர்கள் எங்கள் இந்த காரியத்தை வைத்து நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த காரியங்கள், அதாவது இருளின் அதிகாரம் இந்த பூமியிலே இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளப்பட வேணும். நாங்கள் மேற்கொள்ள வேணும். இந்த சத்துருக்களை மேற்கொள்ள எங்களுக்கு தேவனுடைய வல்லமை வேணும். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம். வானத்தையும் பூமியையும் சிரித்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நாங்கள் இந்த பூமிக்கு அறிவிக்கிறோம். நீரே இந்த உலகங்களை, மனுக்குலத்தை எல்லாரையும் உருவாக்கின தேவன், இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உருவாக்கின தேவன் நீர்தான். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இப்படியான சில வணக்கங்களுக்கு ஊடாக, பாவங்களுக்கு ஊடாக, சாபங்களுக்கு ஊடாக, மதங்களுக்கு ஊடாக தவறான வாழ்வு வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உம்முடைய வேலையை செய்யாததன் நிமித்தம் இன்றைக்கு மதங்கள் பெருகி இருக்கிறது, தவறான காரியங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் எழும்பி பிரவாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர்தான் படைத்த தேவன் என்பதை நாங்கள் அவர்கள் மீது வைக்கிற அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக, எங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாக, எங்களுடைய இரட்சகர் இயேசுதான் அவர்களை உருவாக்கினவர். அந்த உண்டான மெய்த்தேவனிடத்துல வர்ற அந்த மக்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பாத படிக்கு, தங்களுடைய தேவனுக்கு தங்களுடைய கைவேலையான தேவர்கள் தேவர்களுக்கு தொண்டு செய்யாதபடி, இந்த கடைசி காலத்துல நீ நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வழியில நீ ஒருவரே, இயேசு ஒருவரே, அப்போ சில நாடு மன்னன்படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொண்டு வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உமக்கு சாட்சியாக வாழ நீர் உதவி செய்வீராக. ஒரு அக்கினியாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வீராக. லூக்வார்ம் கிறிஸ்தியனாக இல்லாதபடிக்கு உம்முடைய அக்கினியை எங்கள் மேல போட்டு, இந்த கடைசிக்கால அக்கினியை போட்டு, இப்படியான மத வழிபாடுகள் இருக்கிற மக்கள் உம்முடைய அக்கினியை எங்களில காண, அவர்கள் பரிசுத்தப்பட நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைசி காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று நீர் எங்களுடைய வேதாகமத்தில் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வர, உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவர் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர்ந்து கொண்டு ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள். ஆத்துமாவை சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவர்தான் எங்களுடைய தேவன். அவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஊழியக்காரர்களின் ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவன் நீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, ஒவ்வொரு விசேடமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த காலங்களில இனி ஒரு காலம் ஊழியம் செய்ய முடியாத காலங்களுக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிடைக்காத காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கங்கள் எழும்புகிற காலங்களுக்குள்ள, அந்திகிறிஸ்து ஸ்பிரிட் வேலை செய்கிற காலங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை ஐந்து கண்ட மக்களும் ஞானமாக, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஞானமாக இந்த காலங்களில் ஒரு எழுப்புதலை காண, இப்படியான தீமையான காரியங்களில் இருந்து விடுதலை பெற நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்காக, எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுக்காக மரிக்கும் பொழுது கூட அந்த ஆத்மா உம்முடைய பலிபீடத்துக்குள்ள வருகிறது. அந்த ஆத்மா தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அடைகிறது. அந்த வாழ்வை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீ கொடுத்திருக்கிறீர். உம்மோடு வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருட அவருக்காக நாங்கள் மரிக்கும் பொழுது கூட எங்களுக்கு ஆயிரம் வருட ஆட்சியை தருகிற தேவனாக இருக்கிறீர். அந்த உணர்வோடு தைரியமாக அன்றைக்கு பவுல் ஊழியம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்ய ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களிலே காணப்பட, ஒவ்வொரு மக்களும் இயேசு அந்த அன்பான இயேசுவிடத்தில நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்படி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற அந்த தேவனிடத்தில வர, நீர் உதவி செய்வீராக. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவே, நீர் சிலுவையில் இருந்த பொழுது அவர்கள் உம்மை கொலை செய்த பொழுது இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னித்தீரே. அதே போல என்ன தீமைகள் வந்தாலும் அறியாமல் செய்கிற மக்களை மன்னிக்கும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதையும் அறிந்து ஒவ்வொரு மக்களும் இயேசுவிடத்தில் வருவார்களாக. இரண்டு வழிதான் இருக்கிறது. ஒரு வழி இயேசுவின் பாதையில போகிற வழி, மற்ற வழி பிசாசின் பாதையில போகிற வழி. பரலோகம் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், நன்மையானவைகளை தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் பொழுது, மதங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, பாவத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியான பிசாசின் கிரிகைகள்ல இருந்து துடைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஆவிகளுடைய தீமைகள், இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்துல இருக்க போகிறது. ஆண்டவரே, இப்படியான ஆவிகள் எழும்பாதபடிக்கு அவற்றைகளை கட்டி ஜெபிக்கிறேன். பூமியில் எதை கட்டி

0: வாழ்வை வெறுத்து பரலோக வாழ்விலே அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத, துக்கமே இல்லாத ராஜ்யத்தில் 1000 வருடம் இந்த உலகத்திலும் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை அந்த இருளான மக்கள், இருளில் வாழுகிற மத மக்கள் அறிந்து கொள்வார்களாக. எல்லா மதங்களும் இருளான வாழ்வு, பிசாசின் பிடியில் உள்ள வாழ்வு என்பதை ஒரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி, இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை இந்த மத இனமாக இருந்தாலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அனைவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளும், அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரெடியவர் நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை 5 கண்ட நாட்டு மக்களும் தீமைகளிலே இருந்து ஒரு விடுதலை பெற, மத வழிபாடுகள் இருந்து, பாப சாபங்களிலே இருந்து ஒரு விடுதலையை பெற்று அந்த மெய்யான தேவனை தஞ்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அந்த ஒரு தீமைகளும் வராதபடி தெத்தத்தினால மூடி அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக. உமக்காக ஊழியம் செய்கிற மகளை எந்த தீமைகளும் எந்த பிசாசின் துன்மார்க்க கிரிகைகளும் ஆவிகளும் ஏற்படாதபடி உம்முடைய ரத்தத்தினால ஜோபுவை எப்படி வெளியடைத்து பாதுகாத்தீரோ அதைவே அந்த குடும்பத்தை பாதுகாத்து அவர்கள் செய்கிற ஜெபங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நல்ல பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த காலத்துல நாங்கள் மெய்யான தேவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்ய சாட்சி சொல்ல அவர்கள் இருந்த கிறிஸ்தியர்கள் ஒவ்வொருவரும் அனலாக இனி வருகிற காலங்களில் எழும்பி பிரகாசிக்க இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த 5 கட்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்போடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. தொதியான மகிமை உந்தான அமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஏனங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கத்தர். தாமே கூட இருந்து தாமே அவருடைய சித்தம் உங்களே நடக்க, உங்கள் சபைகளிலே நடக்க, தேவ பிள்ளைகளிலே நடக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமே,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ஒரு விடுதலையை காணணும். அநேகர் அநேகர் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிறார்கள். இந்திய நாக்கள்லே சபைகளிலே இருக்கிறார்கள். ஆனால் வாருங்கள், உள்ளாக வேறு யாராவது தங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டார்களா, தங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா? இருந்தா நேரடியா போய் தங்களுடைய பாஸ்டர்மாரோடு கதைத்து செயல்பட அவர்கள் ஏலாமல் இருக்கிறார்கள், அவர்கள் முடியாம இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். மிகுதிக்கு உலகமும் அதன் இச்சைக்குள்ளேயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காவணி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மின்றும் மாறாதவர். இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முதலாக எங்கள் பதில்களை எங்கள் ஜப வேண்டுகோள்களை அறிந்திருக்கிற தகப்பனே மக்கு நன்றி. ஆமேன் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை அறியாதவர் போல நடக்கிற மக்களுக்கு ஆடி முதலாவது வருகிறேன் அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்களோட மனம் மாறுவதற்கு ஆண்டவரே, மதம் இல்ல மனம் மாறுவதற்கு அவருடைய உள்ளங்களை நோக்கி பார்த்து அவங்களுக்குள்ள ஒவ்வொரு கரைகளையும் ஆண்டவரே எடுத்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ரத்தத்தினாலும் முழு சரீரம் அப்பா அவங்களோட ஆவி ஆத்மா சரீரம் எங்களோட சரீரம் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் கூட கரத்துல

0: ஒப்புக்கொடுக்கிற அப்பா, நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து சிந்தி எங்களுக்காண்டு மறித்தீர் ஆண்டவர், எங்களுக்காண்டு உயிர்த்தீர். அந்த இரத்தத்தின் மூலமாக யாவருடையும் பாவங்களையும் அப்பா நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பியிருக்கும் பொழுது அப்பா, இந்த ஆத்மாக்கள் ஒன்றும் அழியாத வண்ணமாக இவங்கள் ஆண்டவரே பாவத்துல மூழ்ந்து இருக்கும் பொழுது, இச்சையில் ஆண்டவரே இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த பாவங்களை மன்னிக்கிறவர் நீங்க அப்பா. ஒரு கரை இல்லாமைக்கு ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக இருக்கும்படியாக அழைக்கிற தகப்பனே, நீங்க இவர்களையும் அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. புதிதான நாள் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்ப, இந்த கடைசி காலத்துல உள்ளங்கள் எல்லாம் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல அப்பா, இந்த உள்ளங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக இச்சைக்குள்ள இருந்து அன்றைய பாவத்துக்குள்ள மூழ்கி பாவத்துக்குள்ள அப்பா வளராமைக்கு ஆண்டவரே, உங்களுடைய அன்புல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இவர்களுக்கு ஒரு பிரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான இச்சைகள், எல்லா விதமான பாவங்களையும் இருந்து யாவரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. உங்களுடைய பாதத்தடியில் நாங்க இருக்கும் பொழுது அப்பா, நீங்க ஆதி மந்தமா இருந்து இன்று மட்டும் உமேபாகவும் இருந்து வழி நடத்துகிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நன்றி உள்ளவர், நன்றி உள்ளவர். உங்களோட நன்றி உள்ள அந்த அன்பை ஆண்டவரே அப்பா, நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தகப்பனே, இவர்களை வழி நடத்துங்க. ரத்தத்துல உங்களோட ரத்தத்துல ஜெயம் உண்டு. உங்க ரத்தத்தின் மூலமாக எங்களை பாவங்களை கழுகிறவரே அற்புதம் அற்புதம் அப்பா. எங்க ஆலோசனை கத்தவர் அப்பா. நீங்க அந்த பாவ சாபங்களில் இருந்து யாவரையும் விட்டுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு விதமான இச்சையில் ஒரு விதமான பாவங்களும் அவர்களை மேற்கொள்ளாத வண்ணமாக அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு அவர்களுக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, நீங்களே அப்பா வழி தப்பி போறவர்கள் மக்கள் அப்பா, அவர் மக்கள்களை நீங்க மக்களை நீங்க விடுதலையாக்குற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி அப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை யாரும் என்னிடத்துல வாருங்க. உங்க அவர்களுக்கு நீங்க தான் இழப்பாறுதல் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. ஆமேப்பா, வழியின் சத்தியம் ஜீவனும் நான் என்று சொன்ன அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு எல்லாரும் புதிதான தேவ பயத்தடையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசானவனுக்கு ஒரு விதமான அத்தியாரம் இல்லை. எந்த ஆத்மாவும் அழியாத வண்ணமாக அப்பா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட கரம் அவங்க கூட இருக்கவனும் அப்பா, வழி தப்பி போகாத வண்ணமாக சபைக்குள்ள மாண்டவரே எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான அசுத்தமான ஆவியும் வராத வண்ணமாக காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கானும் ஜெபிக்கிறேன். நீங்களே யாவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சாரி சிஸ்டர், லேட் ஆச்சு. விடம் சுருக்கமா ப்ரே பண்ணி முடிச்சுட்டேன். ஹலோ, ஹலோ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருப்பதனாலே கர்த்தர் தாமே அந்த சுருக்கமான ஜெபத்தையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
2: நன்றியம்மா.
1: ஆமீன். நாங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய மண்ணிலே நேற்றைய நாளிலே பார்த்தோம், 42,341 ஆலயங்கள் இருக்கிறன. அதாவது இந்து ஆலயங்கள் 42,341 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதாம். அந்த அதிலே கொண்டு போய் போடப்படுகிற காணிக்கைகள், கடவுளுக்கென்று போடப்படுகிற எல்லா காணிக்கைகளும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, பலர் தாலிகளை கலட்டி போடுவார்கள், செயினை கலட்டி போடுவார்கள், மோதிரத்தை கலட்டி போடுவார்கள். அவ்வளவுக்கும் பொறுப்பு அரசாங்கம். அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும், ஆனால் கடவுளுக்கென்று கொடுப்பார்கள். எங்களுடைய ஆலயங்களிலே கத்தருக்கென்று சொல்லு வாங்குவார்கள், ஆனால் அவர்களுடைய செலவுக்கு செல்வார்கள். அதை அவர்கள் திரும்பமாக திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கத்தருக்கு காணிக்கை, கத்தருக்கு காணிக்கை என்று சொல்லுவார்கள், ஆனால் அந்த காணிக்கை முழுக்கதும் ஆலய செலவுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இந்திய மண்ணிலே இந்த காரியங்கள் கிட்டத்தட்ட 3,000-4,000 கோடி பணம் அரசாங்கத்துக்கு தான் போகிறது. இவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொட்டுவார்கள். அங்கு கொடுக்கின்ற எல்லா சங்கம் முழுக்க அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயங்கள், அது மட்டுமல்ல முஸ்லீம் இடங்கள், அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே நடத்துகிறார்கள். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். காசை கொண்டு போய் கொட்டுகிற பொழுது அது முழுக்க அரசாங்கத்துக்கு தான் போகிறதா? ஆண்டவருக்கு போகவில்லை, அவர்களுடைய ஆண்டவருக்கு போகவில்லை. ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டம்மா, வழி நடத்துங்க.
2: அங்க மீனோ அவர்கள் அதிக வேலை இருப்பதனால் தனக்கு முதல் விடும்படி கூறியிருந்தார். ஆகவே மீனோ, நீங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்லே டொங்கு காய்ச்சலினால் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆகவே அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே அதிலே ஒரு இரக்கம் செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனோடு வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே அப்பா, சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இரடுக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சுமைகள் மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே உம்மை நோக்கி தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, தேவனே ஆவியானவர் ஒவ்வொருவரை நீங்கள் புடமிட்டு நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபங்களும் கருத்தோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே. தேவனே, நாங்கள் செய்கிற மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களையும் ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளை தகப்பனே எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த வானொலி மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் ரட்சிக்கப்படவில்லை, எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த சகோதர சகோதரிகள் உம்மை அறியாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் காதுகளில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் கூட எத்தனையோ பாடுகளின் மத்தியில் அப்பா, எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் வேதனை கண்ணீர்களின் மத்தியிலும் என் தேவனை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் எங்களுக்கு சமாதானத்தை நிறைவே செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்மை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டு உமக்கு முதலாவது பயப்படுகிற பிள்ளைகளாக, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடும் நட்டுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். ஆ தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களாண்டவரே. அப்பா, யாரும் பார்க்கவில்லையே என்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் தேவன் எங்களை பார்த்து விசுவாசத்தோடு தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் பயத்தோடு நட்டுக்கத்தோடும் இருக்க அப்பா உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவர். இந்த நாட்களிலும் என் தேவனே இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இலங்கையில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சிறைச்சாலையிலும் கூட தகப்பனே எத்தனையோ கூக்குரல்கள் ஆண்டவரே, எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை நீங்கள் இறச்சிங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே.
4: ஆண்டவரே, கர்த்தாவே இலங்கையில் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே, இலங்கையில் ரட்சிப்புக்கு இல்லாதபடியினால் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே இப்படி அப்பா அந்த இடங்களில் நடக்காதபடி என் தகப்பனே அந்த இலங்கையை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே சாபம் நிறைந்த அந்த நாட்டிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த சாபத்தை நீக்கி போடுகிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அத்தோடு ஆண்டவரே இப்போது நடக்கிற இந்த டெங்கு காய்ச்சலினால் அப்பா மக்கள் படுகிற வேதனைகள், மக்கள் படுகிற அவலங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இப்படியான நோய்களை நீங்கள் எடுத்து போடுகிற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அந்த இடத்துல வருகிற இப்படியான நோய்கள், இப்படி டெங்கு காய்ச்சல், இப்படி இப்படியான சகல அப்பா பேர் சொல்ல முடியாத நோய்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த இடங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி அடைக்கலம் தேடி வர ஆண்டவரே தகப்பனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய உம்முடம் அடைக்கலம் தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தகப்பனே ஆவியானவரே அந்த இடத்துல நீங்கள் இறங்கி அசைவாடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ரட்சிக்கப்படும்படியாகும் எந்தவரே உமக்கு பயப்படுகிற பயப்படுதலும் அந்த இடத்திலே கொட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே எத்தனையோ எத்தனையோ மரண ஓலங்கள் ஆண்டவரே, எத்தனை எத்தனை நோயினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே, அப்பா வன்முறையினால் மரண ஓலங்கள் ஆண்டவரே, தகப்பனே இப்படியாக அந்த நாடு அப்பா சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறதை அப்பா நாங்கள் யாவரும் பார்க்கிறோமே தகப்பனே. இறங்குங்க ஆண்டவரே, அந்த நாட்டுக்கு ஒரு இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மக்கள் படுகிற கண்ணீரை நீங்கள் காண்கிறீங்களே ஆண்டவரே தகப்பனே, இந்த கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என்று அந்த மனிதர்கள் அறியும் பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படியாக சங்கம வானொலி நடக்கிறது போல தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு ஒவ்வொரு குழு குழுவாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் ஜெபங்கள் ஆராதனைகளை செய்ய ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே தகப்பனே மக்களை நீங்கள் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஜெபம் இல்லை ஆண்டவரே, ஜெப குறைவு ஆண்டவரே, உம்மை தேடுகிற பயம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே எவ்வளவோ ஆக்கினைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிற இடங்களிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வராமல் உமக்கு பயம்படாமல் இன்னும் அதிகாரத்தோடும் இன்னும் இன்னுமான அப்பா இருமாப்போடும் இப்படியாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே தகப்பனே கர்த்தாவே, இந்த மனிதர்களை ஒருவிதை கண்ணோக்கி ஒரு விதத்துல கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த மனிதர்களை இந்த மக்களை அப்பா நீங்கள் அனைத்து உள்ளங்கையில் வரைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அந்த பிள்ளைகள் உம்முடைய கை உம்முடைய வரதலில் இருந்து விடுபட்டு போகாதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய வருகையின் காலம் கிட்டிவிட்டது என்று ஒவ்வொரு ஜனங்களும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் யாவரும் ஒவ்வொருவரும் அறிய என் தேவனே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வருகிற வேளையில் தகப்பனே நான் உன்னை அறியேன் மகளே மகனே என்று எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி, எந்த பிள்ளைகளின் சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு அக்கினியில் மூழ்கி போகாதபடி எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஞானத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்க எந்தவனே ஒவ்வொருவரோடும் எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. எவ்வேளையிலும் இந்த நேரங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் சின்ன சின்ன அவரே ஆண்டவரே நாங்கள் பார்த்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்க என் சார்ப வல்ல தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு அப்பா தகப்பனே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பா தகப்பனே இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் உடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீரே பரிகாரி ஆகிய கத்தராக இருந்து அந்த இடத்துல சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தையும் சகோதரியின் குடும்பத்தையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே அப்பா மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்புக்குள்ளாகும்படி அப்பா இந்த சகோதரன் சகோதரிகள் அப்பா தங்கள் இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சையை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்களை நீங்கள் ஒரு விசை கண் நோக்கி பார்த்து இந்த குடும்பத்துக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைவு சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து ஏன் தேவனே இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கினி மதிலால வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாம் தேவனே உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எத்தனை உபத்திரவங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியாக உபத்திரவங்கள் வராதபடி தேவனே இந்த குடும்பத்தை அப்பா இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளும் தட்டங்களும் வராதபடி இந்த குடும்பம் மென்மேலும் ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஊழியங்களை செய்து முடிக்க என் சர்வ வல்ல தேவனே நீங்கள் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் அப்பா தகப்பனே இந்த இடங்களில் வர முடியாமல் இலங்கையிலும் கூட இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இன்றைய காலங்களில் வர முடியாமல் தடை செய்திருக்கிற எல்லா பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. திரும்பமாக இந்த இடங்களில் வந்து தகப்பனே அவர்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே. உம்மை நாடி ஓடி தேடி வருகிற பிள்ளைகளாக மாறும்படி என் தேவனே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்ந்து நடக்கிற தேவனாண்டு ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரின் இருதயங்களில் என்னென்ன ஏக்கங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன பாடுகள் என்ன நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் இருதயங்களின் வேதனைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு மேற்ற நேரங்களில் ஏற்றவற்றை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வானொலி இந்த சங்கம வானொலியின் சகோதர சகோதரிகள் என் மகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
2: ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து தருவாராக. ஆமீன்
3: ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்களோட
2: ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்ல தேவனுடைய வேத வசனத்தை அழுத்தமாய் பிரசங்கிக்கிற பிரியாசப்படுகிற ஊழியர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சர்வ வல்லவராய் இருக்கிறீர், சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், சகலத்தையும் எல்லா அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே கர்த்தாதி கர்த்தனே. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி அப்பா எல்லா தேசங்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எங்களுடைய மடியிலே திரும்பி விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட முத பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியா ஓப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமேசு ராஜா இந்த நாளிலே விசேஷமாய் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். தேவ உம்முடைய வேதங்களே ஆண்டவரே இந்த நாள்ல போதிக்கிறவர்கள் சத்தியத்தை அறியும்படியான ஃபர்ஸ்ட் முதலாவது ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேத வசனங்களே நல்ல அறிந்து வாசித்து தியானித்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நீர் அவர்களுக்கு துணை புரியும்படியார் ஜெபிக்கிறோம். காரியம் ஆண்டவரே காரணமா இருக்கிறபடி நாளே அப்பா இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற பயத்தோடு பக்தியோடு இதனை போதிக்கிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் போதிக்க கர்த்தத்தாமே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேத வசனங்களை கண்டித்து உணர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியாக இந்த வேத வசனங்களை அழுத்தமாய் ஆண்டவரே ஆழத்துக்குள்ளாய் கடந்து சென்று போதிக்கிறவர்கள் எழும்பபடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வேதத்தை நன்கு கற்று அறிந்து அவர்கள் எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்க அதன் மூலியமா எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தெய்வ ஊழியர்கள் அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலே அவர்களை ஆவியானவர் தாமே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுடைய கண்களை நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமது வேத வசனங்கள் ஆண்டவரே எங்கள் எல்லோரையுமாய் ஒவ்வொருத்தரையுமாய் உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படிப்பட்டப்பா வேத வாக்கியங்கள் எல்லாம் தெய்வ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த வாக்கியங்களை மற்றவர்கள் அதாவது போதிக்கிறவர்கள் போதிக்கும் பொழுது அதனை கேட்கிறவர்கள் இருதயங்களிலும் செவிகளில் விழுந்து இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியான ஞானத்தை அறிவை அவர்களுக்கு போதகருக்கு போதிக்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனை கேட்கிற மக்கள் கூட அதன்படி வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக அப்பா. அது கடைசி நாட்களா இருக்கிறபடி நாளே ஆண்டவரே அப்பா பஞ்ச வேதத்திற்கு பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி பஞ்சம் வந்து வேதத்துக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக இந்த வேதங்கள் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக எல்லோரும் இதனை படித்து உணர்ந்து அவைகளை இருதயத்திலே வைத்து கொள்ள ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்களிலே வேதம் இல்லாத நிலையிலே வேறு ஒரு வேத அந்தி கிறிஸ்துவினாலே தயாரிக்கப்பட்டு இதுதான் வேதம் என்று கொடுக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான இப்போவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த வேதாங்கமத்தை வாசித்த இந்த வசனங்களை எல்லாம் இருதயத்திலே அடக்கி வைத்து கொண்டு உணர்ந்து வாழ ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பஞ்சம் வருகின்றதுக்கு முன்பாக ஆண்டவரே எப்படி எல்லாரும் அவா தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ அதே போல உடைய வார்த்தைகள் அப்பா விலையேற பெற்ற வார்த்தைகள் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்திலே வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கு அதனை மற்றவர்களுக்கு சொல்ல பிரயோஜனப்படுத்த கர்த்தர்க்கு எங்களை நீர் உதவி எங்களை நீர் நடத்தும்படியா உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். பிரசங்கிக்கிறவர்கள் அப்பா அந்த வார்த்தைகளை உண்மையோடு உத்தமத்தோடு ஆவியோடு பிரசங்கிக்க தேவன் தாமே அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஞானத்தை அருளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ரகசியங்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக கூட அவர்களுக்கு நீர் ரகசியங்களை அறிந்து கொள்கின்ற ஞானத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து உணர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற நல்ல ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல பிரசங்கிக்கிறவர்கள் மேல இறங்கட்டோ தகப்பனே. அந்த அபிஷேகம் அவர்களுடைய நுகங்கள் எல்லாம் முறியடித்து அவர்கள் உமக்கென்று உண்மையும் உத்தமமா எழும்பி எல்லா உமது வார்த்தைகளை எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்க அவர்களை தகுதிப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் கூட அன்படி நடந்து வாழ ஆண்டவராகி தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியே நீர் செய்தப்பா வேத வசனங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாய் அப்பா ஆவி பரிசுத்தாயின் பெலன் கொண்டு போதிக்கிற அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பிட்டு இந்த தேசத்தை எல்லா இடங்களிலும் பிரசங்கத்தை அவர்கள் அதிகமா அதிகமாய் பிரசங்கிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போது கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் வேற பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜபத்தை அதே போல இணைந்து பணிபுரிகிற எல்லா சகல ஊழியர்களையும் ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் தாமே அவரை விதமாய் ஆசிர்வதிங்க. இன்னுமாய் ஒளிய பாதையிலே அதிகமாய் எடுத்து பயன்படுத்தி நல்ல தரிசனங்களை கொடுத்து தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஆசிர்வாத மகளாய் குடும்பமாய் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அதே போல ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லோரையுமாய் ஆசிர்வதிப்பீராக. எல்லா துதி கண்ண மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே இரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
5: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பீர். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சிஸ்டர்.
5: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, டொனால்ட் பிரதர் நீங்கள் இலங்கை தேச மக்களுக்காக அவருடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் இனத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தமிழ் இனம் ஒடுக்கப்பட்டு போகக்கூடாது. அங்கு தமிழ் இனத்துக்கு வேண்டிய எல்லா ரட்சிப்பையும் ஆண்டவர் கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் எங்கள் தேசத்திலே தங்கள் பாவங்களை மூட கலகம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் காண்கிறீர்கள். மத தலைவர்கள், முந்தின தலைவர்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே ஒரு விடுதலையும் வெற்றியும் எங்கள் தேசத்திலே நிலைநாட்ட வேணும். அது மட்டுமல்ல, யுத்த நாடுகளும் தேசங்களும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து.
6: அன்பும் கிருபையின் பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. இலங்கை தேசத்தை தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதா. தேவனே அந்த தேசத்திலே கிரிக சேர பொல்லாத ஆவிகள் அப்பா பிதா, விமான மண்டலங்கள் இந்த கிரிக சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. மத கட்டுகள் தேவனே, பாரம்பரிய கட்டுகள் தேவனே, பிசாசின் கட்டுகள், பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறனப்பா தேசம் எங்கும் அப்பா பிதாவே. தேச தலைவர்கள், அதிகாரிகள், மத தலைவர்கள், அதிகாரிகள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதா. தேவனே உடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. உடைய மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவரே திறந்துடுங்கள் அப்பா என் தேவனே. ஓ தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே இந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதா. தேவனே இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை யாரெத்த பழிகள் தேவனே, சந்ததி சந்ததி சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாப சாக்கிரமங்கள் தேவனே, சீர்கேடுகள் கொடுமைகளை என் தேவனே மன்னிங்கப்பா பிதா. மதங்களுக்கு பின்னாந்து ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவி. தேவனே அற்புதத்தை செய்யுங்க இலங்கை தேசத்தை, அதிசயத்தை காண செய்யுங்கப்பா பிதாவி. தேவனே சொற்பன மூலம், தரிசன மூலம் இந்த மக்களோடு பேசுங்கள் ஆவியானவரே தேவனே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பாபராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா பிதாவே. சுவசமா இந்த தமிழ் மக்களை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த ஒடுக்கப்படுகிற மக்களை புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த மக்களுக்கு நீதி செய்யுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. நீங்கள் நீதி என் தேவன் அப்பா. தேவனே இந்த மக்களை ரட்சியும் அப்பா. விசுவாசமாய் தமிழ் மக்கள் அனைவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே இயேசு ராஜாவே. இந்த தமிழ் மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. கிருப செய்யுங்க எல்லா பாரம்பரிய காரியங்கள், மத காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. உம்மை நோக்கி பார்க்க தேவனே கிருப செய்யுங்கப்பா. இவளை பலவீனத்திலே பலம் கொடுங்கள் இயேசு ராஜாவே. ஓ நன்றி, உம்முடைய கிருபையினால் இவளை தாங்கி வளர்த்துங்களப்பா இயேசு ராஜா. கல்லான இருதயங்களை எடுத்து இவளுக்கு சரியான இருதயத்தை கொடுங்களப்பா. புதிய ஆவிய கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய சிந்தைய கொடுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யும், தேவனே இலங்கை தேசத்து மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லவள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக இவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. இயேசு ராஜா, கர்த்தர் இலங்கை தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களப்பா பிதாவே. இலங்கை தேசத்துல குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா, சத்திய வார்த்தையிலே இலங்கை தேசம் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேச தலைவர் அதிகாரிகளை மறந்திருப்புங்க, ரட்சியுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. தேவனே கிருபசே இங்கப்பா இவருடைய பாவ சாப அக்கிரமங்களை மன்னிங்க தேவனே, தேவனே மன்னிங்களையா, எல்லா இரத்த பணிகளையும் மன்னிங்கப்பா பிதாவே, நீங்கள் மன்னிக்கிற தேவன், நினைவே கிரங்கின தேவனப்பா பிதாவே, தேவனே இலங்கை தேசத்துக்கு இறங்குங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனமல்ல, தேவனே கிருபசே இங்கப்பா பிதாவே, விசேஷமாய் தேவனே என்னென்ன பாவத்து அடிமை அடிமைப்பட்டிருக்கிறாள் தேவனே பிதாவே, போதை வசூடைய ஆவியல் விபச்சார ஆவியல் தேவனே, கொலை வரையின் ஆவியல் தேவனே, எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனை விழுவிட்டு வெளியேறுவதாக, பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிக்கப்படுவதாக, பிசாசின் சகல கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, பிசாசின் கிரியை அழிக்கவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனே வந்து எங்களப்பா தேவனே, இலங்கை தேசத்துள்ள பிசாசின் சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழிந்து போவதாக, என் தேவன் சிறந்து போவதாக. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா பிதா, நன்றி என் தேவனே சோசனப்பா, உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இலங்கை தேச மக்கள் மீது தேவனே, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்க, கல்வாரி இன்றத்தாலே விட கழுவுங்க அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, பாவசாப அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதா, சிலுவையிலே தேவனே சுமந்து தீர்த்தீங்களையா இந்த இலங்கை மக்களுக்காக தேவனே, இந்த மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் பலவீனங்கள் நோய்கள் வியாதிகள் அனைவற்றையும் அப்பா பிதாவே தேவனே மன்னித்து மீட்டு வேலை ரட்சித்துக் கொள்ளுங்க இயேசு ராஜா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே, தேவனே இவிட நாம் முழங்கங்கள் யாவே முழங்க செய்யுங்க அப்பா பிதாவே, இலங்கை தேசம் தேவனே உடைய நாமத்திலே அசைக்கப்படுவதாக, தேவனே நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க அப்பா, வழக்காடுங்கள் நீதி செய்யுங்கள் என் தேவனே, அரசாங்கத்தை புறப்படும் ஐயா நீதியின்படி அப்பா பிதாவே, இலங்கை தேசத்து மக்களை ஆளத்தக்கதாக உம்முடைய நீதி உம்முடைய வார்த்தையிலே தேச தலைவர்கள் அதிகாரிகளை தேவனே நீங்கள் கட்டுங்க அப்பா பிதா, நான் சட்டங்களை மாற்றி அமையங்கேசு ராஜாவே, கர எதிரியற்ற சட்டங்களாக மாற்றும் அப்பா அவர் சட்டங்களை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, கிருப செய்யுங்க அப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவர், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இலங்கை தேசத்துக்கு, நீங்க சொல்லாக கட்டணம் நிற்கும் என் தேவனே, கிருப செய்யுங்க ஆவியானவர், கிருபையின் ஆவியினால் விளை தாங்கி விடை பலவீனத்திலே பலம் கொடுத்து நமக்களை மீட்டு ரட்சியுங்க, இவனே உமது கரத்திலே இலங்கை தேசத்தையும் மக்களை ஒப்படைக்கிறீங்கப்பா, அதே போல இவனே யுத்தம் நடக்கிற தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே, கடைசி நாட்கள்லே யுத்தங்களை கேள்விப்படுவீங்கன்னு சொன்னீங்களப்பா, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், எல்லாவற்றையும் தேவனே நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறதுக்கு பார்க்கிறோம் என் தேவனே, என் தேவனே நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, இந்த யுத்தம் சில நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதா, விசேஷமா இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்யுங்க, ஈரானுக்காக யுத்தம் செய்யுங்க, அமெரிக்கா தேசம் ரஷ்யா உக்ரைன் எந்தெந்த நாடுகளிலே யுத்தம் நடக்கிறதுவனே பிதாவே, தேவனே நீங்கள் யுத்தம் செய்து இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா, தேவனே சூடான மக்களை ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களை மீட்டு ரட்சியுங்க தேவனே பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, தேவனே கிருப செய்யுங்க அப்பா, இந்த மக்கள் தேவனே வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி அழிந்து போகாதபடி ஒவ்வொரு தேச மக்களையும் மீட்டு ரட்சியுங்க, ரட்சியுங்க தேவனே, மன்னிங்க பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் இரத்த பணிகளை என் தேவனே மன்னியுங்க அப்பா, மன்னியுங்க ராஜா தேவனே கிருப செய்யுங்க, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு தேசங்களையும் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா, எல்லே எங்குமுடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எல்லா அழிவில் நின்று. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா, நீங்கள் மன உருக்கமுள்ளதவன் இரக்கமுள்ளதவன் அப்பா பிதாவி, மன்னிக்கிறதவன் அப்பா தேவனே, இந்த மக்களை மன்னியுங்க அப்பா பிதாவி, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, ஜீவபுஸ்தகத்திலே விட நாமங்கள் எழுதுங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, ஒரு பாதாளம் செல்லாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நேடிய பொறுமையோடு அப்பா காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என் தேவனே, நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா, ஒவ்வொரு தேசத்தையும் மக்களையும் அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா தேவனே, அதே போல் சங்கம ஊழியத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா, ஊழியத்தில் நடக்கிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா, அற்புதங்களை செய்யுங்க, ஊழியத்திலே அதிசயங்களை செய்யுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா, உம்முடைய நாமம் ஒன்றே மயப்படுவதா, நீங்கள் பெருகோமோ சிறுகோமந்தவனே கிருப செய்யுங்க அப்பா, அந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உமக்காய் ஊழியம் சிறந்த சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. அதே போல் ஜெனசிஸ்டரை புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த குடும்பத்தை புறப்படும் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பெட்கப்பட்டு போவதில்லை. தேவனே கிருபை செய்யுங்க. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. இந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ சுகம், பலன், ஆசீர்வாதம் உண்டாவதாக. அதே போல் தேவனே இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் அப்பா தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ இயேசு ராஜா, நீங்கள் வார்த்தை அனுப்பி தேவனே இவளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா அழிவுகளுக்கும் மீட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. இவ்வளவு கிருப உள்ள கரம் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
2: கத்தரம்பளோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். அதே போல் அனைவரோடும் இருந்ததவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆவியானவரே இன்றைய நாளிலும் தொடக்கத்தை இந்த முடிவேறே ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. வந்து நின்ற பிள்ளைகள் ஆண்டவரை ஜபிக்க முடியாமல் கத்தாவை போய்விட்டார்கள் அப்பா. அவர்களுக்கு மேற்ற ஞானத்தை மேற்ற ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, அவருடைய தீமைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
7: ஐரீன்,
2: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசங்கள்ல இருக்கிற எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், இந்த சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளங்குடும்பங்கள், முதியோர்கள், இப்படி இப்படியான பருவங்கள்ல இருக்கிறவர்களுக்குள்ளே அங்கு சமாதானம் இல்லை. தனித்திருக்கிறவர்கள், இப்படியாய் இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் தேவனும் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் விடுதலை அடைய விடுவிக்கப்பட கர்த்தருக்குள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்கள் தேசம் அதிகமாய் அதிகமாய் அங்கு தீங்குக்குள்ளும் தீட்டுக்குள்ளும் அங்கு கொலைகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேசம் அழியாதபடி கர்த்தர் தான் காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடக்கும்.
7: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அந்த இரவு நேரத்துக்காய் நன்றி ராஜாவே அப்பா. அண்டை நாள் முழுவதும் தெய்வனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. எங்கள் இலங்கை தேசத்திலே உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், அனாதிகள், ஆதரவற்ற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வயோதிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தாவே இந்த நோய் நொடிகளும் வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பிணி தாய்மார்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவங்களுக்கு வேண்டிய நல்ல சத்துணவுகள் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தாய்மார்கள் அப்பா சத்தான உணவு இல்லாதபடிக்கு கர்த்தாவே குறை பிரசவம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அங்கவையின குழந்தைகள் இப்படி எல்லாம் பிறக்கிறாங்க தகப்பனே. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. சுகாதார அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா இதற்கான கர்த்தாவே நடவடிக்கைகளை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறேன். அவங்களுடைய இதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே அப்பா. நான் அது பிள்ளைகள் ஆதரவற்றவர்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்து கர்த்தாவே அப்பா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உங்களுடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நல்ல தேவ சமாதான சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, சமாதானத்தின் காரணர் நீங்க தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்துல இருக்கிற கத்தாவே, ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற. தேசத்திலே இருக்கிறதால கொலை வெறியின் ஆவிகளை இதை நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவங்க தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேச தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய தலைவருக்கு கத்தாவே, கடந்த நாட்களிலே அநேக கொலை மிரட்டல்கள் கத்தாவே அப்பா, அதில் இருந்தெல்லாம் அவரை பாதுகாத்துக் கொண்டீங்க, அதற்காய் நன்றி. இனிமேலும் அப்படியான காரியங்கள் நடவாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி செய்யறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, நீர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா, தேசத்திலே அப்பா அதிகப்படியான மிஷனரிகள் சுவிசேஷர்களை எழுப்புக தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே, இந்த கலவரங்களும் அப்பா ஸ்தோத்திரம் இனிமேலும் நடக்காத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா, வயோதிபர் முதல் சிறு குழந்தை வரைக்கும் கர்த்தாவே அப்பா, அந்த நோய் நொடிகளில் இருக்கிற பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அதிகமான கர்த்தா டெங்கு காய்ச்சலினாலே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முது செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திங்க தகப்பனே. தேசத்திலே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படிய எல்லாமே சுகஸ்துவீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
8: ஆமேனங்கள். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றியம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சகல ஊழியங்களையும் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நன்றி சொல்லுகிறோம் மனைவி பிள்ளைகள். அப்பா புள்ள ஆண்டவரே, உங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவை கிருப செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவாவியானவரே. இனி வரும் நேரங்களையும் நீங்க பொறுப்பேற்று ஆசீர்வதித்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஊழியங்களை செய்து தொகுத்து வழங்கியவங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளையில இணைந்து ஜபித்த சௌரி டோலி முதல் இது இரவு வேளையில இணைந்த சௌரி ஆயிரின் வரை கத்திரதாமே ஒவ்வொருவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சிரடமாக தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் நாங்கள் நற்சிந்தனை கூட கடந்து செல்ல இருக்கிறோம், ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாளுக்கான வாக்கு தத்துவத்துக்கூடாகவும் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, விடுதலையின் வெளிச்சம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே முதலிலே ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த

0: Recording in progress.
1: ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சவரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை கூடாக கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நற்சிந்தனை கூடாக ஜீவ மன்னா கூடாக சவரி ஆயிரீன் அவர்கள் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ ஊழியர் சுசேசகரேட்பின் வாணர்வர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்தை அந்த கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களை கூட வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சுசேசகரேட்பின் வாணர் அவர்கள் வேத பாடத்துடன் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து சிவ ஊழியர் சோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் சுசேசகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் ஜபங்களுக்கு கூட வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஊழியர் அண்டனிஸ் இப்ராஹாம் அவர்கள் நாளை தேவசையோடு வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பாடல்கள் இணைந்து 7 மணிக்கு நித்திய வெளிச்சம் பால்சுவை நிகழ்ச்சி 10 மணி வரை தொடரும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமே வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இவர்களையிலும் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம். ஆமென்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 36:16. நெருக்கத்தை நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள், கலக்கங்கள், கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாதபடிக்கும் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பதில் தருகின்றார் கர்த்தர். உங்கள் மேல் உள்ள நிந்தைகளை புரட்டி போடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். சிறையிருப்புகளை திருப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவனும் தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும் பேசுகிற பாஷையில், உண்ணுகிற உணவில், உடையில், வழிபடுகிற வழிபாட்டில் என்று எல்லா வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றான். சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. சிங்கக்கெபியில் போடப்படுகின்றான். இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியேல் தேவனிடத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கெவியிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் தானியேலை பாபிலோன் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து மாகாண முழுமைக்கும் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட போய்கொண்டிருக்கிற பாதைகள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டதாகவும் கதவுகள் திறக்கப்படாமலும் சுதந்திரமற்றதாகவும் சிங்கக்கெபியின் அனுபவமாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் இவைகளில் கடந்து போக கடினமாக இருக்கிறதே என்றும் காலங்கள் நீட்டிக்கிறதே என்றும் கால தாமதங்களினால் விசுவாசத்தில் சோர்ந்தும் வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் அவிவிசுவாசங்களும் விரக்தியும் காணப்படுமேயானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சூழ்நிலைகள் கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்ஜிப்புகளை அடக்கி போடுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனால் கட்டப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் எதிர்த்து நின்றதோ அவைகளின் செயல்களை தீமைகளை நொறுக்கி போடுகின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பெரியவராய் அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நெருக்கத்தினின்றி விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றவர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழி நடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு போவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவனின் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு சோதனையின்றி சாட்சி இல்லை, எங்களுக்கு பதில் வேண்டும் என காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். இன்று நீங்கள் கேட்க போகிற ஜெபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.

ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37:27 வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிறவர்களே தீமைக்கு தீமைதான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அங்கே அவர்கள் தீமையை விட்டு விலகுகிற நோக்கமே இந்த நாட்களிலே இல்லை. அப்படியாக உலகத்தில் இன்றைக்கு காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையிலே உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களுக்கு ஜனங்களுக்கு எதிராக தீமையைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அங்கே இந்த நாட்களிலே நன்மையை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாதபடி விழுந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் என்றாலும் சரி, அல்லது உலக காரியங்களில் என்றாலும் சரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் உலகம் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மை இழைத்திருக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இந்த நாட்களிலே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் தேசங்களுக்கு தேசம் கெடுதிகளையும் இந்த நாட்களிலே தீமைகளையும் தான் செய்து கொண்டு வருகிறார்கள். குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இப்படியாக இந்த நாட்களிலே தீமையான காரியங்களை தான் இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் நாங்கள் தீமையை விட்டு விலகுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் இங்கே சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி அந்த தீமையை விட்டு இந்த நாட்களிலே விலகி தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். இந்த ஒரு அருமையான இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அனுதினமும் இந்த நாட்களிலே கிரியைகளை நடப்பிக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்படியானால் ஆண்டவரே இந்த நாட்களிலே நன்மை செய்யும்படியாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு முன்மாதிரியான காரியங்களை இந்த நாட்களில் வைத்து சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தீமையை விட்டு முதலாவது விலகுவதற்கு நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்களை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், எண்ணங்களை இந்த நாட்களிலே அங்கே தீமையினுடைய பகுதியிலிருந்து நாட்களை விலக்கி நாங்கள் அதற்கு பதிலாக நன்மையை நாங்கள் செய்து கொண்டு இருப்போமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான காரியத்தை இந்த நாட்களை கட்டிடுவார். அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை தருவார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இன்றைக்கு நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமையை விட்டு விலகி நன்மையை இந்த நாட்களில் செய்யுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் இந்த நாட்களில் உங்களுடைய கூட இருந்து, உங்களுடைய குடும்பத்திலே கூட இருந்து, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களை காத்து உங்களை இந்த நாட்களை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறதை இந்த வாக்குத்தத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்து நிலைத்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.

என்று ஆண்டவரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். அருமையான பாடல் சென்றோம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற ஜபங்களுக்காக பாடல்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரிடம் அப்படிப்போம். வழி நடத்துங்களையா. God bless you. Amen.
1: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனி, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கம் வழி நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களுடைய ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம் பானுடைய கேட்டுக்கொள்ள அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அன்பான ரயிசு ராஜனே ராஜா உங்களது பிள்ளைகள் ராஜா பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா இங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்கும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி இருக்கிற தகப்பனே சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா எல்லா வளங்களையும் திட்டத்தனியாக ஆசீர்வதிக்க முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ராஜா ஒவ்வொரு தேசங்களும் உள்ள விவசாய வளங்களை இரட்டத்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா, இரட்டத்தனியாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கமைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா, நன்றி செலுத்தும் ராஜா தகப்பனே. மற்றும் ராஜா உலகளா ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு முடிச்சு வைக்கிறேன் ராஜா தகப்பனே. இந்த நாடுகள் போர் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசு ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம் தகப்பனே. இந்த காலநிலை மாற்றத்தினால அப்பா உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உலகளால் முடிவுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீயநாசமோ விபத்துகள் ஆபத்துகள் கொள்ளை வந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்பா விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

உலகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட

ஆறுதல் அடைகின்றோம், அமைதி பெறுகின்றோம். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னை காக்கும் புகழிடமே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, எமை காக்கும் புகழிடமே. தினம் எமை காக்கும் புகழிடமே. ஆட்

நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட இயேசு திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன், ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன்.

ഇരുളീക്കും സുടരേ എമ്പാഴ്വിൽ ആനന്ദമേ, പിന്നം എമ്പാഴ്വിൽ ആനന്ദമേ. ആട്കൊണ്ട യേശു തിരുപ്പാദം അമർന്ന് ആറുതൽ അടைகின்றோம், அமைதி பெறுகின்றோம். ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். தாயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல இயேசுவே, நல்ல இயேசுவே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து

அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே.

என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட இயேசு திருப்பாதம் அமர்ந்து

0: அருமையான பாடலுக்கு ஊடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளே நீங்கள் இணைவதானால் 2 மணிக்கு நீ பாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: பிரதர், கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழியர் எல்லோரையும் இறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
0: ஆமீன். அருமையானவர்களே, நீங்க பாடலோடு ஜபங்களோடு ஊழியர் சகோதரன் பாலன் சிவாலண்டன் யூகே இருந்து வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தோடைய கரத்திலே அந்த பாடல்களையும் ஜபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியம் இருந்து விடைபெறுவோம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.

அன்பர்களே, இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 4:13-19 வரை

0: இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் 1 பேதுரு 4:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 13 வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோதனையின் பொழுது, பாடுகளின் பொழுது நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? ஏனென்றால் பாடுகள் நம்மை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ரோமர் 8:17 அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியத்தை தான் சொல்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனோடு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எளிதான வழியும் இல்லை. உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விருந்து. ஏனென்றால் ரட்சிப்பின் மேஜையிலே பந்தியில் அமர அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இது சுற்றுலா அல்ல என்பதையும் நீங்கள் உணர வேண்டியது அவசியம். நாம் அவரோடு கூட அவருக்காக பாடுபட வேண்டியது அவசியம். நாம் அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது நம்முடைய ஒவ்வொரு சோதனைக்குரிய காரணங்களையும் அறிவோம். நாம் பரலோகத்திலே பவுலோடு கூட மகிமையிலே சரிசமமாக அமர்ந்திருக்கும் பொழுது சற்று வருத்தம் அடைவோம் என்று கூட எண்ணுகிறேன். ஏனென்றால் அவர் மிகுதியும் பாடுகளை பட்டிருக்கிறார். பேதுருவையும் அங்கே காண்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது ஒரு பகுதி என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. பாடுகளே உங்களை உருவாக்குகிற ஒன்றாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ திருமணத்திலும் கிறிஸ்தவ இல்லறத்திலும் எவ்வாறு இனிமையான வாழ்க்கையை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை பெற முடியும் என்பதை குறித்த அநேக சொற்பொழிவுகளை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, நாம் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே துக்கமும் பாடுகளும் வரத்தான் செய்யும். குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகள் வரும்பொழுது அது கணவனையும் மனைவியையும் உறவினர்களையும் அதிகமாகவே ஒன்றிணைக்கிறதா இருக்கிறது. இந்த பாடுகள் மத்தியிலே அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவருடைய ஈடுபாட்டை அது வெளிப்படுத்துகிறது. பின்னர் அது ஒரு சிறந்த உருவாக மலர்கிறது. இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை செய்கிறது என்பது மிகவும் உண்மை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? பாடுகள் உங்களை தேவனிடத்திலே, உங்கள் உறவினர்களிடத்திலே நெருங்கி வர செய்திருக்கிறதா, இல்லாவிட்டால் தூரமாக இழுத்து சென்று விட்டிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இது ஒரு வித்தியாசமான கருத்து இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று பேதுரு சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். இங்கே மீண்டுமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு உபத்திரவம் தான் அடையாளம். அதேபோல நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் உபத்திரவத்தை சகிப்பீர்கள். அவர்களுக்கு என்ன குறை? எல்லாவற்றிலும் செழிப்பான நிலை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மற்றவர்களால் சொல்லப்படும் நபர் உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை என்றே சொல்லலாம். மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளக்கக்கூடிய அளவுகோல் இது அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு நடத்துகிறவரும் அல்ல. உபத்திரவத்தின் வழியாகவே தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்று பரலோகத்தை சுதந்திரிப்பதே அவருடைய திட்டம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எது வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 1906 சான் பிரான்சிஸ்கோ நகரில் மிகவும் அழிவுண்டாக்கும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு அருமையான தேவனுடைய மகள் வெளியே ஓடி வந்து தேவனை துதித்து பாடினார்களாம். எல்லாரும் ஆங்காங்கே அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் அப்பொழுதுதான் முதல் முறையாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வேளையிலே ஒருவர் அவளை நோக்கி, நீ இந்த நேரத்திலே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்றார். உடனே அவள், இல்லை, இந்த சிறிய பூமியை அசைக்கும் ஒரு வல்லமையுடைய தேவனை நானும் தேவனாக கொண்டிருப்பதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றாளாம். ஆம், உங்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவ்வாறு தேவனை துதிக்க முடியுமா? சற்றே எண்ணி பாருங்கள். பூகம்பம் போன்ற இந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே ஒரு சிலரே தேவனை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுரு 4:15 பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இங்கே பேதுரு கொலை செய்தலை, கோள் சொல்லுதல் மற்றும் மற்றவர்களை குறைத்து பேசுதல் போன்ற பாவத்தோடு இணைத்து கூறுவது ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? அவர் இந்த பாவங்களையெல்லாம் ஒன்று போலவே கருதுகிறார், அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அப்போஸ்தலனாய பவுல் செய்த காரியமும் இதுதான். பொதுவாக பேதுரு, பவுல் மற்றும் யாக்கோபு மூவரும் எல்லாவற்றிலேயும் ஒத்துப்போகிறதை ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களிலே கேட்ட செய்தி மூலமாக கவனித்திருக்கலாம். ஒரே விதமான வாழ்க்கை முறையை உண்டாக்குகின்ற ஒரே சுவிசேஷத்தையே அவர்கள் எல்லாரும் பிரசங்கித்தார்கள். நம்முடைய தவறுகளுக்காக, நமது பாவங்களுக்காக நாம் பாடுபடக்கூடாது என்று பேதுரு சொல்கிறார். தேவன் உங்களை ஒருபொழுதும் பாவத்தினாலே சோதிப்பவர் அல்ல, தீமையினாலும் சோதிப்பவர் அல்ல. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். உங்களில் ஒருவனும் பாவம் செய்தவனாக, தவறு செய்தவனாக, அதற்குரிய தண்டனையை பெறுவதை பாடு என்று சொல்ல முடியாது. 1 பேதுரு 4:16 பாருங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து சிறையிலே அநியாயமாக அடைக்கப்பட்டவர்களுக்காக நாம் வருத்தப்படுவது நியாயம்தான். ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே தண்டனையினாலே பாடுகளை அனுபவிக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஒருவேளை தங்களுடைய தவறுதலை நிமித்தம் பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் சிறையில் இருக்கிறது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த இயலாது. இருந்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பினால் அதின்மத்தியிலேயும் தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ முடியும். நீங்கள் உங்கள் பாடுகளின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. விசுவாசிகள் யாவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு சென்று ஒரு நாளிலே நிற்பார்கள். 2 கொரிந்தியர் 5:10 இவ்வாறு சொல்கிறது, கவனியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே நாம் எல்லாரும் என்று பவுல் குறிப்பிடுவது விசுவாசிகளை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த என்று பவுல் சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நடப்பித்த கிரியைகளை குறிக்கிறது. அடுத்ததாக நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு என்று சொல்கிறார். அதாவது நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பு வருவோம். பேதுரு இதனை தொடர்ந்து சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இவ்வாறு அவர் செய்த பின்னரும் நாம் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழாவிட்டால் அருமையானவர்களே, நாம் நியாயம் தீர்க்கப்படுவது உறுதி. இவ்வாறு தேவன் தமக்கு சொந்தமானவர்களையே நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேளாத, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்னவாகும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:18 வாசிக்கிறேன். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே
1: நிற்பான்?
2: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு உங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார், அறிவார். அந்த வகையிலே கத்தர் தாமை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களுக்கும் புதிய நாளிலும் புதிய காலை ஆசீர்வாதங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வானொலிக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விளைக்கா ஸ்தோத்திரம், விளைக்கா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சிலாபிங்கள் கைராபிங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம் சோறு சோத்திரம் சோத்திரம் அப்பா. அவங்கள பிரசன்னம் அப்பா, அவங்கள பிரசன்னம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளதென்று உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையப்பா கிருபையப்பா மீண்டும் ஒரு நாளை தந்த கா ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே எல்லாம் அவங்கள கிருபையா, அவங்கள கிருபையா கிருபையா, அவங்களை தாழ்த்துகிறோம், அவங்களை தரைமாற்றம் தாழ்த்துகிறோம். இவங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவரே, உங்களோட சமூகத்தின் மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். எங்களால் ஒன்றும் இல்லையப்பா, எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்களோட கிருபை தானப்பா. எங்களை தாங்கி வழி நடத்துறது மட்டுமாய் காத்த கிருபை ஐயா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை தகுதிப்படுத்தின கிருபை நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சச்சாவே இந்த காலங்களுக்கா, சூழ்நிலைகளுக்கா, மக்களுக்கா ஐயா ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இவற்றையெல்லாம் கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி தானப்பா உங்களுக்கு சொல்ல முடியும். கோடி நாவுகளும் ஆண்டவரே இருந்தாலும் போதாது ஐயா, உங்களோட நன்மைகளையும் ஈவுகளையும் சொல்லி முடியாது ஐயா. அப்படியான தேவன் சுவாமி, மன்னிக்கிறது ஐஸ்வர்யமுள்ள தேவன் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிருபை அப்பா கிருபை கிருபை கிருபை. இந்த சூழ்நிலையில் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உபர் மகனை அவர் மகளை நீங்க காண்கிற தேவன் சுவாமி, கடையாந்திரங்களை பார்க்கிற தேவன் சுவாமி, ஒவ்வொருவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க தள்ளிவிடுகிற தேவன் இல்லை, அங்குடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீங்க மன்னித்து சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் சுவாமி. அப்படியான காலங்களில் இருக்கிற மக்களும் கூடத்தில் வரட்டும் சுவாமி, மன்னிப்புகளுக்கு ஆயிரக்கங்களுக்கு அமரட்டும், தங்களுடைய வழிகளுக்காக வரட்டும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறது ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் கொடுமைகள் எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவர், நினைக்க முடியாத துரோகங்கள் பகப்பனே. தினாக்களில் வாழ்ற மக்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். தேவன் தாம் ஒரே பரான குமாரனை சுபசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போமல் நித்திய ஜீவனாடையும் அவரை தந்தளி குழவாய் அன்பு குந்தாரே அப்பா. அந்த அன்புக்கு ஆண்டவர் இந்த ஜனங்கள் கீழ்படிய வேணும் சுவாமி, தாவே இந்த வார்த்தைக்கு இந்த ஜனங்கள் கீழ்படிய வேணும் சுவாமி. ஜனங்களுக்காக வண்டிக்கு எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறாள் சுவாமி அப்பனே. அந்த இடங்களில் எல்லாம் அவங்களை கிருபை கிருபை கிருபை கிருபை தாங்குவதா கிருபை, இந்த கிருபையின் காலம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரும் ஜனங்களில் திருப்பி கொண்டு வருவதா, திருப்பி கொண்டு வருவதா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அப்பா, வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்திலே ஆண்டவரே அல்லப்பட்டு எங்களையும் ஆண்டவரே தவிக்கிற மக்கள் கண்ணீர் வேதனை துன்பம் இழப்புகள் ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றுக்கும் சமாதான கத்தல் நீங்க உருவாதான் என்று சொல்லி இந்த ஜனங்களை ஆண்டவர் ஆறுதல் பெறட்டும் சுவாமி, உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களோட சமூகத்துல சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களா, மன்னிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. சகப்பனைகளுடைய சாபங்கள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாம் அவங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்படவே ஜெபிக்கிறோம் சார். ஐயா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஞானங்களும் ஆண்டவர் எங்கெங்க எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தவிப்பு, உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களை நோக்கி பார்க்கட்டும், கீழ்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்படியட்டும். வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டு நடக்கிறவளாய் நடக்கட்டும். சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சகப்பனே வேண்டிக் கொள்ளுக்கிறோம், வேண்டிக் கொள்றோம். வியாதிகளப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவர் எங்க பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி ஆண்டவரே. சாவங்களும் பாவங்களும் நிறைந்த மக்களாய் ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, பெருகிக்கொண்டே போகிறவர்கள் சுவாமி, பெருகிக்கொண்டே போகிறவர்கள் சாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றை நீங்க சிலவேலை சுமந்த தீர்த்த தேவன் ஆண்டவரை, நீங்க மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் கீழ்ப்படிவார்களானால் ஆண்டவரே இவர்களுடைய சாவங்கள் முறிக்கப்பட்டு, இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு தகப்பனே இவர்கள் சுகத்தை பெறுவார்கள் ஆண்டவரே. அப்படியான நிலைக்கு இந்த வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி பரிகாரியாய கத்தன் நீங்க, குணமளிக்கிற கத்தன் நீங்க, சிறுவையில் எல்லாவற்றை சுமந்து தீர்த்த கத்தன் நீங்க ஆண்டவரே. கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகள் ஆண்டவரே உதவியற்று இருப்பார்களானால் சுவாமி, தேவைகளை சந்திக்கிற மக்கள் இவர்களுக்கு தேவைகளை கொடுக்கும்படி ஒழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வியாதியஸ்தர் எங்கு இருந்தாலும் தகப்பனே காண்கிற தேவனே, மரண தருவாயிலும் இருப்பார்களானால் தகப்பனே, கடைசி நேரத்திலாவது தங்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவங்களுடைய பாதத்துல சமர்ப்பித்து மன்னிப்பு பெற்று சமாதானம் பெற்றவர்கள் ஆத்மா ஆண்டவர் மிக்கத்தக்கதாய் இவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கத்தாவே முதியோர்கள் ஆண்டவரே, துணையோடங்களை முதியோர் வாழ்த்து வைத்திய சாலைகள் எல்லாம் நிரம்பி ஒளிகிற முதியோர்கள், அங்கவீன ஆளல் பட்டு கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அனாதரவாய் கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தகப்பன் நீங்க என்று சொல்லி இருக்கீங்க சுவாமி. நீங்க வார்த்தை மாறாதவர், நீங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு மனாதிகளமாக இருக்கிறவரை நோக்கி பார்க்கறத நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்க்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையா கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தேசங்களை ஆண்டு கொண்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதி நியாய அவர்களுடைய ஆட்சியில இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் எத்தனையோ மக்கள் நீதி புரட்டப்பட்டு ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அங்கே ஆய்க்கிற மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் ஆண்டவர் அப்பா, நீதிந்தவன் நீங்க சிங்காசனம் கூட நீதியா இருக்கிற சுவாமி. தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. அந்த தலைவர் மத்தியில் ஆண்டவரே அப்பாறு நீதி நியாயம் உண்டாகும்படியாய் கருவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. மக்களுக்கு நல்லாட்சி செய்து மக்களை நீதியோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆளுகிற தலைவர்களாய் இவர்களை நடத்துங்க. அதாவது தேவனுக்கு பயந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகளாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. இந்த தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவா கொடுத்த தேவன் சுவாமி. ஐயா தேசந்தேசமா ஜனங்களை கூடிய மத்திய ஆளுகைக்கு தலைவர்களையும் அதிகாரங்களையும் கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இந்த நாட்களில் நடக்கட்டும் சுவாமி. கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. இவர்களை தாங்குற கத்தன் நீங்க ஆண்டவரை. தாங்குங்கப்பா, நடத்துங்கப்பா அப்பா. இன்னுமா ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வதும் தேசங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரங்களும் தேவனுக்கு பயந்து வேதத்திலே இருக்கிற ஆண்டவரே வார்த்தைகளை கை கொண்டவர்களாய் ஆண்டவர அதிகாரம் செய்கிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. மனம் திரும்புபவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். அப்பா கிருபை, அப்பா இது கிருபையின் காலம், உங்களுடைய கிருபையின் காலம் முடிவடையும். ஆண்டவர் இந்த கிருபைகளாவது ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே தங்களே ஆண்டவரே உங்களோட மாற்றிருப்பிக் கொள்ளவே நம்ம ஜபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், கொள்வதற்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா தேசத்தை காக்க வைத்து ஆண்டவரே, ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராணுவ வீரர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுத்து ஆண்டவரே தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், இவர்கள் உண்மையும் ஆண்டவரே உதாரத்துவமாய் நேர்மையுமாய் ஆண்டவரே அந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக இவர்கள் எந்தெந்த நிலையில் நிற்கிறார்களோ அந்தந்த இடங்களில் நிற்கத்தக்கதாக இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரையுடைய காலங்கள் எல்லாம் கலத்தில் இருக்கிற சுவாமி ஆண்டவர், அதன்படி நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராய், எப்பொழுதும் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தாவே அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்கட்டும் சுவாமி. இவர்கள் குடும்பங்களை விட்டு வந்து ஆண்டவரே நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும் எங்கிருந்தாலும் இவர்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சாப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே எனக்கு ஊழியக்காரருக்காக மிகவும் முக்கியமான காலம் ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, சத்ருவானவனின் போராட்டம் மிகுந்த காலம் ஆண்டவரே, கொடுமையும் அக்கிரமும் நிறைந்த காலம் ஆண்டவரே. ஐயா இந்த காலங்களில் நிற்கிற ஆண்டவர் ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், ஊழியக்காரர்களுக்காக வேண்டி எங்க இருந்தாலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்ட உண்மையான தாகத்தோடு ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக ஆண்டவரே ஊழியன் சேர்வராக இருக்கட்டும் சுவாமி. வெள்ளத்தோடும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் செய்கிறவளாக இருக்கட்டும் சுவாமி. எந்த வித துன்பமோ நாசமோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இவர்கள் பின் வாங்கி போய் போடாதபடி ஆண்டவரே ஐயா அணிக்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க சுவாமி, விழுந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடைசி நாட்களில் நிற்க ஊழியக்கார விழுந்து போன ஊழியர் அதிகமா ஆண்டவரே, விழுந்து போய் கொண்டிருக்க ஊழியர் அதிகமான இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இவர்களுடைய இதயங்களை தொடுங்க சுவாமி. கத்தாவே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாதபடி அப்பா, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் திரும்பி போகாதபடி தகப்பனி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு மகிமையான ஊழியம் ஆண்டவரே, மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் திரும்பமாய் ஆண்டவரே நிலைநிற்கத்தக்கதாய் இவர்கள் திரும்ப வரவும் கிருபை செய்யுங்க சுவாமி. இறக்கங்களும் மன்னிப்பலும் கொடுத்துண்டு சுவாங்க பாதுபடியில் வந்து சேரட்டும் சுவாமி, சேரட்டும் திரும்பமா இந்த ஊழியத்தை காட்டுகிறவளை எழும்புகிறவளை அப்பா இவர்களை நிலைநிறுத்துங்க சுவாமி. ஐயா உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேணும் சுவாமி, மகிமைப்பட வேணும் சுவாமி, உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேணும் சுவாமி. இவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளி நாட்கள் இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. அங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே எங்களுடைய கிருபை கிருபை கிருபை எங்களுடைய தயவு ஆண்டவரே, இந்த சபைகளை எல்லாம் காத்துக் கொள்வதாக சபைகள் எல்லாம் அந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தத்தில் வளரட்டும் சுவாமி, நாளுக்கு நாள் பெருகட்டும் சுவாமி. ஐயா அந்த சபைகள் ஒன்றுக்காக வேண்டி நீங்க வரும்போது ஆண்டவரே, நீங்க வரும்போது ஆண்டவரே அப்பா மனவாட்டிகளா பரிசுத்தம் உள்ளவளா எடுத்து கொள்ளப்படுகிறா நிக்கட்டும் சுவாமி. அப்பா அந்த சபை எடுத்துக் கொள்ளத்தானே நீங்க வரீங்க சுவாமி. தகப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகள் எல்லாம் பரிசுத்தமாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஒரு மனம் அன்பம் உள்ளவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் அப்பா சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் இருக்கிற போது மாறை முதல்களை கலை தருகிற சபையை நடத்தக்கூடிய வழிகளில் ஆண்டவர் அவளை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க நடத்துங்க. சபையை மேய்க்கத்தக்க நல்ல போதகர்களாக ஊழியம் செய்யத்தக்க போதகர்களாக அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. பலத்தை கொடுங்க சுவாமி, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சாட்சியுள்ள ஜீவியம் இவர்களுடைய பதிகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் இவர்கள் குடும்பங்கள் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன், எப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சபைகளுக்காக வேண்டிக் கொள் தகப்பனே. ஆண்டவரே எங்களோட வருகையில் ஆண்டவரே கைவிடப்பட்டு போகாதபடி சுவாமி ஒவ்வொரு சபைகளும் மகிமையாயும் கூட ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே தாப்பனே வேண்டிக்கொள்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வழியில் நிற்கிற மக்கள் ஆண்டவர் ஏராளம் ஆண்டவர் ஆரியப்போ சில நாட்களில் நடந்த பிரகாரம் ஆண்டவர் அசைவு உண்டாகும்படி வந்து கொள்கிறோம் அசைவு உள்ளாகும்படி ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி சபைகளில் 3000 சேர்த்துக் கொள்ளப்பட்டு இவர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களும் ஆண்டவர் ராஜ்யத்தின் மக்களாய் சேர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் திருக்கா வேண்டி தகப்பனே தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவர் பஞ்சமாண்டவரே வேலை இல்லை ஆண்டவர் அப்பா ஜனங்களின் கூக்குற போராட்டம் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்களான உங்களோட முகத்தை தேடுவார்கள் இங்க சிரமத்தை கொடுக்கிற தேவன் அவர் அப்பா அவர்களுடைய போராட்டங்களுடைய மனுஷிகமா இல்லை இவர்களுடைய சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவள ஆண்டவரே வறட்சியை நீக்கிற கத்தன் நீங்க ஆசீர்வாதத்தை தருகிற கத்தன் நீங்க பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுற கத்தன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய கூக்குரல் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிட தங்களோட பொல்லாத வழிகளை வைத்து மணந்திரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்களால் ஆசீர்வாதத்தை பெறுவார்களால் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் ஆண்டவரே மக்கள் அப்பா பசி பசி பசி பட்டினி பட்டினி பட்டினி என்று போய்கொண்டு இருக்கிற எத்தனையோடங்கள் உண்டு சுவாமி தகப்பனே பசியின் கொடுமை பசியின் தாக்கத்தை நீங்க அறிந்த தேவன் மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளும் நீங்க கடந்து சென்ற தேவன் சுவாமி அப்பா பசியும் உங்களுக்கு தெரியும் சுவாமி தகப்பனே இவர்களை மன்னித்து இவர்களை மன்னித்து இவர்களுடைய குறைகள் குற்றங்கள் சாதம் இல்லாவற்றை ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து இவர்களை போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்றோம் போஷிக்கும்படியாக வேண்டும் காண்டவரே ஜீவன் உள்ளவர் எல்லோருக்கும் நீங்க போஜனம் கொடுக்கிற தேவன் அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்கள் சத்தியத்தை காண்டவரை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழுகிறவளாய் இவர்கள் மாறட்டு சுவாமி அதுதான் அப்பா ஆசீர்வாதம் அதுதான் வழி அதுதான் செழிப்பு ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் செயல்களுக்காக நாங்கள் மன்றாடத்தான் முடியும் சுவாமி செய்கிற கத்தன் நீங்க ஆசீர்வதிக்கிற கத்தன் நீங்க ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே நன்றி தகப்பனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் யாரிகளுக்கு அறிவிக்கப்பட அப்பொழுது முடிய ஒரு மனுஷன தேவன் எவ்வளவு நல்ல தேவன் தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் அப்பா நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே அதுநரின் காலத்தில் நீதி நியாயத்தோடு செய்கிற தேவன் சுவாமி உண்மை உள்ள தேவன் நீங்க சுவாமி அப்பா சொன்னதை செய்கிற தேவன் நீங்க சுவாமி அந்த காலத்தில் அந்த காலத்தை எது செய்ய வேண்டுமா அதையெல்லாம் நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி சகப்பனே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாட்களில் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஐயா எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டு வருகிற தேவன் நீங்க அதற்குரிய காலங்களை தந்திருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து நிதியோக்கள் ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் வந்து சொல்லி எத்தனையோ விதமாய் ஆண்டவரே இவ்வளவு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் சுவாமி எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி ஒரு வெறும் கட்டு போகக்கூடாது உங்களுடைய சுத்தமாண்டவரே அதற்காக ஆண்டவரே நீங்க இவ்வளவு நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி அதற்காக நன்றி சொல்லுறோம் நாயக்காக நன்றி சொல்லுறோம் கோடி கோடி கோடி கோடி நன்றி சொல்லுறோம் சுவாமி ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து ஐயா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் நடத்துகிற பிள்ளைகள் இந்த ஊழியங்களை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க எப்பொழுதும் ஆண்டவர் ஜாக்கிரதை உள்ளவராக தேவனுக்கு ஊழியம் செய்தவளாக இவர்கள் தங்களை ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கட்டும் சுவாமி நடப்பிக்கட்டும் இவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நீங்க சந்திப்பீங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா கிருபையப்பா கிருபி என்னமாய் ஆண்டவரே போதாது சுவாமி ஆண்டவரே அறுவடை மிகினும் வேலையாட்கள் குறைவென்று சொன்ன பிறகு அந்த நாட்கள் இந்த நாட்களிலும் சுவாமி

ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்கப்பா. மக்களும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தங்களுடைய வாய்களில் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க சுவாமி. காங்கிர மக்கள் ஆண்டவரை பாடசாலை ஆண்ட வேலை தலங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை உங்களோட அன்பை ஆண்டவரே, எங்களோட ரட்சிப்பை ஆண்டவரை சொல்லக்கூடிய மக்களாய் ஒவ்வொருவரையும் மாட்டுங்கப்பா. பயத்தை எடுத்து போடுங்கப்பா, அவருடைய சுயத்தை எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரையே தங்களுடைய வாய்களை திறந்து இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும். இன்னுமாய் ஆண்டவரை சொல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே அவர்களை அனுப்பி ஆண்டவர் அந்த இடங்களில் எல்லாம் உங்களோட ஊழியத்தை பெருக செய்யுங்கப்பா, சுவிசேஷத்தை பெருக செய்யுங்கப்பா. உங்களோட உதவிதானப்பா வேணும், உங்களோட உதவி இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த இடங்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எவ்வளவு துன்பங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்கள் சுவாமி, தாங்குங்கப்பா. ஆறுதலை

எங்கும் அங்கும் சொல்லத்தக்கதாய் ஆசீர்வதிங்க சுவாமி. ஐயா, தேசங்களில் எல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் மணந்திருப்பட்டும், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் வரட்டும் சுவாமி. அப்போ தேசங்களையும் பாருங்க சுவாமி, கண்ணீரோடு ஜபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ மக்களாண்ட, எத்தனையோ மக்களாப்பா இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறாங்க சுவாமி. இவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண்கிற மக்களாய் மாற வேணும், மாற வேணும். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம். எப்படியாக இருந்த தேசங்கள் அனைகளும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே நன்றி சொல்லணும் தகப்பனே. இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பு தனைந்து போன காலம் சுவாமி. அன்பில்லாதபடியினால் தனப்பா கொடுமையான காலம் ஆண்டவரே. எங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே, கடைசி நாட்களில் அன்பு தனைந்து போம் என்று சொன்ன காலம் ஆண்டவரே. அப்பா மன்னிங்க, அப்பா மன்னிங்க, நீங்க தான் அப்பா குழுவை செய்ய வேணும். ஜனங்களுடைய பாகங்கள் அக்கிரமம் கொடுமைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்ப. இருந்த குடும்பங்கள் கொடுமையாண்டவர், உறவுகள் கொடுமையாண்டவர், கண்ணீர் அப்பா. அப்பா எத்தனையோ பெற்றோர் கண்ணீரோடு வந்தலாக்கிறார்கள் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி தங்களுடைய பொல்லாத வழிகளில் ஆண்டவரை இன்னும் இன்னுமாய் ஆண்டவரை நின்று விடாதபடி ஆண்டவரை எங்களோட அன்பின் பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவர் மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவரே இவர்களுக்கு கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். எங்கெல்லாம் குடும்பங்கள் பிரிந்த நிலையில் இருக்கிறாரோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய இரக்கத்தின் கண்கள், உங்கள் தயவின் கண்கள், உங்களோட நீதியின் கண்கள் அந்தவர்களை நோக்கி பார்க்கட்டு. கீழ்படுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. கடினங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும் சுவாமி. அன்பினால் நிரப்புங்க சுவாமி. அன்புதான் அப்பா இவர்களை ஒன்று சேர்க்க முடியும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டி வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளைகளை அடுத்துற தேவன் நீங்க ஆண்டு. வாலிப வயது அவர்களுடைய இந்த பலமான வயதில் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பலம் கட்டு ஆண்டவரே பிசாசுக்கு அடிமையாய் போகாதபடி ஐயா அந்த பிள்ளைகளை நிறுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற உங்களோட வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் நடக்கத்தக்கதாய் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. இறுதி எங்களை கொள்ளை கொண்டிருக்கிற பிசாசானவின் கையில் இருந்து இந்த பிள்ளைகளை விட்டு வைக்கும்படியாய் வந்து கொள்ளுறோம் சுவாமி. உங்களால் முடியும் சுவாமி. சத்துருவின் கையில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்க தேவனே எங்களிடமாய் மன்றாடுகிறோம், மன்றாடுவோம். உங்களோட பிள்ளைகளை போல மன்றாடுகிறோம், எங்களோட பிற பிள்ளைகளை போல மன்றாடுவோம் சொல்லிடுவீங்க சுவாமி. இந்த வாழ்க்கை பிள்ளைகளோட வாழ்க்கை வளமாக வேணும், வளமாமன் வாலிப வயது பிள்ளைகள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு மாந்து கொண்டிருக்க கூடாது சுவாமி. எங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வந்த விஷயங்கப்பா, புது விஷயங்கப்பா. எங்களுடைய பெற்றோர்கள் இருதயங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஜபம் ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு ஜபிக்கிற பெற்றோர்கள் ஜபிக்கட்டும் சுவாமி, ஜபிக்கட்டும், ஜபிக்கட்டும். இந்த நாட்களில் தேவையாண்டவர், தேவையாண்டவர்கள் சொந்து விடாதபடி, சொந்து போய் விடாதபடி பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடுதலாக மாறட்டும். தங்களுடைய வழிகள் அல்ல சுவாமி, இவர்கள் அந்த உங்களோட வழிகளில் நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்கிறோம் சத்தாவே, வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், கனடா தேசம் ஆண்டவரே திருப்பப்பட வேணும் சுவாமி, திருப்பப்பட வேணும். ஆதியிலே ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக இருந்த தேசம் இன்றைக்கு ஆண்டவரே பிசாசினால் ஆண்டவரே அளப்படுகிற தேசமாய் மாறிவிட்டது சுவாமி. பிசாசின் தந்திரம் எல்லாம், பிசாசின் கிரியெல்லாம் தேசத்தை விட்டு நீக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீக்க வல்லவர் நீங்க சுவாமி. ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேசத்துக்காக ஜபிக்கட்டும் சுவாமி, ஒவ்வொருவரும் ஜபிக்கட்டும் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. தகப்பனே கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்தில் இருக்கிறவங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், தேசத்தின் நன்மையை பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம்.

0: எல்லாம் இந்த தேசத்துக்காக நன்மை செய்தவர்களாய், உங்கள் சமூகத்தில் வேண்டிக் கொள்வர்களாய், ஆராதனைகளை விட்டு பாவங்களை விட்டு இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தேசத்தாளுகிற தலைவர்களை நடத்துங்க, நீதி அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, உண்மை அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, தேவபயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. எவ்வளவுக்கா வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்கா வேண்டிக் கொள்ளா மக்களும் ஒரு மக்களா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எங்கெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிற வந்ததங்களில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே அனுபவிக்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்காக, சௌரங்களுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இலங்கை தேசம் ஆண்டவர், இலங்கை தேசம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. எங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த தேசம், எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த தேசம், நாங்கள் வாழ்ந்த தேசம், இந்த தேசத்துக்குரிய நன்மைக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. எங்களுடைய உறவுகள் எல்லாம், உங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் கண்ணீரோடு வாழாதபடி ஆண்டவரே தேசம் வாழ்வழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. சகப்பனே, தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் எல்லாவித பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அதுக்குரிய காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் நீங்க கேட்கிறவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு காலத்தில் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய காலத்தில் ஆண்டவரே, அதன் அதன் காலத்தில் நேர்த்தி அச்சிருந்தவன் நீங்க அந்த காலத்தை வைத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல். தேசத்தின் ஜனாதிபதியும் ஆண்டவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஃபாதர். இம்மட்டுமா அந்த தேசத்தை நீங்க ஆண்டவரை நிலைநிறுத்தி காத்து வருகிற கிருவைக்காக நன்றி, கிருவைக்காக நன்றி, கிருவைக்காக நன்றி சுவாமி. சகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே, இரண்ட தேசங்கள் அனைத்தும் இந்திய தேசம், இன்னும் ஆண்டவர் எத்தனையோ தேசங்கள் எல்லாம் கூட்டாட்டங்களில் இருந்து நீங்கி ஆண்டவரே அறிவு கண்கள் ஆண்டவரே தகப்பனே தேவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அறிவு அவர்களுக்கு வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம், வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருவையப்பா எல்லாம் கூட கிருவை அப்பா, கிருவை கிருவை கிருவை அப்பா, அந்த கிருவை என் காலம் முடிவடைக்கும் அப்பா. அவங்களோட வருகைக்கு முன்பு ஆண்டவரே அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தேசம் எல்லாம் மாறட்டும், மக்கள் எல்லாம் மாறட்டும், தகப்பனே வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. ஐயா சகோ, தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் தேசத்துல வித மக்கள் வந்து குடியேறுதபடி நாங்கள் நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே சங்கம் வேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வினைந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், அதன் மூலம் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தேவன் நீங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இதுவரை ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா, உங்களோட கிருபைதானப்பா, தாங்கி வழி நடத்துகிற சுவாமி. எல்லா கணமும் துதியும் மகிமை எங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரி கரத்திலே உட்காப்பிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும், பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உறவினர்கள், விட்டார் உறவினர்கள் ஒருவரையும் அதே வழியிலே சந்ததி சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அம்மா, காட் பிளஸ் யூ. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
0: நான் செவ்வாய்க்கிழமை எனக்கு டாக்டர் ஒரு அப்பாயின்மென்ட், திங்கட்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை வர
1: மாட்டேனா? பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல.
0: செவ்வாய்க்கிழமையா?
1: உங்களுக்கு பின்னேரத்துல நேரம் இருக்கா? உங்களுக்கு
0: பின்னேரத்திலயா?
1: பின்னேரத்துல நாங்கள் ஜூம்ல நடத்துறோம். நாங்கள் பின்னேரங்கள்ல நாங்கள் ஒரு நித்திய வெளிச்சம் என்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் பின்னேரத்துல, அது ஜூம்ல தான் நடத்துறாங்க. உங்களுக்கு ஜூமுக்கு வசதி இல்லையா? பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவில் இருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு.
2: Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your dwelling place, no evil shall befall you, nor shall any plague come near your dwelling. For he shall give his angels charge over you to keep you in all your ways. In their hands they shall bear you up, lest you dash your foot against a stone. You shall tread upon the lion and the cobra, the young lion and the serpent you shall trample underfoot. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. The righteous shall flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. For the Lord will not cast off his people, nor will he forsake his inheritance. My eyes shall be on the faithful of the land, that they may dwell with me. He who walks in a perfect way, he shall serve me. Who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles. The Lord is merciful and gracious, slow to anger, and abounding in mercy. He will not always strive with us, nor will he keep his anger forever. As a father pities his children, so the Lord pities those who fear him. But the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him, and his righteousness to their children's children. Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteous. Surely he will never be shaken. The righteous will be in everlasting remembrance. He has dispersed abroad. He has given to the poor. His righteousness endures forever. His horn will be exalted with honor. The Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. He will bless them that fear the Lord, both small and great. The Lord shall increase you more and more, you and your children. He will not suffer thy foot to be moved. He that keepeth thee will not slumber. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. The Lord is thy keeper. The Lord is thy shade upon thy right hand. The sun shall not smite thee by day, nor the moon by night. The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. The Lord shall preserve thy going out and thy coming in from this time forth, and even forevermore. They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. As for such as turn aside unto their crooked ways, the Lord shall lead them forth with the workers of iniquity, but peace shall be upon Israel. They that sow in tears shall reap in joy. He that goeth forth and weepeth, bearing precious seed, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. It is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he giveth his beloved sleep. For thou shalt eat the labor of thine hands, happy shalt thou be, and it shall be well with thee. Thy wife shall be as a fruitful vine by the sides of thine house. Thy children like olive plants round about thy table. The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. Yea, thou shalt see thy children's children, and peace upon Israel. But there is forgiveness with thee, that thou mayest be feared. And he shall redeem Israel from all his iniquities. Though I walk in the midst of trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. The Lord upholdeth all that fall, and raiseth up all those that be bowed down.

0: place.
1: Recording in progress.
2: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆடி மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:37 நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்களில் ஒரே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்கிற பொழுதும், வானொலி கூடாக மறு உழைப்பிலே செல்கிற பொழுதும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடைய இந்த ஊழியர் சௌரம் மகேந்திரனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடைய சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழியர் சுவிசேஷகரின் மாணவர் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். வருவாரினை விசுவாசிக்கிறோம். கத்துடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் ஹோஸ்டாக இருந்து வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சௌரம் மகேந்திரனையா வழி நடத்துவார். இந்த வேளையிலும் வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட், ப்ரைஸ் லார்ட் மகேந்திரனையா,
3: ப்ரைஸ் லார்ட் அண்ணா,
4: ப்ரைஸ் லார்ட்.
2: ஆமே, இந்த வேளையிலும் உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன், காட் பிளஸ் யூ.
3: எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தாவப்பன், இந்த கால வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே கேள்வி நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக இந்த நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யும் பயத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால வெளியேறும்படி கட்டளை கொடுக்கு. அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள ஆசை சுவாமி, கேள்விக்கு பதில் தெரியாட்டி வெக்கப்பட்டு போவேனோ என்று அந்த பயத்தை பிசாசம் கொண்டு வர படிகள் அநேகர் கடந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து இந்த கேள்வி வந்து வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தோத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து, சங்கம வானொலியத்தை ஆசீர்வதித்து, கேட்போரை ஆசீர்வதித்து, மறு ஒரு இடப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, லேவியனாகிய உசியேலின் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இவர் யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், யா எந்த கோத்திரத்தார்?
4: லேவியானே,
3: லேவியனாகிய உசியேல் இன் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்?
2: ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டார்.
3: யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், யாருடைய எந்த கோத்திரம்?
4: யாக்கோபுக்கும் லேவியாருக்கும் பிறந்த மூன்றாம் மகன் லேவி.
3: யா
2: யூதா கோத்திரம்.
4: யாக்கோபுக்கும் இவன் குமார் கோசேன் கோகாத் மோரி என்போடு யாக்கோபோடு எடுத்துக்க போன போது நடந்திருந்தா இந்த லேவி கோத்திரம் அப்ப சுதந்திரம் பெற இல்லை. நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இவருடைய ஊழியம் வந்து ஆச்சாரிய கூடார வேலையும் பனிமூட்டுகள் செய்வது, வேதத்தை போதிப்பது, நியாயம் விசாரிப்பது, இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். கேள்வி என்ன?
2: உசியேலின்
3: சந்ததி எப்படி அழைத்தார்கள்? யாருடைய பேரன்?
4: லேவியும் சிமியோன் தங்கள் சகோதரி சீகேம் அதான் கர்ஸ்டன் கோகாத் கேமார் என்போடு யாக்கோப்புக்கு போனவன். சரியே,
3: உசியேல் வந்து உசியேலியர் என்ற சந்ததியிலே அவர்கள் இருந்தார்கள். கோகாத்தின் குமாரன், தேவியின் மகனாகிய கோகாத்தின் குமாரன்
4: மாதிரியாக அஞ்சுகள் இருக்கு.
3: ஓகே,
4: எங்க இந்த கேள்வியை கண்டுபிடிச்சீங்க?
3: இது வந்து வேறு ஒரு இடத்துல அமிலியரிக்கியரை அழிக்க தேவன் வேலன் கொடுத்த உசியேல் எத்தனை பேரை அழித்தார்?
4: எத்தனை பேர் அழித்தானா?
3: அழித்தாரையா?

0: ரெண்டு வேப்பமா? 300 ரெண்டு வேப்பம். சரியா? 300
1: இல்ல.
2: வந்து சவுல் ராஜாவோடு யுத்தம் பண்ணிக்க முறியடிச்சான்.

0: Este de fiera.
1: De fa pidika madhya ondu naalagama naalavada adhigaram 42 43 500 per endu solli irukkada
0: ondu naalagama naal 43
1: ya
0: adile madangadithaarulle irukkuvan
1: 42 la Simeonin putranagiya ivargalil 500 manisharum avargal thalaimai காரராகிய இசுவின் குமாராகிய பெலத்தியாவும் நெகரியாவும் தெப்பியாவும் உசியேலும் சேயின் மல தேசத்துக்கு போய் அமலேக்கியரை தப்பி மீந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 500 மனுஷரே
0: ஒன்று நாளாகவும் 4 43

0: அந்த ஒன்று நாடகம் என்ன இது ஒன்று நாடகம்
1: 4:42-43 இருக்குது.
0: சிமியோன் புத்தராக இவர்கள் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரர் இஸ்மின் குமாரன பிரத்தியாவும் நெய்யும் ரிப்பையாத்துக்கு போய் அமலேக்கிடம் தப்பி மீதியான மடங்கெடுத்து இந்நாள் வரைக்கும் அங்கே குடியேறினார்கள்.
1: 500 பேர், 500 அமலேக்கியரை இவர்கள் முறியடித்தார்கள்.
0: சிமியோனின் புத்தராக இவர்களில் 500 மனுஷரே. அடுத்த கேள்வி.
1: எருசலேம் அலங்கம் கட்டின தட்டான் யாருடைய தலைமையில் எருசலேம் மதிலை சீரமைக்கப்பட்டது? நெகேமியா. சரி, நெகேமியா 3:8 இருக்குது. தாவீது அரசனால் நியமிக்கப்பட்ட பாடகன் யார்?
0: ஆசாப்.
1: இல்லையே.

தாதி இது சங்கீதம் இருக்கமா பொருங்கவா. ஆசப்தா இல்லை வாங்குவான்.

0: ஆசாவின் புத்திரர் தான்.
1: ஆசா, ஈமான், எதுத்.
0: ஆசாப், ஏமான்,
1: எதுர்.
0: எதுவா? அங்க வேற காணையில்
2: எங்கே இருக்குமா? விட
1: ஒன்று நாள் ஆகமும் 25 நாள்ல இருக்கு. 25
0: ரெண்டு நாளா 35 15 இருக்கு.
1: ஓகே, அப்படி இருக்குமா? ரெண்டு இடத்த இருக்குமா?
0: எத்தனை பாடகர்கள் சொல்லுமா?
1: பாடகர்கள் ஏதோ சொன்னா இன்னொரு பாடம்.
0: ஆசாவின் புத்திரர் 128 பேர் அவையும் பாடினோமோ அவை எல்லார் பாடகர்களானவர்கள் ஆசாவின் புத்திரர் 128 பேர்.
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?
0: திருப்பி கேளுங்க.
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?
0: டபுள் வாய்ஸில் வருது. யாருடைய ரேடியோவும் வானறையா இணைஞ்சிருக்கிறார்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன கேட்டீங்க?
1: பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலி மூப்பர்களே என்று அழைத்தது யார்?
2: தேவா
1: இல்லை?
2: என்ன கிடைக்கும்? பரிசுத்தாவினால் நிறைந்தா?
1: பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்?

0: Todo vino en el 20. Amor. Oh, que te tengo ganado en el 20 de. Por Sandra.
1: Gracias. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கு.
0: யா அது வந்து அழைத்தது வந்து பேதுரு.
1: பேதுரு யா. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜலத்தின் அதிகாரிகளையும் இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி அழைக்கிறார். சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எதை தைரியமாய் சொன்னார்கள்? பட்சபாதம் பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்?
2: கேள்வியா வருது. யோபுல யோபுல கேள்வி கேட்கிறார் யோபு.
1: யா ஆனா இது யோபு விலை இல்ல.
3: இது வந்து இந்த இவர் யார் இருந்தால்
0: என்ன கேட்டீங்க? பச்சபாதம்
1: பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்?
3: மெல்கு தேஸ். மெல்கு தேசா
1: இல்ல
0: பரிதானம் வாங்க செய்யப்பட்ட கூட்டம் இல்ல. பரிதானம் வாங்க நியாயத்தகருடன் பச்சபாதம் உபாகமம் 10:17 வருதா? சரியா.
1: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். வசனமா இருக்குது.
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாய் தேவனும் கர்த்தாகிய கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனாகிறவர். பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அல்லேலூயா சோத்ரம்.
1: மருமகளின் சுகத்தை விரும்பி சௌக்கியத்தை தேடிக்கொண்டவள் யார்?
0: நகோமி.
1: நகோமியா. போவாசின் பாட்டன் யார்?
2: போவாசின்
1: கர்த்தருடைய நாமத்தினால் அந்த
0: என்ன செத்தகாணில
1: உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்றது இந்த சபைக்கு.
0: அது வந்து
3: சபைக்கு
1: இல்லை.
2: பிலடெல்பியா
1: இல்ல.
0: உயிருள்ளவன்
1: என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார் இந்த சபைக்கு இருக்கு.
0: சபை அது வந்து அது வந்து இந்த சபை என்ன என்ன சபை உயிருள்ள
2: சரத சபை இல்லையா? சரத சபை
1: சரத சபை தான்.
0: சரத சபை அது வெளிப்படுத்தல வருது ஐயா.
1: மூன்று ஒன்றில இருக்குது. ஒருவன் பேசாது இருந்தால் என்னவாய் எண்ணப்படுவான்? உதடுகளை மூடுகிறவன் யார்?
2: மூடன். பேசாது இருந்தால் பேசாது இருந்தால் என்றது மூடன் என்று வரும். வாய மூடியிருந்தா ஞானி. வாய மூடியிருந்தா ஞானி அம்மா.
1: 17:28 இருக்குது. நீதிமொழிகள்
2: 17:28
0: வருது.
2: 17:28 பேசாது இருந்தால் மூடனும் ஞானி ஆவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறான் புத்திமான் என்று
1: எண்ணப்படுவான்.
3: உதடுகளை மூடுறான்னா செய்தி ஒன்று கொடுக்க
0: கூடாது. செய்தி கொடுக்கறது ஐயா.
1: செய்துவிடக்கூடாது. ஒருவன் பேசாதிருந்தால் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலமாயிருக்கும் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது?
0: வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்.
1: என்னன்னா
3: அப்போஸ்தலர் யோவானா?
1: இல்லை
2: இல்லை, நீதிமொழி எல்லாம் வருதுமா? நீதிமொழி எல்லாம் வருது. வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் ஆருக்கு? மூடனுக்கா?
1: இல்லை,
2: ஞானம் உள்ளவன்.
3: குடியிருக்க போறாங்கல யாரு குடியிருக்க போறாங்க? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தர்றாங்க,
0: மரம் தான் கொட்டல் ஐயா
3: இருக்கும்.
1: நீதிமொழிகள் 21:9 இருக்கு.
2: நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரி 19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம், வராந்தரத்தில் குடியிருப்பது நலம்.
1: யோசுவா எப்படி மரணத்தை தழுவி கொண்டார்?
2: யோசுவா இயற்க மரணம்.
1: இயற்க மரணம்
0: மரணம்.
1: யோசுவா 24:29 இருக்கு. உறவு இல்லாமல் நெருப்பு அவியும், எதனால் சண்டை அடங்கும்?
0: அடிபுடிதான் சண்டை அடங்கும்.
2: கோபத்தை குறைத்தால் சண்டை.
1: இல்ல கோபம் இல்ல, அதெல்லாம் வருது, ஆனா கோபம் இல்ல.
0: வாய
2: மூடினா
1: கோல் சொல்லுகிறவன்
0: என்ன சண்டையை மூட்டுக்கிறான் வருது. அப்படியா?
1: ஓகே, நீங்க ஆளுண்டைக்கு மகேந்திரமனா இருக்கிறார், வானரனா இருக்கிறார். ஓகே கேளுங்கள்.
0: என்ன மாதிரி மகேந்திரம் ஐயா?
3: கேப்போம், கேட்டா போச்சு.
0: கேளுங்க, நான் கேள்வி கேட்கட்டா?
3: கேளுங்க கேளுங்க.
0: சரி ஓகே. டேஷ் இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இனிமையானவைகள் நிரப்புங்க பாப்போம்.
2: சுத்தமுள்ள இருதயத்தை
0: வடிவா சொல்லணும். லேசி ஐயா, வடிவா தெளிவா சொல்லணும். இப்ப மகேந்திரம் ஐயா கேக்குறவா தான் நான் கேக்குறேன். இப்ப டேஷ் இருதயத்தை விரும்புகிற உதடுகள் இனிமையானவை. சரியா சொல்லணும்.
3: உண்மையா உண்மையா இருதயம் இல்ல,
2: ஞானமுள்ள இருதயத்தை விரும்புகிறோம்.
0: இல்ல நீங்க லேசியா சொன்ன சரியா, ஆனா அது கூட்டி குறை சொல்லக்கூடாது. சரியா சொல்லணும்.
2: என்ன சொன்ன?
0: சரி, நீதிமொழி 22:11 வாசி.
2: விரும்புகிறனுடைய
1: உதடுகள் இனிமையானவைகள் ராஜா.
0: சுத்தரியத்தை இவர் சுத்தம் உள்ளவர் சேத்தல. ஆமென். அடுத்தது வந்து இரண்டாவது கேள்வி வந்து, நான் கேட்க பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்திலே அந்த சத்தத்துக்கு டேஷ் துடித்தது சொல்லுங்க. அப்போ இல்ல
2: கைகள்
0: இல்ல இல்ல பிரச்சனையை உருவாக்குற துடிச்சது. இல்ல இல்ல
1: கண்ணா
0: இல்ல இல்ல
3: என் உடம்பு
0: இல்ல
2: கண் ஐயா
0: இல்ல கண் கண்ணு கண்ணா பாக்கும் தானே ஐயா நான் வந்து கதைக்கும்
2: கண்ணிமே
0: ஆனா ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம் வந்து நான் கதைக்க வலிக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரியம் நடந்தா தான் அந்த சத்தம் வழியா வரும் ஐயா
2: கண்ணிமே தான் துடிக்கும் ஐயா
0: நான் அதாவது கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டது அந்த சத்தத்திற்கு டேஸ் துடித்தது
2: சத்தத்துக்கு
0: கொஞ்சம் கீழே மேல இறங்கி வந்தீங்கடா சரியா
1: துடிப்பு
0: வேற வந்து ஆனா வந்து இது வந்து வேற காரியம் சொல்லணும் திரும்ப சொல்ல முடியாது நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்திற்கு டேஸ் துடித்தது
2: காது
0: என்ன சாமான்
2: காது காது செவிகள்
0: இல்ல இல்ல
3: உயிர் உயிர் துடித்தது
0: இல்ல இல்ல சரி வேணாம் நீங்க ஒண்ணுங்க வேணாம் நீங்க வேணாம் ஆபகுக் 3:16 வாசிங்க
2: ஆபகுக் 3:16
0: ஆபகுக் 16 16
2: ஆபகுக் 3:16
0: 16
2: நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது
0: உதடுகள் துடித்தது நாவு இல்ல சரியா நான் சொன்னாத நாவு கிட்ட கிட்ட மேலும் கீழும் வந்து சரியா
2: ஐயா
0: அடுத்த கேள்வி ஐயா டேஸ் சிவப்பு நூலுக்கு சமமும் உன் வாக்கு இன்பமா இருக்கிறது நடப்புங்க
2: டேஷ்
0: டேஷ் சிவப்பு நூலுக்கு சம அதாவது சமானமும் உன் வாய்க்கு உன் வாக்கு இன்பமா இருக்கு வாய்க்கு இல்ல வாக்கு வாக்கு இல்லை வசனத்தை வடையாக திரும்ப சொல்றன் வந்து உன் அதாவது டேஷ் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமா இருக்கிறது
2: முதல் டேஷுக்கு ரத்தம் முதல் தாசுக்கு ரத்தம்
0: இல்ல
3: உன்
0: இல்ல
2: வாக்கு வாக்கு வாக்கு கதை
0: இல்ல
2: வார்த்த
0: ஐயா இந்த அந்த காரியம் வந்து ஐயா அது அநேகமா நீ கவனிச்சு பாருங்கள் பெண்கள் அநேகமா அந்த காரியத்துக்கு ஒரு முக்கியமான காரியத்தை செய்வார்கள் நான் சொல்ல மாட்டேன் நீங்க விட உங்க ஒவ்வொரு பெண்களும் அந்த காரியம் செய்யற கூட வந்து அநேகமே அது வெளிநாட்டு பெண்கள் அவைக்கு அது விருப்பம் அது கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு இதன்னு போறது
2: சமையல்
3: அழகு
0: இல்ல
3: அழகு
0: இல்ல
3: பொண்ணுன்னா வாயத்தான் போடுவோம்
0: அதான் கிட்ட கிட்ட நிற்கிறீங்க டாஸ் சிவப்பு நூலுக்கு சமம்
3: வாய் வாய்
0: உதடு சரியான பதில் உதடு சரியான உதடுகள் அதுல ஒரு உன்னத பாட்டு 4:3 உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமமும் சமானமும் உன் வாக்கு இன்பவுமா இருக்கிறது உன் முக்காட்டு நடுவே உன் கன்னம் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவர் ஆமே அடுத்தது ஐயா அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் டேஸ் தீவினையே பேசும்
2: வாய்
0: இல்ல இல்ல என்ன என்ன என்ன செய்யா
2: வாய்
0: வாய் இல்ல இல்ல வாய் இல்ல
2: வாய் இல்ல நாவு
0: இல்ல
2: நாவும் இல்ல வாயும் இல்ல
1: கேளியர்க்க திருப்ப சொல்லுங்க அண்ணா
0: அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் டேஸ் தீவினையே பேசும்
2: கண்களா
0: இல்ல
2: இருதயம்
0: இல்ல சரி நான் குளோன் சொல்றேன்
2: ஓகே
0: முதல் சொன்ன வசனத்துக்குரிய மரமளிதா
2: உதடா
0: உதடுகள். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 2 வசனத்தை வாசி பாருங்க.
2: என்ன மாதிரி இன்றைக்கு உதட்டுல நிக்கிறீங்க? வீட்டுல நிர்மலா இல்லையோ? வீட்டுல நிர்மலா இல்லையோ?
0: அவையில வீட்டை ஒரு தடவை இல்லையா ஷாப்பிங்கு போயிருந்தேன். நான் இப்ப வந்தேன் உங்களோட ப்ரோக்ராம்க்கு நின்று ஜிபி நடக்கிறது ஜாயின் பண்ணிட்டு. நீதிமொழி 24:2 ஐயா.
2: நீதிமொழிகள் 24:2 சொல்லுது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும்.
0: ஆமென். அடுத்தது ஐயா, டேஸ் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான்.
2: மூடன
0: இல்ல, நீங்க வடிவா சொல்லணும்.
2: கோல்மூட்டி
0: இல்லை,
2: பொல்லாத மனுஷர்
0: இல்லை.
3: சொல்வதை
0: உற்று கேட்கிறான், பொய் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான்.
2: மதிகேடனா
0: இல்ல இல்ல இல்ல.
2: ஞானியா
0: இல்ல,
3: புத்திமான்.
0: நீதிமொழியில வருது ஐயா, இப்ப அது வந்து திரும்ப சொல்றேன். சொல்வதை உற்று கேட்கிறான், அவன் சொல்ல கேட்கிறான், ஆனால் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான்.
3: நீதிமான்
0: இல்ல, தெரியாதோ?
2: பாபம் கூகுள்ல கேட்டு பாக்கணும்.
0: எங்க ஜெனட்?
1: ஏன் நீங்க இப்படி கேட்டா சொல்லாது?
0: இது சோதனை பாஸ் பண்றது கேட்கறாது. எஸ்எஸ்சி வந்த கேள்வி கேட்டா இப்படிதான் கேட்கும்.
2: எங்க இருக்கு சங்கீதமா?
0: இல்ல, நீதிமொழி ஐயா. நீதிமொழி சொன்ன
2: நீதிமொழிகள் துஷ்டன்.
0: யா, சரியான பதில் துஷ்டன். நீதிமொழி 17:4 வருது, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். சரியா ஐயா?
3: ரெண்டு பேரும்
0: சரி. இன்னொரு சோமான இன்னொரு கேள்வி தாரணம் இன்னொண்டு, டேஷ் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். டேஷ் முன்னுக்கு டேஷ் வருது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
2: நீதிமான்
0: இல்ல, ரெண்டு வசனம் ஐயா. நீங்க முதல் வசனம் சொல்லணும். உண்மையா நடக்கிறவர்களுக்கு, உண்மையா நடக்கிறவர்கள அவருக்கு பிரியம். முன்னுக்கு வசனத்தை சொல்லுங்க நீங்க.
3: பரிசுத்தம்
0: இல்ல,
3: பரிசுத்தமா நடக்கிறவங்க
0: இல்ல, அது நீதிமொழி தான் பெறுது.

0: மறுபடியும் தெரியாதவர்கள் கையை வைத்து காட்டுங்க.
1: என்ன
0: ஐயா, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
1: உண்மையா ஓடுறாக்கள் இந்த மாதிரி.
0: சரி, உங்களுக்கு ஏலாது, நான் மறுபடியும் சொல்றேன்.
1: எங்க டாக்கு
0: அருவறுப்பான தெரியோ. அடுத்ததையா, டேஷ் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்.

0: டேஷ் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
1: ஆயிரம் வருஷங்கள்
0: அதான் டேஷ் அது நிரப்போ நீங்கள் அந்த பிலிந்த பிளாங்க் முன்னுக்கு உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
1: ஆயிரம் வருஷம் ஆயிரம்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அப்படி இல்ல அது வேற மாதிரி வருது.
2: மறுமொழி சொல்றாரு ஐயா இது கேள்வி நிறைய வருது. ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும்.
3: ஆயுள் நாட்கள் பெருகும் ஆயுள் வருடங்கள் விருத்தி ஆகும்.
0: சரியா சொல்லணும் வடவா சொல்லணும் என்ன மாதிரி வட சொல்லுங்க
1: ஆயுள்
0: உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆமேன் ஆமேன். அடுத்தது அவன் இவ்விடத்திலே வர கடவான்
1: உண்மையுள்ளவன்
0: உண்மையில
1: வரக்கடவான்
0: இல்ல இது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க.
3: இது
0: 9:16 வசனம் யா 9:16
3: எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வர கடவான்.
0: ஆமேன். எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வர கடவான். ஆமேன். அடுத்ததாக நாங்க அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஆமேன். அடுத்ததாக டேஷ் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் இருந்தா நீங்க என்ன போடணும் நீங்க தான் போடணும். டேஷ் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு.
2: காளை ஐயா
0: இறுதி மாடு காளை இருக்குதானே அந்த காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன் வசனத்தை நீங்க போகணும்.
1: உன் வாழ்க்கையில்
0: இல்லை
2: நீதிமொழிகள் தானா?
0: இப்போ அது நீதிமொழி தான் வருது.
1: காளை உன் வயசு
0: இல்லை
2: எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வறுமையாயிருக்கும். காளைகளின் பிலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு.
0: ஆமேன். சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக டேஷ் அந்த மகிழ்ச்சியில் முடிவு சஞ்சலம். டேஷ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
1: மகிழ்ச்சி
0: அதான மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். அதுக்கு முன்னால ஒரு காரியம் நடந்திருக்கு அதை சொல்ல நீங்க.
2: சஞ்சலம் பெருகும்
1: மகிழ்ச்சி முடிவு உறவு உறவு
0: இல்ல டேஷ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
3: நகர்ப்பினால் மனிதன் நகர்ப்பினால் மனிதனுக்கு துக்கம் உண்டு. அந்த
2: நகர்ப்பினால் நகர்ப்பு கோல் பண்ணது ஹலோ
4: ஹலோ
2: ஹலோ
4: ஐயா சோமா இருக்கீங்களா?
2: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம்.
4: கர்த்தருக்கு சோஸ்திரையான காணி ஒன்று கிடைச்சிருக்கு ஐயா.
2: நல்ல விஷயம்தான்.
4: மன்னார் ரோட்ல மெயின் ரோட் ஓரத்துல ஒரு 500 மீட்டர் உள்ளுக்கு.
2: ஓகே,
4: இப்ப அங்க சண்டே ஸ்கூல் ஒண்ணு செய்யறேன், அதுல இன்னொரு ஏரியாவிலயும் ஒண்ணு ஆன்லைன்ல செய்யறேன்.
2: ஓகே,
3: 14-13
4: இப்ப இங்கேயும் ஆரம்பிக்க போறேன். பேச டிஸ் நோம் இந்த மாசம் கடைசி வந்தாக்க 3 வருஷம் இல்ல சண்டே ஸ்கூல். அப்ப 25
2: ப்ரோக்ராம் செய்ய வந்திருக்கேன்மா.
0: அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் அந்த வசனத்தை வாசிச்சேன்.
2: நகப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம்.
0: அதுக்கு ஜெனட் வாய்ச்சாங்க என்ன, நகப்பிலும் மனிதனுக்கு துக்கம் உண்டு வாய்ச்சா என்ன தமிழ கொலை செய்யற மாதிரி கிடக்கணும்.
2: இல்ல, மனதுக்கு மனது கண்டத மனிதனுக்கு கண்டு வாய்ச்சவா,
0: மனிதனுக்கு அப்ப நான் மாத்திட்டாங்களோட நான் சொல்லிட்டேன். பயந்து தீமைக்கு
2: விலகுகிறான்
0: பயந்து தீமைக்கு விலகுகிறான் மிச்சத்தை நிரப்புங்க.
5: தீமைக்கு விலகிறான் மூடன்.
0: இல்ல,
2: தீமைக்கு விலகிறான்
5: ஞானம் இல்லாதவனோ
0: அப்படி வராது.
2: தீமைக்கு ஞானம் உள்ளவன் தீமைக்கு விலகிறான் மதி இனனோ மூர்க்கம் கொண்டு துணிகிறான்.
0: அடுத்ததாக உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். டேஷ், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
2: உதடுகளின் பேச்சோ வறுமையை தருமா?
0: வறுமையை மாத்திரம் தரும்.
3: சகல விரியாசத்திலும் விரியோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சும் வறுமையை மாத்திரம் தரும்.
0: ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் வாசிப்போம். அடுத்ததாக டேஷ், அவமானத்தோடு நிந்தை வரும்.
5: அவமானத்தோடு நிந்தை வரும்.
2: அது தாவீதுக்கு வந்தது.
0: இல்ல, அவமானத்தோடு நிந்தை வரும்.
2: அவமானத்தோடு நிந்தை வரும்.
0: இல்ல,
2: அவமானத்தோடு நிந்தை வரும்.
3: துன்வாக்கன் வேற, அவமானம் வேறும், அவமானத்தோடு இகழ்ச்சியும் வரும்.
0: அவமானத்தோடு இகழ்ச்சி வராது. நீங்க எத்தனை அவசரம் வாசிக்கிறீங்க?
2: துன்மார்க்கன்
3: நீதிமணிகள் 18:3.
0: 18:3 எப்படியா வாசிங்க அந்த வசனத்தை இருக்கும்.
2: துன்மார்க்கன் வேற, அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும்.
0: அதுக்கு என்ன சொன்னாங்க? புகழ்ச்சி வருமா?
2: இன்னும் நிந்தைக்கு பிறகு வேற என்ன சொன்னவா?
0: என்ன
2: புதுசா வந்து ஆட் பண்ணி இருக்கிறா?
0: அடுத்த ஐயா, அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். டேஷ், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும்.
2: அடிகளை
0: வரவழைக்கும். சொல்லுவாங்க தானே ஐயா, ஒரு பழமொழி பொல்ல கொடுத்த அடிவன்று சொல்லி

0: Leonardo.
1: Il
0: Vanjan.
1: எங்க ஜெனட்ட காணே இல்ல ஜெனட்
2: நிக்கிறேன் நிக்கிறேன் நிக்கிறேன்
1: வசனத்தை எடுத்துட்டு வாங்க பரவாயில்லையே சும்மா இருந்த என்ன கேள்வியோ சொல்லி சொன்னீங்க நான் கேள்வியை கேட்டு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க நான் செய்யல இல்ல ஐயா இதுல கொஞ்சம் மைண்டுக்கு வேலை விடுக்கலாம் ஐயா அதன் வாய் அடிகளை வரவழைக்கும் ஐயா இது எங்கட வழக்கத்திலேயே பேச்சிருக்கு தானே நான் சொன்னே தானே உங்களுக்கு பொல்ல கொடுத்து அடிப்பேன்றேன்னு சொல்லி ஐயா இப்ப ரெண்டு பேர் நம்ம ஊர்ல சண்டடிக்கிறோம் எதனால அந்த பிரச்சனை வார அடிப்படி வாரது இல்ல இல்ல அது மணிமணிக்கு தமிழ்ல சொல்லணும் என்ன காரியம்னு சொல்லி
0: இந்த வார்த்தை
1: இல்ல இல்ல வார்த்தை இல்ல அதுக்கு ஒரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்குது சொல்லுங்க
0: அப்போ
1: வாசிங்க வசனத்தை நீதிமொழி 18 அதிகாரத்துல 6 வசனத்தை வாசிங்க
0: ஒரு சொல்லா வந்துட்டு போல ரெண்டும்
1: அதான் நீதிமொழியில 18:6 6
2: மூடனுடைய உதடுகள் விவாதத்தை நுழையும் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும்
1: விவாதம் வந்தா சில பல மூக்கு போனாலும் போகும் மூஞ்ச போனாலும் போகும் தெரியே நீதிமொழிகள் 14:6 ஐயா
0: 14
1: 14:6
0: பரியாசக்காரன் ஞான பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான்
1: இல்ல 18:6
0: மூடனுக்கு உதடுகள் விவாதத்தில் மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும்
1: அது நுழைஞ்சா கட்டாயம் கடைசியா அடிபிடிலாம் முடியும் மூக்கு கண்கின் இல்லா போய் ஆவே அடுத்த ஐயா டேஷ் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை
0: அகந்தை
2: அகந்தைக்கு முன்னானது மேன்மைக்கு முன்னானது
1: மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இது நீதிமொழியெல்லாம் வருது இது வடிவ வசனத்தை சொல்லுங்க
0: அகந்தை
1: இல்லை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை
2: இது எனக்கு பாடம் இப்ப வருது இல்லையே
1: அது எப்படிதான் பாடமா இருந்தாலும் அந்த சில நேரத்தில் வந்து வசங்கள் வராது அது சில டக்குனுக்கே சொல்லிடாது மறுபடியும் சொல்லுங்க ஐயா
0: முன்னாடி
1: காணே இல்லை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை
2: நீதிமொழிகள் 18:12
1: வாசிங்க
0: கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும்
1: இல்ல இல்ல அதுவரை அதுவரை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை வாசிங்க ஜெனட்
3: அழிவு வேறு முன் இருதயம் இருமாப்பா இருக்கும் முன்னானது தாழ்மை
1: ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் சரி ஐயா நீங்க சொன்ன சரி ஐயா ஆமென் நன்றி அடுத்தது அவன் அவனவன் வாயின் பலனால் அவன் வயிறு ரொம்பும் நிரப்புங்க பின்னானவைகள் மிச்ச வசந்த சொல்லுங்க கொடை கொடுக்கிறவனுக்கு கொடை கொடுக்க

0: கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
1: இப்ப கோல் வந்து பாத்தீங்களே
0: என்னையா,
1: இப்ப கோல் வந்தது எனக்கு தெரியுமோ?
0: ₹2,75,000
1: அனுப்பின் நான் எல்லாமா, அதுக்கு கதை பச்சை தண்ணியில பலகாரம். இது நீதிமொழிகள் என்ன கேள்வி ஐயா?
0: கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
1: பிறவனின் தாயை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன்.
0: ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்ததாக அடுத்த கேள்வி, இந்த நாட்களே மூடனுக்கு செல்வம் தகாது. நிரப்புங்க மிச்சத்தை.
1: மூடனுக்கு செல்வம் தகாது.

0: தெரிஞ்ச விஷயம் தானே
1: மூடனுக்கு செல்வம் தகாது.
2: மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்கள் ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது.
1: ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது மகேந்திரமையா, கேளுங்கண்ணா கொஞ்சம் கேள்வியா.
0: நான் கேள்வி கேட்கிறேன்,
1: கேளுங்க கேளுங்க.
0: எந்த காற்றினால் குளிர் வரும்?
2: தென்றல்.
1: குளிர்ந்த காற்றினால் குளிர் வரும் ஐயா?
2: இல்ல, தென்றல் காற்றினால். சரியா ஐயா? தென்றல்
0: இல்லை. எந்த காற்றினால் குளிர் வரும்? ஒரு காற்றினால குளிர் வருமா? அந்த காற்றின் பேர் என்ன?
2: வடகாற்று. காற்றின் பேர் கேக்குறீங்க.
0: குளிர் வரும்
2: வடகாற்றா?
1: இல்லை.
2: வடக்கிலிருந்து வரும் காற்று?
0: இல்லை. ஒரு காற்றுனால் குளிர் வரும். குளிர்
3: வடக்கில் இருந்து வீசும் குளிரான காற்று.
0: எது?
3: வாடை காற்று. வாடை காற்று.
0: தவறான விட.
2: நீதிமொழி அல்ல இருக்கையா?
3: நாலு காற்று தான் இருக்குது அண்ணா. வாடை காற்று, தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கச்சான் காற்று.
1: கச்சான் காத்தா? கடல காற்று இல்லையா?
3: கச்சான் காற்று. யா, அந்த நாலு காற்றுக்குள்ளான் ஒன்று வரணும். நான் நினைக்கிறேன் வாடை காற்று தானே, ஏனண்டா அதான் குளிர கொண்டு வர்றது.
0: சரியான விடகாற்றுனா
2: நான் வடகாற்று சொல்லுங்க.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இதுல ஒரு மறுபடி போட்டிருக்க ஐயா. வடகாற்று மலையை கொண்டு வரும், புறங்கூறுகிற நாவு கோபத்தை புறப்பிக்க வேண்டியது இல்லையா? நீதிமொழியில வருது ஐயா, கோபத்தை புறப்பிக்க.
2: எங்களுக்கு எல்லாம் வடகாற்றுலான்னு, வடக்குல இருந்து வர காற்றுலான்னு இருக்கு ஐயா குளிர். அதான் வடகாற்றுன்னு சொன்னா நீங்க கேட்க இல்ல.
0: எந்த காற்றால் உஷ்ணம் வரும்?
1: உஷ்ணம் வந்து ஐயா பெருங்காட்டுல வரும் நினைக்கிறேன்.
0: இல்ல,
1: கீழ்காட்டுனால.
0: இல்லை,
1: உஷ்ணம் வருகிறது ஐயா.
0: உஷ்ணம் வரும்
1: பொறுங்குவானே. உஷ்ணம் வருவது இப்ப நான் பார்த்தேன், இப்ப பார்த்தேன்னு பொறுங்குவார். உஷ்ணம் வருகிற காற்று, கீழ்காற்று,
0: காற்று என்று பாடுறது இருக்கு.
3: கொண்டல் காற்று அண்ணா. கொண்டல் காற்று.
0: விளங்க இல்ல. கொண்டல் காற்று தவறான விட.
2: கொண்டல்
0: எந்த காற்றினால் உஷ்ணம் வரும்?
2: கொண்டல்
0: தென்றல். தேனா என்ன? லுக்கா தென்றல் காற்று.
1: தென்றல் காற்று எதுல வருது ஐயா?
3: தென்றல்
2: அடிக்கிறத நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்.
0: தென்றல் காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வரும். ஏன் கட்டிச்சிருக்கோம்? அடுத்தது, யாருடைய காய் செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய காய் செல்வத்தை உண்டாக்கும்?
3: உழைப்பின் காய்.
0: இல்லை. யாருடைய காய் செல்வத்தை உண்டாக்கும்?
1: யாருடைய காய் செல்வத்தை உண்டாக்குமா?
0: எஸ்.
1: செல்வம் செல்வம்
0: கேட்ட கேள்வி, யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்?

0: சுறுசுறுப்புள்ள அவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும்.
1: சரியான விடை சுறுசுறுப்புள்ளவன், அதோட நிக்கணும்.
0: டெக்னிக்க பாவிக்கணும். ஓகே,
1: விடை சுறுசுறுப்புள்ளவன், கைகை அதன் தேவையில்லை. விட சரியோ நீள வார்த்தை நீட்டக்கூடாது, தவறு. யாருடைய கை ஆளுகை செய்யும்?
0: கத்தருடைய கை.
1: தவறான விட. யாருடைய கை ஆளுகை செய்யும்?
2: ஆளுகை செய்யும் அரசனுடைய கை.
1: அரே
2: அரசன்
1: இல்லை,
2: ஆளுகை செய்யும் ஆவியானவர்.
0: அவனுடைய கை ஆளுகை செய்யும்.
3: சரியான பதில்
1: என்ன விட?
3: யாக்கிரதை உள்ளவன் ஐயா. அங்க சொன்னாங்க கேளுங்க,
1: என்ன சொல்றீங்க?
0: யாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று
1: சொன்னா விட. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை, அதான் விட. ஆளுகை செய்ய சொல்லக்கூடாது, அது விட இல்லை. அடுத்தது கஷ்டப்படுறதுக்கு பார்ப்போம். லேசானகிரியா கேட்போம். அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுறவன் யார்?
3: அநியாயத்தை
1: கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன் யார்? அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன் யார்?
2: கொடுமைக்காரன். கொடுமைக்காரன் ஐயா. கொடுமைக்காரன்
1: அநியாயத்தை கப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறோம்.
2: இங்க இருக்கு ஐயா.
1: யோபு.
3: யோபுலாம் வருவோம்.
2: அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயைக்கு பிறப்பிக்கும் என்றான். 15:34 பிறகு வாரம் 15:34 மாயக்காரனின் கூட்டம் வறுமையாய் போவோம். பரிதானம் வாங்குறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும். மாயக்காரரின் கூட்டம்.
1: தவறான விடை.
2: பரிதானம் பரிதானம் வாங்குறவர்கள்.
1: பரிதானம் வாங்குறவன். வாங்குறவர்கள் இல்ல, பரிதானம் வாங்குறவன்.
3: ஐயா தொடர்ந்து கனாக்கள், தொடர்ந்து கனாக்கள் கல்லுன்னு தான் ஐயா.
2: ஐயா பரிதானம் வாங்குறவர்களின் கிடாக்கு. பரிதானம் வாங்கினவர்களின்
1: அடுத்த கேள்வி. மன்னா இஸ்ரவேலருக்கு முதல் கிடைத்த இடம் எது?
2: வனாந்தரம்.
1: இந்த கேள்வியை வடியா கேட்கணும். மன்னா இஸ்ரவேலருக்கு முதல் கிடைத்த இடம் எது?
2: காதேஸ் வனாந்தரம். காதேஸ் வனாந்தரம். காதேஸ்.
1: தவறான விடை. மன்னா முதல்ல கிடைச்ச இடம்
3: என்ன சொல்லுங்க ஐயா.
1: மன்னா இஸ்ரவேலுக்கு முதல் கிடைத்த இடம் என்ன
3: சொல்றோம்? ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா.
2: கானான் தேசத்து இல்லை,
1: இல்ல தவறான விடை.
2: பதினாறு முப்பத்தி ரெண்டுல வருதா யாத்திராம் பதினாறு முப்பத்தி ரெண்டா?
3: பதினாறு முப்பத்தி ஒன்னுலயா மன்னாண்டு பேரிட்டார்கள். அது அதுக்கெல்லாம் பெறும் வந்த அந்த இடத்துல முதல்வர் வரைக்கும் மன்னாண்டு பேர் அப்படின்னா யாத்திரா பதினாறாம் அதிகாரத்துக்குள்ள அந்த காரியம் வருது.
2: முப்பத்தி ரெண்டு ஐயா,
3: பதினாறு முப்பத்தி ஒன்றுல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு எல்லாம் வருது பாருங்க. அதுல
2: முப்பத்தி ரெண்டுலதான் கிடக்கு போல
3: முப்பத்தி ஒண்ணுல பாருங்க. முப்பத்தி ஒண்ணுல பேர் வைக்கிறாங்க
1: மன்னா இஸ்ரவேலருக்கு முதலில் கிடைத்த இடம்
3: அதான அவருக்கு முதல் கிடைச்ச ஐயா. வனாந்திரத்தில் போட்டிருக்க ஐயா, வனாந்திரத்தில் அழைத்தவர்கள் அவர்கள் நோக்கி வானத்திலிருந்து அப்பங்களை வரிசிக்க பண்ணுவேன் சொல்லி நாலாம் வசனத்தை சொல்ற. இந்த ஆறு நாட்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்றார். இந்த விடிய காலமான போது அப்பொழுது மோசே பார்த்துட்டு ஆரோன் இஸ்ரவேலுக்கு சொல்ற
1: படிக்கிறேன்.
3: சரி வராது.
2: எங்க இருக்கு ஐயா?
1: பழைய காலத்துல சீன் வனாந்திரம் பேர்
3: அது அது சரி அது சரி ஐயா. எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லுங்க வசனத்தை. அதாவது சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற சீன்பனாந்திரத்தில் சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுது. அதே அதான் சீனாய்க்கு சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற
1: சீன்பனாந்திரத்தில்
3: சீனாய்க்கு நடுவில் இருக்கிற
2: சீன் உள்ள விக்டர் விக்டோரியா
3: ஐயா
2: நடுவில் இருக்கிற சீன் வனாந்திரம்
1: முன்னுக்கு பின்னுக்கு தேவையில்லை.
2: ஆனா உண்டு இல்லே இதுல சீன் வனாந்திரத்துல சேர்ந்தார்கள் தான் எனக்கு அங்க முதல் முதலா
3: சீன் from the desert of sin and water desert of sin and water அதாவது பாலைவனம்.
1: அது விட
3: அது சொல்லிக்கலாம். ஆங்கிலத்துல வாசிக்க சொல்லிக்கலாம் தானே. ஆங்கிலத்துல வாசிச்சா படியா விளக்கு தெரியும்.
1: desert of sin அது கூட சீன் வனாந்திரம். நான் கேட்ட தமிழ்ல அங்க
3: desert of sin சொன்னாலையா பாலைவனத்தில் சீன் வனாந்திரம் அதான்
1: இருக்கவே இல்ல.
3: சரியா புத்தகத்துல பாத்துருவோமா இருக்கு ஐயா? இப்ரு புத்தகத்துல பாத்துருவோமா இருக்கு? எப்ரே புத்தகத்துல ஒரிஜினல் புத்தகத்துல.
1: சரி, மன்னா கடைசியாக நின்றது எங்கு?
2: காணான்ல, காணான், காணான்
1: தாரு,
2: காணான் இல்லை,
3: காணானுக்கு போயில, போருக்கு போருக்கு முதல்
2: நின்றுதான்
1: கடைசியாக நின்றது எங்கு?
2: காணான் எல்லை வரையும் தருவம் கிடாக்கையா.
3: மன்னா வந்து பாருங்க ஐயா, யோசுவா 5:12 சொல்லுது ஐயா, அவர்கள் தேசத்தின் தானியங்களை புசித்த மறுநாள்ல மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அதாவது அங்க யோசுவா 5:12 வாசிங்க லெசி ஐயா.
2: அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புதித்தார்கள். அதான் சொன்னா கானான் என்று.
3: சரியான பதில். கூப்பிடுங்க
1: மகேந்திரவையா, கேள்வி வழியா கேட்காமதான் கடைசியாக நின்றது அங்கே.
3: நீங்க முதல் ஐயா,
2: பாளையம் இறங்கின போதும் மாதத்தின் 14 அந்நேரத்தில் எரிகோவின் சமனான வழிகளில் பஸ்காவை புதித்தார் கிடக்கு. கில்கால நின்றது ஒரு இல்லையே ஐயா,
3: கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உண்மையில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனாலே அந்த இஸ்ரவேல் இன்னால் வரைக்கும் கில்கால் எனப்படும் என்று சொல்லப்படுது. நிந்தையை புரட்டி போட்டது. அடுத்த 2 சொல்லப்படுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14 அந்தி நேரத்திலேயே எரிகோவின் சம வழியிலேயே பஸ்காவை ஆசரித்தார்கள். மறுநாள் பஸ்காவின் மறுநாள் ஆகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்திலேயே தானியங்களாக தானியத்தினாலே ஆகிய புசிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தில் தானியத்தை புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போய்விட்டது. ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்கையா மகேந்திரம் ஐயா, ஆனா கில்கால வந்து அவர்கள் வந்து அங்கே பாளையம் முறைங்கிறான்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அது பாருங்கள் அங்கே பாருங்கள், அங்கே எகித்து
0: யோசுவா 5:12 இருக்குது அப்படியே. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. இது 10 இருக்கு, 5:10 இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14 அந்த இதுல இருந்து வாசிச்சாதான்
3: இது. இதுல இது சரி, ஓகே. அடுத்த வேலைக்கு வாங்க,
1: அடுத்த
3: வேலைக்கு வாங்க ஐயா.
1: வந்து
3: நீங்க வந்து வசமா எங்கிட்ட மாட்டி இருக்கீங்க. அடுத்த நேற்று நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்களா?
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போன வாசிப்பதெங்கு?
3: கன்னடத்துல வருதுயா, சமாதானத்தோட போகணும் சொல்லி சரி ஓகே சொல்றேன். நாம
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, என்று வாசிப்பது இங்கே.
2: வாசிப்பது இங்கே ஓ லூக்கா. அரு அந்த அந்த கல்லறிய வந்த லேடி
0: அப்பொழுது ஏலி அவளிடம், நீ சமாதானத்தோடு போ, இஷ்டவேலின் இறைவனுடன் நீ
3: வேண்டிக் கொண்டது.
0: ஓ யா, ஒரு 1 Samuel 1:17 இருக்கு.
3: சரியா ஐயா?
1: இல்ல, 1 Samuel 25:35
2: நடக்கணும். பாபம் அவன் அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்துடே உன் வீட்டுக்கு போ.
0: வித்தியாசமான
3: இடத்துல பாருங்க, அந்த பெரும்பாட்டுல ஸ்ரீ மற்ற அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்க ஸ்ரீகளும் சொல்லித்தான் அனுப்புறாண்டு. கேளுங்க மகேந்திரம் ஐயா,
1: இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது
0: யோசுவா
1: இல்லை
2: ஆபிரகாம்
1: இல்லை.
3: நேனே,
1: இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது
0: மோசே தான் சொல்றேன்.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல மோசே இல்ல,
0: ஆரோன்.
3: ஆரோன மறந்து வந்தான் பொருங்க, அதுல வந்து
0: மோசைக்கும் இடையில ஒரு ஆளுக்கு 80 வயது, ஒரு ஆளுக்கு 83 வயது. சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க.
1: பர்சிலா 2 Samuel 19:35.
3: ஆனா இல்லையா, இல்லையா பாருங்கள்.
0: என்ன கேள்வியா?
1: இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது யார்?
2: 2 Samuel என்ன சொன்னீங்க?
1: 2 Samuel 19:35.
2: இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இனி நலமானது இன்னென்றும் தீதானது இன்னும் எனக்கு தெரியுமோ?
1: நிறைவு
2: கொண்டு வாங்க
1: ஐயாடம்
2: ஒப்படைப்போம்.
0: அல்லேலூயாவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை ஆசீர்வதித்து தந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகேந்திரமண்ணா காய் சுபிக்கிறோம் கத்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து கத்தாவே ஆண்டவரே கத்தாவே நின்ற உம்முடைய மகனை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்படி ஆய்வானரனா ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவனே கத்தாவே. ஊழியத்திலும் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவே உம்முடைய கிருபயங்கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. லேசியானாவே மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்கள் நிறைவேற கத்தாவே உம்முடைய கிருபையும் கரமங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை மன்றிய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே பல்கி பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் கேள்வி பதில் நேர்ச்சியில் இணைந்திருந்தோம். வானொலி கூடாக இணைந்து கற்றுக்கொண்ட ஒருவருக்கும் மறுவழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, சங்கம் வானொலியின் மறுவழைப்பு கூடாக நீங்கள் இந்த கேள்வி பதிலை திரும்பமாக கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். வழி நடத்திய சகோதரி ஜெனட் மாலை நேரத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதிகால வேளையிலே தேவ ஊழிய சகோதரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்து வழி நடத்தினார்கள். இணைந்து வழி நடத்தி அவர்களையும் கத்தலாமை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே வேதாகம கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையில் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வேத பாட நிகழ்ச்சியை கடந்து செல்வோம். பன்னிரண்டு 30 மணி வரை அம்மா வரும் வரையும் வழி நடத்துங்கள் ஐயா, உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: நன்றி ஐயா, கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ணும். விரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய கரந்தானே கூட இந்த நடத்திவார இந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதனமையா. இந்த நாளிலும் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அடியனை மரத்தில் நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கத்திரமின் முன்பெருமைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சங்கமனையத்திலத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்துக்கொண்டு வருகிற காரியம் ஆராதனையை குறித்து, அதாவது துதிக்கிறதை குறித்து, வேர்ஷிப்பை குறித்து இந்த நாட்களை பார்த்துக்கொண்டு வருகிறோம். அந்த துதிக்கிறதற்குரிய முக்கியத்துவம் என்ன, துதிக்கிற முறைகள் என்ன, இப்படியாக சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களிலே துதிக்கிறதற்குரிய காரியத்தை குறித்து, காரணத்தை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே தேவனே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு வார்த்தையை வாசிக்கின்றேன். நெகேமியா 8 அதிகாரத்திலே 5-6 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எஸ்ரா சகல ஜனங்களையும், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எஸ்ரா சகல ஜனங்களையும் உயர நின்று சகல ஜனங்கள் காணப்படும் புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அங்கே குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்பற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குனிந்து கர்த்தரை அங்கே முகங்குப்பற விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த கிறிஸ்தவ வழிபாடினுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் எப்படியாக நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை அவருடைய சமூகத்திலே செயல்பட வேண்டும் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:23 இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கலாம் இருந்தால், இங்கே ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு சம்பவம் இந்த நாட்களே நடக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன சம்பவம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட யோவான் 4 அங்கே சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் 4:23 இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அந்த சமாரியா இஸ்ரேலிலே ஆண்டவர் இந்த நாட்களை சந்திக்கிறார். அவரிடத்திலே போய் அவள் அந்த எப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஏனென்றால் எங்களுடைய முற்பிதாக்கள் இப்படியாக ஆதரித்தார்கள், அதனாலே நாங்கள் எப்படியாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை சற்றங்களுக்கு அங்கே விளங்கப்படுத்தும் என்ற விதமாக அவள் கேட்கிற வேளையிலே ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே அவரை உண்மையாக தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பாருங்கள் என்ன சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர் அந்த வழியில சொல்லுகிறார், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக அங்கே இப்படியா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். எப்படியாக தொழ வேண்டும் என்பதை கூட இந்த நாட்களில் பிதா விரும்புகிறார். இன்னைக்கு நாங்கள் கண்ட வாட்டுக்கு தொழுகிறோம் ஐயா, என்னத்தை தொழுகிறோம், எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம்னு சொல்லி நமக்கு எந்த விதமான காரியம் இந்த நாட்களே இல்லை. இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், ஏதோ இந்த நாட்களை ஆண்டவரை ஆராதிக்க வேணும்னு சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறோம், அது அப்படி அல்ல. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு மெதட் இருக்கிறது. அருமையான கத்துடைய ஒரு பாடசாலை நாங்கள் படிக்கிற வழியிலே பாருங்கள், அந்த பாடசாலைக்கு போகிற வழியிலே நம்முடைய உடைகள், நம்முடைய அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே மாஸ்டர்மார் கவனிச்சு கொண்டிருப்பாங்க. நீ பள்ளிக்கூடத்து போகிற வழியில கிளீஞ்ச சட்டையும் போட்டுக்கொண்டு பிச்சைக்காரன் மாதிரி தலையெழுக்காம போனேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, நீ வீட்டை போயிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அதே விதமாக இந்த நாட்கள் ஆண்டவுடைய ஆலயத்துக்கு போகிற வழியிலும் கூட வேதமே சொல்லுகிறது, உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற வேளையில தான் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், கேவலமான மாதிரி உடைகளை அணிந்து கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகள், ரொம்ப கவனமாக நாங்கள் ஏன்னு சொன்னால், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க பாருங்க, கல்யாண வீட்டுக்கு நல்ல உடுவு போட்டுன்னு போவோம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய்க்குல பாக்குறவர்களே பிச்சைக்காரன் மாதிரி போறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆண்டவரே நான் பிச்சைக்காரன், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. அதைத்தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியாக நம்முடைய இருதயம் இந்த நாட்களே பக்குவப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக சனிக்கிழமை வியாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு நாளே நாளிலே நான் என்னுடைய ராஜாவோ சந்திக்க போறேன், என் ராஜாவோடு நான் பேச போறேன், என் ராஜாவோடு என்னுடைய குறைகளை நான் அவரிடத்திலே சொல்ல போறேன் என்று சொல்லி என்னுடைய ராஜா என்னுடைய அபிஷேகத்தை நான் ரொப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்வோமா இருந்தால் கர்த்தர் கட்டாயம் உங்களை நிரப்பி அனுப்ப வேதம் சொல்லுறது, என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் ஆண்டோட சமூகத்திலே போய் இந்த நாட்களை அவருடைய பிரசனத்தினால் இந்த நாட்களை நிறைந்து வரக்கூடியதாக இருக்கு. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற தவறு இந்த நாட்களை பாருங்கள், சில வேளைகளில் நம்முடைய நாங்களுடைய ஜபம் இல்லாதபடி சில காரியங்கள் இல்லாதபடி ஆலயத்துக்கு சென்று மறுபடியும் நாங்கள் திரும்புகிற வேளையிலே ஒரு காரியத்தை பார்க்க வருகிறோம் சொல்லுகிறோம் என்னவென்றால், இன்றைக்கு வார்த்தை சரியில்லை அல்லது இன்றைக்கு வேர்ஷிப் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு குறையை சொல்லி கொண்டு வருகிறோம். காரணம் என்ன? வேர்ஷிப் சரியில்லை அல்ல அல்லது வார்த்தை சரி என்ன, வார்த்தை ஒரு நாளும் மாறாது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை மாறாது. வேர்ஷிப்பும் இந்த நாட்களே ஆண்டவுடைய வேர்ஷிப் அப்படியா தான் இருக்கும், ஆனால் நான் தான் சரியில்லை. ஏனென்றால் நான் அந்த வார்த்தையோ அல்லது அந்த ஆராதனையை கேட்கிறதற்கோ என்னுடைய சிந்தையை ஒருமனப்படுத்தவில்லை, நான் தயார்படவில்லை என்பதுதான் அங்கே முக்கியமான காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. கத்துடைய இந்த பத்து கன்னிகைகளை எடுத்து பாருங்கள், வேதத்திலே ஐந்து கன்னிகைகள் என்ன செய்தாங்க, அபிஷேகத்துல நிறைந்திருந்தாங்க. ஐயா வேறொரு அந்த காரியம் ஒரு பெரிய பத்து கன்னியுடைய காரியங்கள் ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள், அது ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம் ஐயா, அதுக்குள்ள ஆவிக்குரிய சத்தியம் கணக்கு அடங்கி இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படியாக வாழ வேண்டும் என்பதை தான் அந்த பத்து கன்னியுடைய காரியத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஐந்து பேர் அங்கே எப்படி இருக்கிறார்கள், ஆவியில நிறைந்த வண்ணமாய் ஆண்டவரோடு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல அவர்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இந்த அஞ்சு பேர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சரி ஆண்டவர் வரப்போறாங்க ரெடி பண்ணி கொண்டு இவர்களோட பேர் சேர்ந்து நாங்கள் போய் காரியத்தை செய்வோம்னு சொல்லி நினைக்கிறது. இதுதான் இந்த கடைசி நாட்கள் நடக்கிற கூட்டம். ஆண்டவுடைய ரகசிய வருகையிலே போகுது இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவர் வரப்போற ஆண்டவர் சத்தம் இதென்ன போகுதுன்னு தயார்படுத்துவார்கள். என்ன சொன்னால், ஒரு திடீரென்று உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்களை வரும் அருமையான கத்துடைய, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திலே அவர்கள் நினைப்பார்கள் இந்த நாட்கள் ஏதோ நடக்க போறோம்னு சொல்லி போட்டு அங்கே சோத்திரம் சொல்லாதவங்க கூட சோத்திரத்தை சொல்ல ஒழிக்கிடுவோம், சேர்ந்தாவது போயிடுவோம் சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அதே விதமாக தானே பாருங்கள், அங்கே அவர்கள் அந்த ஐந்து கன்னியர்கள் தயாராக இருந்தார்கள், எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இதைத்தான் நாங்கள் அப்ப அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வருகை வருகிற வேளையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஏன் ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்தவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய வருகையை இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு நான் வருவேன் சொல்லி சொன்னால் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய பயங்கர பாவங்களை எல்லாம் செய்வாங்க, என்ன கொலையோ என்ன காரியத்தை செய்வாங்க யாரா இருந்தாலும். ஏன்னா செய்து போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆண்டவர் வருவார்னு சொன்னா உடனே போய் உபவாசம் இருந்து ஜோ முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமத்துல ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னி மக்கிரவங்களை மன்னி மையான் ஏன்னா உங்களுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சுத்திகரித்து கொண்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஆண்டவர் சமூகத்திலே போறது தயார்படுவார்கள். ஆனா அதைத்தான் இங்க வேதம் சொல்றது, நினையாத நாளிகையிலே அப்படி என்று சொல்லி சொன்னால் நான் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறேன் என்பதைத்தான் அங்கே ஆண்டவருடைய அந்த வருகையிலே காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய ஒரு மனுஷனுடைய மரணம் அந்த மரணத்திலே இந்த நாட்களிலே அவன் என்ன நிலைப்பாட்டிலே இந்த நாட்களை மறிக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய இன்றைக்கு ஒரு சிலருடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே சிலர் பாருங்கள் இந்த நாட்களில் அற்கோலுக்கு அடிமையாகி அந்த அற்கோல் மூலமாய் வாகனத்திலே போய் விபத்துக்குள்ளாகி மறிக்கிறார். அருமையான அப்ப அவர் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், அருமையான கத்துடைய அந்த காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் அறிந்திருக்கலாம், ஆலயத்துக்கு பொருளாய் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்திலே ஒரு பாட்டிலேயோ என்னத்திலேயோ அந்த காரியத்தை செய்து விட்டு அங்கே மறிக்கிற வழியிலே அவர்களுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நோக்கத்திலே பாருங்க, அருமையான கர்த்தர் அதைத்தான் சொல்லப்படுகிறது. எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தயாராக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார் சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரை எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த பெண் அந்த ஸ்திரீ வந்து கேட்கிற வேளையிலே ஆண்டவர் தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டுமா, அங்கே அதாவது ஆவியோடும் உண்மையோடும் தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமே ஒளிய இந்த நாட்களிலே மாயமாலமானபடி இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை தொழக்கூடாது. இந்த பாருங்க, ஒரு சிலர் சேர்ச்சுக்கு வந்தாங்கன்னா கண்ணை திறந்தோண்டு போசி பண்ணுவாங்களே, கண்ணை திறந்தோண்டு பாத்துக்கணும் இல்லையா, சோத்திரம் சொல்லுவாங்க, பக்கத்துல திரும்பி பார்த்து தலையாட்டி கொண்டு காரியங்களை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவோம். அது அப்படி அல்ல, உண்மையிலே நீ தேவனுடைய சமூகத்துக்கு வருவாயா இருந்தால் முதலாவது உன்னுடைய கண்களை மூடு, உன்னுடைய சிந்தையை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கல்வாரிக்கு நேராக கொண்டு வா, கல்வாரி சிலுவைக்கு நேராக கொண்டு வந்த நாட்கள் பகு அதாவது வலது புறம் இடது பக்கம் சாயாதபடி இந்த நாட்களே அப்படியாக கொண்டு வந்து நீ ஆராதிக்கிற வேளையிலே அந்த கல்வாரி சிலுவையில இருந்து தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை நிரப்பும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்தவ வழிபாட்டிலே ரெண்டு முக்கிய கொள்கைகள் என்ன சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், உண்மையாக தொழுது கொள்ளுதல் ஆவியும் உண்மையுமாக இந்த நாட்களே இருக்குமாம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பா சொல்லப்படும் அதாவது தேவன் தம்முடைய குமாரனை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தியதன்படி நாட்களே அங்கே தொழுது கொள்ளுதல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் 14 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 14 அதிகாரத்துக்குள்ளே திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோட கூட இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 14 அதிகாரத்திலே நாங்கள் 6 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஏன் அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் தான் அந்த காரியத்தை வழியை ஏற்படுத்துகிறார், ஒரு ஜனம் ஆராதிக்கிறது. இப்ப பாருங்க, அந்த சமாரியா ஸ்திரீ அவரை கண்டு விசாரித்த வேளையிலே அவர் தெளிவான ஒரு சத்தியத்தை அவளுக்கு சொல்லி இப்படியாகத்து நீ ஆராதிக்க வேண்டும், இதுதான் அந்த காரியம் என்று சொல்லி. ஏனென்றால் உங்களுடைய முற்பிதாக்களுடைய கதைகள் நமக்கு வேண்டாம், முற்பிதாக்கள் எப்படி ஆராதித்தார்கள் மலையிலே மங்குமிங்கு மாறது அப்படி அல்ல, இங்கே எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. நீங்க படுக்கைக்கே படுக்கையில் இருந்து கூட தொழுது கொள்ளலாம் ஐயா, ஷவர் எடுத்து கொண்டு தொழுது கொள்ளலாம், வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற வழியிலே தொழுது கொள்ளலாம், அல்லது ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிற வழியிலே தொழுது கொள்ளலாம், ஏன்டா அங்கே எந்த இடத்துல தடையே இல்லை. அருமையான கத்தொழில் அதைத்தான் நீங்க சொல்லப்படும் என்று சொன்னால், எப்பொழுதும் இந்த இருதயம் நன்றியால் இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்துடைய ஒரு டைனமோ எப்படியாக அந்த சார்ஜ் பண்ணுது பாருங்க, அந்த டைனமோ சார்ஜ் பண்ண என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஒரு சைக்கிளா இருந்தாலும் சரி என்னென்ன வாகனமா இருந்தாலும் சரி பாருங்கள், அந்த லைட் அப்படி என்ன செய்யும், நல்ல பவராக அந்த நாட்களை எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் சார்ஜ் குறையும்னு சொல்லி சொன்னால் லைட் என்ன செய்யும், மங்களாக அந்த நாட்களே இருக்கும். அதே விதமாகத்தான் ஆராதனை கூட, எவ்வளவுக்கு அனல் மூட்டி ஆராதிக்கிறோமோ அப்படியாக அந்த அனல் மூட்டி எரியிற அளவுக்கு இந்த நாட்களை நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ள இருந்து தேவனுடைய அந்த பிரகாசம் அவருடைய தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே அவர் இருக்கிறார். அவருடைய ஒளி இந்த நாட்களே நம்மையிலே வீசுகிற வழியிலே அந்த ஒளி இந்த நாட்களே தெரிவிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமோ மற்றவருடைய காரியங்களை நீக்கிறதையும் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாயும் மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறதாயும் இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதே போல் இங்கே வேதம் சொல்லுகிறது தொழுவதன் மூலம் மனுஷனுடைய மனம் மாத்திரமல்ல அவனுடைய ஆவியும் இந்த நாட்கள் என்ன செய்கிறது என்றால் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளுக்கு கூட அதனுக்கு அங்கே அதிலே இந்த நாட்களே ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்தாவியனுடைய வெளிப்பாட்டினுடைய ஈடுபாடுகளை பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களே என்னோடு கூட வாருங்கள், இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தின் நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இங்கே ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 12 அதிகாரத்திலே 7 வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்துக்கும் தேவன் ஒவ்வொரு விதமாக அந்த நாட்களை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அவனவனுடைய பிரயோஜனம் என்று பார்க்கிற வேளையிலே அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, அந்த விசுவாசத்துக்குரிய படிதான் இந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய காரியம் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதைத்தான் இங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த இடத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அங்கே அந்த ஒரே ஆவியானவர் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம், நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்க. அப்ப தேவன் பகிர்ந்து கொடுக்கிற தேவனா இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அவர் இங்கே பாரபற்றம் பார்க்கிற தேவன் அல்ல, பகிர்ந்து கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால் நமக்கு தெரியாது ஐயா, எனக்குள்ள இருக்கிற டலன் எனக்கு தெரியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, நாங்கள் பாடசாலையில படிக்கிறோம், பாடசாலையில படிக்கிற வேளையிலே அந்த இடத்து பாடசாலையை போறோம், பள்ளிக்கூடத்திலே படிக்கிறோம், காரியங்களை செய்யறோம், மார்க்ஸ் எடுக்கிறோம், எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய டேலண்டுகள் நாங்கள் முக்கியமாக அமைதியாக இருந்த நாட்களை பாருங்கள், கஷ்டப்பட்டு படித்த நாட்களை முன்னோரை வர வேண்டும் சொல்லி படித்துக் கொண்டு வரும். ஆனால் எங்களை நடத்துகிற அந்த அதாவது பாடசாலை அந்த மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டருக்கு நம்முடைய டேலண்ட் இந்த நாட்களை ஓரளவுக்கு வழங்கிக் கொள்ளும். அதனாலேதான் இந்த நாட்களை பாருங்கள், சில மாஸ்டர்மார் சில பேர்ல இந்த நாட்களை கூட அன்பு வைத்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அவர்களை படிப்பதற்காக இன்னுமா இந்த நாட்களை அவர்களே இங்கே ஊக்குவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அதே விதமாகத்தான் எங்களை உருவாக்கினவர் தாயின் கருவிலே உருவாக முன்னே அவர் இந்த நாட்களிலே அங்கே அவருடைய கண்கள் எங்களை கண்டது மட்டுமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நாட்கள் இந்த பூமியை கொண்ட வேளையிலே எங்களுடைய டேலண்டை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களை அவர் அந்த தாலந்துகளை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நாட்களே அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், மோசை எடுத்து பாருங்கள், மோசை ஆண்டவர் அழைக்கிற வேளையில மோசை என்ன சொல்றார், ஆண்டவரே நான் திக்குவாயன் ஆண்டவரே நான் பேச மாட்டேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் மோசைக்கு அந்த ஜனங்களை நடத்துவதற்கு இந்த நாட்களை டேலண்ட் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்போ கொஞ்ச நஞ்சு ஆக்கள் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், அந்த லட்சக்கணக்கு ஜனங்களை இந்த நாட்களை நடத்த வேண்டுமா இருந்தால் இந்த மோசைக்கு அந்த காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை கத்தர் அறிந்து கொண்டார். ஒழிய மோசை அறியவில்லை. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே, அப்போ மான் மோசை சொல்லுகிறார், ஆண்டவரே என்னால் முடியாது ஐயா நான் திக்குவாயிரன்னு சொன்னவளே. அப்போ சொல்கிறார், இல்லை நீ தான் போக வேணும்னு சொல்லிவிட்டு உனக்கு உதவியாக அவனுடைய சகோதரனை அனுப்புறேன்னு சொல்லி, ஆனால் நீ தான் பேச வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள் பாருங்கள். அந்த இடத்துல அவருடைய சகோதரன் போய் இந்த நாட்களை பார்வோனுக்கு முன்னா என்று காரியத்தை கேட்கவில்லை. மோசை தான் அந்த இடத்துல போற, தடியை கொடுத்து ஆண்டர் உருற, இந்த கோலை கொண்டு போ, இந்த கோலை எப்படி போடு, பாம்பா வருது எடு, இந்த நாட்களை கொண்டு போ, அங்க போ, போறவள இல்லை. அப்ப அங்க போனா அவங்க மந்திரவாதி என்ன செய்யறான், அவன் கோலை போடுறான், கோலைப்படாது பாம்பா மாறுது. உடனே மோசை என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த தடியை அந்த நாட்களை போடுகிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுறது மோசையினுடைய தடி அந்த அவனுடைய அந்த பாம்புளை விழுங்கி விட்டான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய. அப்ப என்ன காரணம்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் சகலவற்றையும் நம்மை குறித்து இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு நம்ம இந்த நாட்கள்ல சபையில இருக்கிறவர்கள் ஒடுக்கலாம், இந்த கவர்னர் உனக்கு ஊழியம் செய்ய தெரியாதப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இந்த நாட்களை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, படித்தவர்கள் அல்ல பேதைகளையே இந்த நாட்களிலே தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். அருமையான கத்துள் உன்னை படித்தவன்ட போய் நீ ஊழியத்துனா அவன் பெரிய பெருமை அடிப்பான், நான் டாக்டருக்கு படித்தேனா, நான் இன்ஜினியருக்கு படித்தேனா, நான் என்னதுக்கு இந்த ஊழியத்தை செய்வோன்னு சொல்லி அவன் கேள்வி வைப்பான். இது ஆண்டவர் அதாவது நாட்களில் ஒரு படிப்படிவிலான கேட்ட அந்த நாட்களில் அவன் கொடுக்கறதை செய்து விட்டு இந்த நாட்களை போயிடுவான். ஆண்டவருக்கும் திருப்தியா இருக்கு. கிரியோன்னு அழைக்கிறார் ஆண்டவர், திரியோன் சொல்றான், ஆண்டவரே என்னால் ஏழாத ஆண்டவர், ஏன்னு சொன்னால் நான் சின்ன ஒரு குடும்பத்தில் பிறந்தனா என்னால் ஏழாத ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லையப்பா ஜெவா, உனக்கு இருக்கும் இந்த பலன், உனக்கு இருக்கும் பலன் போதும், நான் உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அனுப்புகிறவர்களில் என்ன நடக்கிறது, அவன் வெற்றியோடு அங்கே திரும்புகிறதே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது ஏன்னு சொன்னால் தேவன் அவனுடைய பலத்தை அறிந்திருக்கிறார். அப்ப அதனால ஏன்னு வேதம் சொல்றது, உன்னை பிளப்படுத்துகிற பௌரடியில பார்த்து சொல்ல, என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். அருமையான கத்துடைய, ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே பௌரடிகள் கேட்ட வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி மறுமொழியை சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கணும். அரும பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இந்த வேதத்திலே இந்த சொல்லப்பட்ட இந்த தாலந்துகளை உடையவர்களா இந்த நாட்களை இருக்கிறவர்கள் யார், அந்த தாலந்துகளுக்கு உரியவர்கள் யார், அந்த தாலந்துகளை செய்து கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லித்தான் இந்த நாட்களை ஆண்டவர் காலகட்டத்திலே அந்த காரியங்களை செயல்படுகிறது. பாருங்கள், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் போஷி பண்ண முடியாது, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாத அருமையான கத்தோலிக்கர்களே, எல்லாருக்கும் சுகமளிக்கிற வல்லமை இந்த நாட்கள் இல்லை அருமையான கத்தோலிக்கர்கள். அதை ரொம்ப கவனமா இருக்கும். என்னன்னு சொன்னால், தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள்ல பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சிலருடைய ஜெபத்தை பாருங்க, அவங்க அந்த நாட்களை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் அந்த நாட்களை ஜெபிப்பாங்க. அருமையான கத்துடப்பிள்ளைகளே, அந்த ஜெபத்தின் மூலமா அந்த அந்த கொடுத்த அந்த ஜெப குரூப்பின் மூலமா இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குரூப்புக்கு சரியாக தெளிவாக அந்த நாட்களை ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிஞ்சு இந்த நாட்களை வருகிற வழியிலே அடுத்த நாள் வந்து சாட்சி சொல்லுவாங்க, அந்த ஜெபத்தினாலே அந்த காரியத்தை கத்திரனுக்கு வாய்க்கப்படும். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜெபத்தை எப்படியாக அவர் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அசட்டையாக அந்த நாட்களை செய்யவில்லை, அவர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவடத்தில் அந்த காரியத்தை அந்த அப்ளிகேஷன் அந்த நாட்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்படி சம்பவம் இருக்கு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும், நான் இல்ல ஆண்டவரே நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும் சொல்லுற வேலையிலே கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு ஜபத்துக்கு நாட்கள்லே மறுமொழியை கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். கத்துடைய அப்படியாக தேவன் அந்த இடத்துல செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேலையிலே தான் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் சரியாக இந்த நாட்களே செய்து முடிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப கொரிந்தியர் புத்தகத்திலே பார்க்கிற வேலையிலே சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவ வழிபாடு முறை அங்கே முறையானது புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்கு திருச்சபை முறைக்கு இந்த நாட்களை ஒத்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:44 வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா பாருங்கள், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரம் அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நான் அவங்களோட சில காரியங்களை விளக்கப்படுத்துறேன். இப்ப மோசே ஆரோன் இந்த நாட்களை பாருங்கள், இங்கால யோசுவா இங்கால பார்க்கிற வேலையில் மீரியாவில் எல்லாம் இந்த நாட்களை இருக்கணும். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்கிற வேலையிலேயே ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே மோசேயோடு இந்த காரியத்தை குறித்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து இந்த நாட்களை பேசுகிறார் என்பதைத்தான் நாங்கள் சற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகள், அதைத்தான் டேலண்ட் என்று சொல்றது. ஏனென்றால் மோசே ஒரு ஆர்கிடெக்ட். நீங்க கவனிச்சு பாருங்க, மோசே எகிப்து தேசத்துல அந்த பிரமிடுகள் செய்யறதுக்கு அந்த ஆர்கிடெக்ட் காரியங்களை மோசே அங்கே காரியங்களை செய்த நாட்களே அந்த நாட்களே அந்த ஜனங்களை கொண்டு அங்கே அப்படியாக செயல்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அதனாலே தான் தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், மோசையை தெரிந்து கொண்டு மோசே மூலமாய்த்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதா இருந்தாலும் சரி, உடன்படிக்கப்பட்டே செய்கிறதா இருந்தாலும் சரி, சரியாக அக்குரட்டா இந்த நாட்கள்ல எந்த விதமான கூடுதலோ குறைவோ இந்த நாட்கள்ல நீளமோ நிலத்துல குறைவோ ஒன்றுமில்லாதபடி இந்த நாட்களை செய்வார். அருமையான கத்துக்கொள்ள, இதே மாதிரி தான் நோவாவையும் எடுத்து பாருங்கள். நோவாவுக்கும் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார், இன்ன பிரகாரம் நீ இந்த பேழை செய். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்க, அந்த நாட்கள் இந்த பேழைக்கு என்னென்ன காரியம் செய்ய வேண்டும், என்னென்ன அறைகள் வைக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் அங்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனா பாருங்கள், அவர் அந்த காரியத்தை வச்சிருந்த நாட்களில் கவனமாக சரியாக அந்த பேழையை செய்தார். பாருங்கள், பேழைக்கு கீழ் பூசாம இருந்தா என்ன நடந்திருக்கும், தண்ணி உள்ளுக்க டக்குன்னு போயிருக்கும், மிருகம் எல்லாம் செத்து அங்கே இவர் மாறு நோவாம் செத்திருப்பார், நோவாவுடைய குடும்பங்களும் செத்திருப்பார். அது அப்படி அல்ல, தேவன் அந்த காரியம் சொல்லுகிற வழியிலே அங்கே அந்த இடத்துல நோவாவுக்கு அந்த காரியத்தை குறித்து அனுபவங்கள் அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவர் அந்த காரியத்தை சரியாக சீராக அந்த நாட்களில் செய்து முடித்தார். கர்த்தர் அங்கே கதவை அடைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வாருங்கள் எப்படியான ஒரு காரியம் என்று சொன்னால், தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது வேற ரோமர் 8 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. Purpose of calling. அப்படியானால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். மோசேயை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்தாரா, செய்தார். எலியாவை கொண்டு செய்தாரா, செய்தார். எலிசாவை கொண்டு செய்தாரா, செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு செய்தாரா, செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டும் இந்த நாட்களில் இந்த பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆனால் நாங்கள் தான் அதற்கு தயார் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த தொழுகையின் முறையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்படியாக தொழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஏழாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 44 வசனம் சொல்லுகிறது, மோசியோடு தேவன் இந்த நாட்களிலே பேசினார் கத்துடையவர்களை பாருங்கள். மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புரஜாதியுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையிலேயே அதை அந்த தேசத்தை கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் அங்கே வைத்திருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்க, அது வேற விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்க, அதே போல தொழுது கொள்வதிலே மனுஷனுடைய மனம் இந்த நாட்களே மாத்திரமல்ல, அவனுடைய ஆவியும் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டுமா, முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் இந்த நாட்களே வெளிப்பாடு கூட அதில் அங்கே ஈடுபடுகிறது என்பதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. அப்ப கிறிஸ்தவ வழிபாட்டு முறையிலேயே புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு திருச்சபையின் இந்த நாட்களே ஒத்துழைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் அதாவது அங்கே அங்கே அனுபவங்களை பெற விரும்ப வேண்டும் என்றும் அதை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே முன்னுரையிலே இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு தொழுகையிலே முறையின்படி இந்த நாட்களே அம்சங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதா பலியிடுதல் ஆகும் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆதிகாம் 28 அதிகாரத்திலே இந்த நாட்களே வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதிகாம புஸ்தகத்துக்கு 28 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறேன், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 28 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 29 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இந்த நாட்களை சொல்லு, 28:29 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், சொல்லப்படுகிற பாருங்கள், ஈசாக்கு யாக்கோவை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கானானிய கானானுடைய குமாரர்களை பெண் கொள்ளாமல் நீ எழுந்து போய் அங்கே என்னுடைய அதாவது இடத்திலே போய் இந்த நாட்களே அங்கே பெண்ணை பார்த்துவான்னு சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 28 அதிகாரத்திலே அவன் இந்த நாட்களே அப்படியாக போய் ஊரிலே பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யாக்கோவினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியில் அந்த முடிவிலே பாருங்கள், அங்கே தேவன் இந்த நாட்களை பாருங்கள் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி அதே வேளையிலே அவன் அந்த இடத்திற்கு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவனுடைய தேவரில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமாக செலுத்துவேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்படியாக இந்த நாட்களை இந்த வார்த்தைகள்ல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் அவர்களை கொண்டு இந்த நாட்களில் என்னென்ன செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோர்னே சகோதரியே, எபிரேயர்கள் நிருபத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 9 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தும் அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு மேசையும் தேவ சமூக அப்பவும் இருந்தன, அது இந்த நாட்களே பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்பதை குறித்து இந்த நாட்கள் வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுகிறது அந்த கூடாரம் அங்கே எப்படி என்று சொன்னால், ஆராதனைக்கு ஏற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமுமாக உடையதாக இந்த நாட்களே இருந்தாமல், இது ஆசரிப்பு கூடார். அருமையான பாருங்கள், எதை தேவன் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் சொல்லி பார்க்கிற வேளையிலேயே தேவன் அதை இந்த நாட்களிலே தெளிவாக அந்த இடத்துல இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறது. இப்ப 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 10 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியில் போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அங்கே சத்ருன்

நாட்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள் இங்கே இந்த இடத்துல என்னத்தை நாங்கள் இந்த நாட்களே பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால், அங்கே அவருடைய இருதயங்கள்ல இந்த நாட்களே வைத்து இந்த நாட்களே இப்படியாக செயல்படுத்துவார் தேவன் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய. அப்ப தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களே காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்திலே என்னும் இந்த நாட்களை பரிசுத்த பந்தியின் மூலமாக புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அங்கே என்றென்றைக்கும் உள்ள ஒரே பலியை இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் நினைவு கூறும்படி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே 23 வசனத்திலிருந்து நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப மேலும் திருச்சபையானது தொடர்ச்சியாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதும் எங்கே அங்கே என்ன செய்யறது அதற்கு அச்சுறுத்தலாக இந்த நாட்களை அறிவுறுத்தலாக இந்த நாட்களை இருக்கிறது. அதுவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்னும் கனியாகும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த பலிகள் என்று சொல்லப்படுகிற காரியத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே அநேக மிருகங்களை கொண்டு வந்து நாட்களை பலியிட்டார்கள். அருமையான கத்திர பிள்ளைகளை கொம்பு மிருகுளம் உள்ள காளை எருதுகளை ஆடுகளை புறாக்களை இந்த நாட்களை இப்படியாக கொண்டு வந்த நாட்களை பாருங்கள் அங்கே கொண்டு வந்து நாட்களை பலியிட்டார்கள். ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலி என்னும் கனிக்கு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திர பிள்ளைகளை, அப்ப உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே நம்முடைய உதடுகளினாலே தேவனை துதிக்க வேண்டும். பாருங்கள் எபிரேயர் 13 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 15 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின், ரொம்ப கவனமாய் கேளுங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செலுத்த கடவோம். இதானையா இன்றைக்கு பலி? அன்றைக்கு பலி என்ன? நான் பாவம் செய்தேன் சொல்லி சின்ன இடத்துல நாலு ஆட்டை எடுத்தோ ரெண்டு ஆட்டை எடுத்து என்னோட காசு இருந்த ஆட்டை அல்ல ஆடியில் எடுத்து புறா கொஞ்சம் கொண்டு போய் இந்த நாட்களே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே அங்கே பலியிட்டு வருவோம். நான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது அப்படி அல்ல, உதடுகளின் கனியாய சோத்திர பலி அவர் மூலமாய் அங்கே எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அன்றையும் நன்மை செய்யவும், ரொம்ப கவனமா பாருங்க, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நன்மை செய்யணும் ஐயா. வேதம் சொல்லுகிறது அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை சப்போதில் வசம் 38 நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களே நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறவர் போல் இந்த நாட்களே நடிக்கிறார்களே ஒளியானால் நன்மை செய்கிற காரியம் இன்றைய பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கோ அல்லது இந்த நாட்களை என்ன காரியத்துக்கோ இந்த நாட்களை நாங்கள் போய் ஒரு ஃபண்ட் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியாது டக்கண்டு நம்முடைய அந்த நோட்டீஸ்ல அடிச்சு போட்டுருவோம் நம்முடைய பேரை போட்டு இந்த நாட்களே சோ சோ சோ சோ சோ என்று சொல்லி பேரை போட்டு இந்த நாட்களே இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தோம்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அருமையான கத்திர பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்த காரியங்கள் யாருக்கும் சொல்லி இருக்கிறாரா? ஆண்டவர் சொன்னாரா, நான் பெரும்பாலும் இஸ்திரியை நான் ஜோமாக்கிட்டேனப்பா, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரிக்கு நான் அவருடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேனப்பா. பாருங்க இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லாரு அந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள் பேதுரு என்ன முத வச்சுட்டான், அதனால இந்த நாட்களே நான் பேதுருடைய காரியத்தை நான் அப்புறமா பார்த்துக்கொள்வேன்னு சொன்னாரா? இல்லை, அவர் ஒன்றுமே இந்த நாட்களே கதைக்கவில்லை. ஏனென்றால் அவர் அப்படியே எல்லாவற்றையும் சர்வத்தையும் அறிந்த சர்வ வியாபியாக சர்வ வல்லமுள்ள தேவனா இந்த நாட்களே இருந்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதனாலே நாங்கள் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதபடி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். மேலும் ஆராதனையிலே நமது சரீரம் அங்கே எப்படியா சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சரீரங்களை தேவனுடைய சமூகத்திலே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்ப்போமா? இருந்தால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 12 அதிகாரத்திலே 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. அப்ப நாங்க செய்யற புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி சொன்னால் நம்முடைய சரீரத்தை சக்ரிஃபைட் பண்ணணும், அதாவது ஓல்டர்ல கொண்டு போய் அங்கே எப்படியாக அந்த நாட்களை வைத்து அவர்கள் அங்கே பலியிடுவார்களோ, ஆபிரகாம் அங்கே மோரியா மலையிலே தன்னுடைய குமாரனை கொண்டே பலிக்கு வச்சாரோ இந்த நாட்கள், அதே விதமாக நம்முடைய இந்த மாமிசத்தின் கிரியைகளை மாமிசத்தினுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் இந்த நாட்களை வைக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அப்படியானால் பாருங்கள் தேவனுடைய நன்மையை பிரியமும் பரிபூர்ணம் இன்னும்

0: சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாக்குங்கள். அருமையான கத்துணை மறுரூபமாகுங்கள் சொல்லி நாட்கள் சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இன்றைக்கு பிரபஞ்சம் அழிந்து கொண்டே போகுது. அருமையான கத்துடைய இன்றைக்கு 100 to 90% ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கையில என்ன செய்யறாங்க, டெட்டோ குத்தி இருக்கிறாங்க. அவங்க கை முழுக்க குத்தி இருக்கிறாங்க. அருமையான கத்துடைய கையில குத்தி இருக்காங்க, காலில குத்தி இருக்கிறாங்க, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அருமையான கத்துடைய கழுத்துல குத்தி இருக்கிறாங்க, கண்ணுக்கு மேல குத்தி இருக்கிறாங்க. அருமையான கத்துடைய இப்படியான ஒரு காரியம் செய்யறாங்க. அப்ப இது பிரபஞ்சத்துக்குரிய காரியம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், தேவன் வாசம் செய்கிற இந்த ஆலயத்து ஆலயமாகிய இந்த சரீரத்திலே இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார்? அருமையான கத்துடைய பிள்ளைகள், இந்த சரீரத்தை நீ கெடுத்தால் வேதம் சொல்லுவது ஆலயத்தை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன் சொல்லி வேதம் சொல்லுவது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், என்ன காரணம் இந்த நாட்களை நடக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். அருமையான அப்ப தேவன் கொடுத்திருக்கிற அந்த அழகான சரீரத்தை பாருங்க, பச்சையை குத்தி வச்சுக்கிறாங்க, பச்சை சிவப்பு மஞ்சள் அதுல பிசாசின்ற படங்களும் அதில் படங்களும் இந்த காரியங்களை செய்த நாட்களை வைத்து ஏன் அப்படியான காரியத்துக்கு போகுது என்றால், இன்றைக்கு இந்த உலகம் இப்பிரபஞ்சம் இந்த நாட்களிலே என்ன நோக்கத்திலே போகிறது, எப்படியாக போகிறது, யாருடைய கொன்றோலுக்குள்ளே இந்த நாட்களே போகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ளேயும் பிசாசுடைய கட்டுக்களுக்குள்ளேயும் இந்த நாட்களில் இந்த உலகம் இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துறவர்கள் பாருங்கள், ஒரு கூட்டத்தில் டெவில் வர்ஷிப்பர்ஸ், அதாவது பிசாசை ஆராதிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஜனங்கள்ட்ட போய் ஆண்டவரோட குறி சத்தியத்தை சொல்லி வாங்கப்ப ஆராதிப்பான்னு இவங்க வரமாட்டாங்களா? அருமையான கத்துட பிள்ளைகளே அருமா பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரோட போய் சத்தியம் சொல்லி பாருங்க, வாப்பா ஐயோ எனக்கு வேலையா இருக்கப்பா அது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆட்டங்கள் பாட்டங்கள் நாட்டங்கள் சொன்னா போய் நிப்பாங்க, டிஸ்கவுண்ட் போய் நிப்பாங்க. அருமையான கத்துட பிள்ளைகளை ஏன் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தின் மூலமாய் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை, சிந்தனையும் இல்லாமல் இந்த நாட்களை இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகள், அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுற ரோமர் 12 ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்துள்ளே அப்ப ஆராதனை என்று சொல்லுகிற வேளையிலே சாதாரண ஆராதனையில புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தமும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னதென்று அறிந்து நம்முடைய மனம் புதிதாக மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் அல்லாமலும் அவர் சொல்லுகிறார், பவுலடிகள் சொல்லுகிறார், இனக்கருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது உங்களுக்கு எவனாவலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்குரிய தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த டலண்டு அல்லது இந்த நாட்களை பாருங்க, ஒரு சவரனுக்கு கொடுத்துருக்கிற டலண்ட் என்ன, டலண்டை வச்சு என்ன செய்யணும், தேவனுக்கு பிரயோசனப்படுத்தணும், அதை கொண்டு உலகத்துக்கு பிரயோசனப்படுத்துறது, தேவனுக்கு பிரயோசனப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துடைய காரியங்களுக்கு இந்த நாட்களே அந்த காரியத்தை உபயோகிப்போம் இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்து நமக்கு ஒத்தாசை தருவார், காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆராதனையினுடைய சம்பவத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய ஆராதனை இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமாம் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், புத்தியுள்ள ஆராதனை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் சிறிய நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே, தேவரே உம்முடைய ஆவியானவருடைய உத்தாசையோடு இந்த நாட்களை பேசும்படியாக உங்களுடைய ஆவியானவர் உதடுகளிலிருந்து பேசின கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரமையா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல நேரத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். என்ன செய்தி தலைப்பையா?
0: அதாவது துதிக்கிறதானையா, அது கிறிஸ்தவருடைய வழிபாடு என்று போடுங்க, கிறிஸ்தவ வழிபாடு என்று சொல்லி போடுங்க ஐயா.
1: ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கர்த்தர்தாவே எங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிற்றுக்கிழமையிலே திரும்பமாக அபிஷேக ஆராதனையை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: நன்றி ஐயா. நான் ஒரு 10 உங்களுக்கு ஒரு கோல் எடுக்கிறேன் ஐயா.
1: ஓகே ஓகே ஐயா, ஓகே
0: ஓகே, தேங்க்ஸ் ஐயா.
1: ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் வேத பாடத்தில் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் நீ இருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை.
2: Recording in progress.
1: ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சிஸ்டர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவரை கரத்தில் ஒப்புவிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். இது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் வழி நடத்துவார், அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோடமா புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். புதிய மாதத்திலும் கத்திரதாமே வழி நடத்துவாராக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அமேன். காட் பிளஸ்.
3: ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய தலைப்பின் கீழே நான் ஒரு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த காரியங்கள் வேதம் முழுவதும் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு சில வசனங்களோடு அதை தியானிக்க இந்த நேரத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். 1 Corinthians 3:16 நாம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு வசனம்தான். 1 Corinthians 3:16 நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை அவருடைய ஆலயமாகவே மாற்றி இருக்கிறார். 1 Corinthians 3:16 வாசிக்கின்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆமீன். தேவனுடைய ஆலயமாகிய நம்மை அவருடைய ஆவியினால் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி நம்மக்குள் வந்து வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியோடு கூட அப்போஸ்தலர் பவுல் அங்கு தொகுத்து அடுத்ததாக அந்த கேள்விக்கு பதிலும் தொடர்ச்சியாக எப்படியாய் ஒருவன் ஒரு ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்றும் அந்த ஆலயம் நீங்களே என்று நீங்களே அந்த ஆலயம் என்றும் அங்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி இதை நடைமுறையிலே நாம் செயல்படுத்துவது என்று பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை பிரசங்கங்களை கேட்கலாம், பிரசங்கம் செய்யலாம், எளிது. பிரசங்கம் செய்வதும் எளிது, பிரசங்கத்தை கேட்பதும் எளிது. ஆனால் அந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை செயல்படுத்துவது 100 to 100 அதை செய்வது மிக மிக மிக கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு செயல்படுத்துகிறவர்கள் அநேகர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது. பாருங்கள், ஒரு ஆலயத்தை நாம் பார்ப்போமானால், என்னுடைய சபையிலே அநேக வருஷங்களுக்கு பிறகு இந்த போன வருஷம் ஒரு ஆலயத்தை வாங்கினார்கள். நான் இந்த நாட்டிற்கு வந்த நாட்களிலிருந்து அந்த சபையிலே தான் இருக்கிறேன், வேறு சபைக்கு போனதில்லை. ஆனால் 7 சபைகள் எங்களுடைய சபையிலிருந்து பிரிந்து தனித்தனியாக அங்காங்கே சபைகள் உருவாக்கப்பட்டு அந்தந்த ஏரியாவிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த ஆலயத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலேயே அப்படியே வசித்து வருகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டடம் வாங்குவது மாத்திரம் அல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், நமக்கு ஆராதனை செய்ய ஒரு கட்டடம் அவசியம். ஆனால் தேவன் நம்மை ஒரு ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இப்பொழுது என்னுடைய சபையில அநேக கிளை சபைகள் தொடங்கி அவர்கள் தனித்தனியாய் செயல்படுவதனால் எங்கள் சபையும் தனியாக இருக்கிறது. இப்படி சபைகள் பிரிவதற்கு முன்பதாக சபையில் முழுவதும் ஒரே ஜனங்களாக அநேக கூட்டங்களாக இருக்கும். நான் சண்டே ஸ்கூல்ல 13 வருடங்கள் ஆசிரியராய் நான் இருந்ததினால் 100 பிள்ளைகளுக்கு மேல சண்டே ஸ்கூல்ல இருப்பார்கள். எங்களுக்கு மீட்டிங் சபை 4 மணிக்கு ஆரம்பித்தால் 4 மணி ஆவதற்கு முன்பதாகவே 10 நிமிஷத்திற்கு முன்பதாகவே நாங்கள் வர வேண்டும். ஏனென்றால் சண்டே ஸ்கூல் ஆயத்தங்களை செய்வதற்கும் அங்கு நாங்கள் பிள்ளைகளை உடனடியா எடுப்பதற்கும் அப்படி சரியான ரூல்ஸோடு தான் சபையின் முன்பு காலகட்டங்களிலே நடைபெற்றது. அந்த மாதிரி நாட்களிலே நான் ஒரு முறை நியூபரி பார்க் என்ற பகுதியிலே நான் வசித்து வந்தேன் 13 ஆண்டுகளாக. அந்த இடத்திலிருந்து நான் காரை ஓட்டி கொண்டு வந்த பொழுது நான் ஒரு இந்து கோயிலை பார்த்து அது மிகவும் ஒரு ஆள் உயரம்தான் அந்த கோயில் இருந்தது. ஆனால் அந்த நாட்களிலே நமக்கென்று ஒரு ஆலயம் இல்லையே என்று அங்கலாய்த்தேன். நமக்கென்று சொந்தமாக அப்பொழுது நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இந்த வாடகை பில்டிங்லேயே ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சொந்த கட்டடம் வாங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என் மனம் அங்கலாய்த்திருது. அந்த கோயில் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிரம்மாண்டமாய் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சொந்தமான இடம் வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அப்பொழுது மிகவும் 20 வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அந்த நாளிலே என் மன வருத்தத்தை அவர் கண்டு கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஜீவ மாளிகையாய் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மாளிகையை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன். அது யாராலையும் அழிக்க முடியாது. அதாவது ஒரு நெருப்பு வந்தால் ஒரு கட்டடம் அழிந்து விடும், ஒரு வெள்ளம் வந்தால் காரியங்கள் அழிய நேரிடும். இயற்கையின் சீற்றங்களுக்கும் மற்ற காரியங்கள் நிலநடுக்கத்தினால் எத்தனையோ காரியங்களினால் அழிந்து விடுகிறது. ஆனால் அக்னியினாலும் நெருப்பினாலும் சரீரம் மாத்திரம் அழியும். ஆனால் நமக்குள் தேவன் கட்டுகிற இந்த ஆவிக்குரிய மாளிகையான இந்த தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் இசைவாய், எபேசியரில் அந்த வசனம் இருக்கிறது, இசைவாய் நீங்கள் இணைக்கப்பட்டு வருகிறீர்கள் என்ற அந்த வசனத்தை அந்த நாளிலே தேவ ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி ஒரு அழியாத ஆவிக்குரிய மாளிகையை உன் உள்ளத்திலே நான் கட்டி கொண்டிருக்கிறேன், சபையிலேயும் மற்ற ஜனங்களிடையும் என்று சொன்னது போல எனக்கு அந்த வசனம் உடனடியாய் நான் யோசித்தேன். ஆம், இந்த வெறும் உலக பிரகாரமான கட்டடங்களை கண்டு நான் அங்கலாய்க்காதபடி தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நான் கண்டு மகிழும்படியாக அப்படியாய் தேவன் ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நாம் இந்த நாளிலே பார்க்கிற காரியங்கள், நடைபெறுகின்ற நிலநடுக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள், பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அவருக்குரிய ஒரு ஆலயமாக, ஒரு ஆவிக்குரிய அழகான பரிசுத்த ஆலயமாய் நம் உள்ளத்தை அவர் அலங்கரித்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு நம்முடைய உள்ளத்திலே அவர் தங்கி அவர் வாசம் செய்கிறார். அதனால்தான் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும், அது ஜீவ தண்ணீராய் அது வறண்ட நிலங்களுக்கு அது பாய்ந்து செல்லும் என்று தேவன் அநேக வசனங்கள் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆலயம் என்ற இந்த வார்த்தையை நான் பழைய ஏற்பாட்டிலே சாலமோனுடைய தேவாலயத்திலே எப்படியா சாலமோன் எவ்வளவு பலிகளை செலுத்தினார் என்று நான் பார்த்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய இரத்தம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலிகளை இட்டார்கள். பலிகளை இட்டு தங்களுடைய பாவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை தேவனை பிரியப்படுத்தும்படியாக அவர்கள் செய்தார்கள். அப்படி சாலமோன் கட்டின ஒரு தேவாலயம் மிகவும் பிரம்மாண்டமானது. அந்த அளவிற்கு பொன்னும் வெள்ளியும் காரியங்கள் மற்ற மரங்களும் விலையேறப்பெற்ற மரங்களும் கலந்த ஒரு தெய்வ ஆலயம் அப்படி இதுவரை கட்டப்படவில்லை என்று சொல்லலாம். அவ்வளவு டன் கணக்கான பொன் கோல்டு அந்த ஆலயத்திலே போடப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஒன்று ராஜாக்கள் 8:63 வாசிக்கிறேன். 1 Kings 8:63 சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 20,000 மாடுகளையும் 110,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோன் ராஜா எவ்வளவு பலிகளை இடுகிறாராம்? 22,000 மாடு. அந்த மாடை நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம், எங்கிருந்து வாங்கி இருப்பார்கள், எவ்வளவு இன்றைய கணக்கை நாம் பார்த்தாலே நமக்கு தலையே சுற்றுகிறது. அந்த நாட்களிலே எப்படியான காரியங்களை செய்து 120,000 ஆடுகள் இவ்வளவு பலிகளை அவர்கள் இட்டு அங்கு அந்த ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். இன்று நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஆலயமா இருக்கிறது. அவர் நம்மிலே வாசம் செய்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று 1 Corinthians 3:16-17 பார்த்தோம். அப்படி நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிற அவருக்கு நாம் எவ்வளவு பலிகளை செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி அவருடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிறவர்களாய், மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவருக்கு நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இவ்வளவு பலிகளை தேவன் அங்கீகரித்தார். நான் சாலமோனுடைய ஒரு பிலிமை நான் போன வாரத்திலே நான் பார்த்தேன். நான் எப்பொழுதாவது இருந்து ஏதாவது ஒரு பிலிம் பார்ப்பேன், ரூத் புத்தகம், எஸ்தர், இப்படி பார்த்திருக்கிறேன். ஆனால் கடந்த வாரத்திலே நான் சாலமோனுடைய அந்த பிலிமை பார்த்த பொழுது, நான் சாலமோன் தேவாலயத்தை அவர்கள் இப்படி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அந்த அக்னி வந்து அந்த பலிபீடத்தில் உள்ள அந்த பலியை அப்படியே சுட்டு அரிக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வதை நான் பார்த்தேன். அப்படியானால் பாருங்கள், கர்த்தர் பலிகளை அங்கீகரிக்கிறார். அங்கு எவ்வளவு பொன் அந்த ஆலயத்திலே இருந்தது என்பதையோ, வெள்ளி எவ்வளவு கொட்டப்பட்டிருக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையோ கர்த்தர் பார்க்கவில்லை. தேவன் பார்த்தது எல்லாம் அந்த பலிகளைத்தான் அவர் அங்கீகரித்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய் அவர் வைத்திருக்கிறதற்கு காரணம் நாம் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்து, அவருடைய வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து, அவருடைய வசனத்தின்படி காரியங்களை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது அது அவருக்கு சுகந்த வாசனையாக, அது ஜீவ பலியாக நமக்கு அது காணப்படுகிறது. ஆமேன். அந்த பலியைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். எப்படி ஒரு சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த பொழுது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இவ்வளவு பலிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 120,000 ஆடுகள், 1 ஆடு 2 ஆடு. நான் சிறு பிள்ளையா இருந்த நாட்களிலே 10 வயது வரை நான் கிராமத்தில் தான் இருந்தேன். அப்பொழுது அந்த வில்லேஜிலே இந்த ஆடு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருப்பார்கள். ஆடு மாடு நிறைய, எங்கள் வீட்டிலேயே பாலுக்காக நாங்கள் மாடு வைத்திருந்தோம். அநேக ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் மிகவும் செல்வ செழிப்புடையவர்களாய் காணப்படுவார்கள். 120,000 ஆடுகளை எவ்வளவு பணம் கொண்டு வாங்கியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். பலிகளை நாம் பலி செலுத்த, நாம் எப்படிப்பட்ட பலிகளை நாம் செலுத்த வேண்டும், நம்மையே ஜீவ பலியாய் செலுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். சாலமோன் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு இத்தனை ஆடுகள் மாடுகளை அவர் பலியிட்டார். ஆனால் அந்த இரத்தத்தும் சுத்திகரிப்பு இரத்தம் சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே அவர்கள் நினைத்தார்கள். அந்த எபிரேயர் 9 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9:13 நாம் பார்க்கலாம், அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இந்த இரத்தம் எதை சுத்திகரிக்கிறது? சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக அந்த நாட்களிலே தேவனுடைய கட்டளை காணப்பட்டது. அது ஒரு நிரந்தரமற்ற, அதாவது ஒரு வருஷத்திற்கு மாத்திரம்தான் அந்த சுத்திகரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் தேவாதி தேவன் வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எப்படி சுத்திகரிக்கிறது? நம்மை நிரந்தரமாக நித்தியமாக அந்த சுத்திகரிப்பு எப்பொழுதுமே உடையது. அது பர்மனண்டாக, அதாவது காலாகாலமும் சுத்திகரிப்பை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்த வசனத்திலே அப்படியே 9:14 எபிரேயர் 9:14 வாசிக்கிறேன். ஆகையால் முதலா 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த ஆடு மாடு காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமே ஒரு சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ண கூடுமானால், அதற்கே அவ்வளவு ஒரு தன்மை இருக்குமானால், நம்முடைய தேவாதி தேவன் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஆண்டவருக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படி நம்மை சுத்திகரிக்கிறதாம்? செத்த கிரியைகள் அற, நம்முடைய மனசாட்சியிலே. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்க வேண்டும். அப்படி தங்குவதற்கு அங்கு இடையூறா இருக்கிற எல்லா செத்த கிரியைகளையும் தேவன் சுத்திகரிப்பதற்காக, அவர் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு தேவன் தருகின்ற ஒரு காரியம் கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென். இந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்தான் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனசாட்சியை ஊழியம் செய்வதற்கு பாக்கியம் உள்ளதாய் மாற்றுகிறது. ஏனென்றால் செத்த கிரியைகள் அங்கு இருக்குமானால் அங்கு ஊழியத்தின் ஊழியம் செய்வதற்குரிய வழிகள் அங்கு இல்லை. ஆனால் அந்த செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படும் பொழுது ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள கிரியைகளை, நான் நித்தியமான கிரியைகளை செய்ய நமக்கு கர்த்தர் தகுதியை அங்கு தருகிறார். ஆமேன். இந்த தேவனுடைய ஆலயத்தின் மீது பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்களுக்கு என் மேலின் என் கண்கள் என் இருதயம் என்னாலும் இந்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும் என்று சாலமோனுடைய அந்த தேவாலயத்திற்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நாமே இன்று தேவாலயமாய் இருக்கிறோம். இப்ப நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய சரீரத்தையும் நம்மையும் தேவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். காண்கின்ற தேவன் என்று நான் போன மாதத்திலே ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். அதிலே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு எப்படியாய் காரியங்களை செய்கிறார் என்று. அதே போல இந்த ஆலயத்தையும் ஒருவன் கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் என்று 1 Corinthians 3:17 வாசித்தோம். கர்த்தர் எப்படி நம்மை பார்க்கிறார்? இந்த தேவ ஆலயத்தை அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை, சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், உபாகமம் 23:14 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா? இடைவிடாமும் என்னாகணும். உபாகமம் 23:14 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. தேவன் என்ன செய்கிறாராம், உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு அவர் போய்விடாதபடி நமக்கு சுத்திகரிப்பு அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்க
2: 9978123
3: உலாவுகிற தேவன், ஏழு குத்து விளக்கு மத்தியிலே அவர் உலாவுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலர் யோவான் கண்ட தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏழு சபை நடுவே அவர் உலாவுகிறார் என்ற அதற்கு அர்த்தம் ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் அவர் உலாவி வருகிறார். என்ன இந்த வசனத்திலும் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு வீட்டிற்கு பாஸ்டர் யாரும் எங்க வீட்டிற்கு வரணும் என்றாலே நான் உடனடியாய் டைடியப்ப செய்ய ஆரம்பிப்பேன். எதை எங்கு ஒதுக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் ஒதுக்கி ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்க வேண்டும் என்றாலும் அப்படித்தான் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். எதற்கு, எல்லாரும் வந்து அவர்கள் நடமாடுவதற்கு, அவர்கள் உணவு உண்ணுவதற்கு, ஜபத்திற்கு உட்கார்வதற்கு, எல்லா இடங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தி அதை ஒதுக்கி செய்வது ஒரு பெரிய வேலை. அது ஏன் அதை இப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் விஸ்தாரமாக அந்த ஜப கூட்டம் நடைபெறும்படியாய் நாம் செய்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த வசனத்திலே அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு, அப்படி என்றால் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க வேண்டும். அசூசியான காரியத்தை கண்டு தேவன் போய்விடுவாராம். எனவே நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆவி தங்கும் ஆலயமா இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அசுத்தங்கள் அதில் இருக்கக்கூடாது. இருதயம் மகா கேடு நிறைந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். அவர் இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கேடுகளை சுத்திகரிக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நம் மீது வைத்து அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ரெண்டு நாளாக நம் 16:9 இதே காரியத்தை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கு. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது நோக்கமா இருக்கிறதாம். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம் மீது நோக்கமா இருக்கிறார் என்று. 2 Samuel 16:9 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உத்தம இருதயம், அந்த இருதயம் மகா கேடு நிறைந்ததா இருந்தால் அதிலே அவர் வந்து வாசம் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் வந்து வாசம் செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய். அதைத்தான் நான் கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறது என்றால் செய்து காண்பிப்பது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே நமக்கு காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 33:18 அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:3 அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. எப்படி நோக்கமா இருக்கிறது என்றால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம் மீது அது அந்த கேமராவை போக்கஸ் பண்ணினால்தான் நம்ம தெரிவோம் அதுல அல்லவா. அப்படியா தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம்தான். சாரிபாத் என்ற ஊரிலே உள்ள ஒரு விதவை. இப்ப கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று 2 16:9 நாம் பார்த்தோம். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிற இந்த கண்கள் அந்த சாரிபாத் ஊரின் விதவையின் மீதும் நோக்கமா இருந்திருக்கிறது அல்லவா. அவர்களுடைய தேவை என்ன, இனிமேல் இந்த நாட்டில என்ன நடக்க போகிறது, எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன் இனிமேல் மழையும் இனி அந்த பூமிக்கு வந்து விதை முளைத்து அந்த பயிர் விளைந்து அந்த விளைச்சல் அந்த மகள் அந்த சகோதரிக்கு உணவாக மாறுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகக்கூடும். அதன் வரை அவர்கள் எப்படி பிழைக்க போகிறார்கள் என்பதை அறிந்த முன்னறிந்த தேவன் அந்த வீட்டிற்கு தேவனுடைய தாசரை அனுப்புகிறார். அந்த தாசருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்தாள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அங்கு நாம் காணப்படுகிற காரியம் என்ன என்றால் அவருடைய வல்லமையை அங்கு விளங்க பண்ணுகிறார். ஆமென். அவருடைய வல்லமை இந்த இடத்துல எப்படி விளங்கியது என்று நாம் பார்க்கலாம். ஒரு 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 1 Kings 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்புறம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணீரும் கேட்கிறார், தண்ணீர் மாத்திரமல்ல எனக்கு அப்பமும் வேண்டும் என்று, அதாவது உணவு. ஆனால் அந்த சகோதரியினுடைய அந்த விதவையினுடைய பதில் என்ன நாம் அறிந்ததுதான். அதாவது, நான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இன்று 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். விறகு பொறுக்கிறதை கூட காண்கிற தேவன், அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நமக்கு இன்னும் அடுத்த 3 என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்த தேவன். அந்த மகளுக்கு அடுத்ததாக அவளுக்கு என்ன அடுத்த வேளை உணவு இல்லை என்று அவள் அங்கலாய்க்கிறாள். ஆனால் ஆண்டவரோ அடுத்த பஞ்சங்கள் முடியும் வரை அவளுடைய தேவையை சந்திக்க ஆளை அனுப்புகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் தேவன் காரியங்களை செய்து அற்புதங்களை செய்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று நான் பார்ப்போமானால், அப்பொழுது எளிய அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த மகள் செய்ததினால் அந்த மகளுக்கு நடந்த அற்புதம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின்மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதிலும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசி சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லும் பொருட்டாக அவருடைய கண்கள் அவர்கள் மீது பதிக்க வைத்து இருந்தது அல்லவா. ஆமேன். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அடுத்து, மாவு குறையாதபடி எண்ணெய் குறையாதபடி எப்படி நடந்தது? அது அதிசயம், அற்புதம், ஆச்சரியம். கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த வேதத்திலே அநேகம் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் தேவன் அற்புதத்தை செய்கிறவர். எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்களே உம்முடைய ஆலயம் அப்பா. இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுத்தால் நீர் கெடுத்து போடுவீர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது நீர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களிலே விளங்க பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு வழிகளையும் வாசல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நீர் செய்து எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை வாய்க்க செய்து என் தேவன் வருங்காலங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பஞ்சகாலம் வரப்போகுது என்பதை முன்னறிந்தவர் அப்பா. பானையிலே மாவு இல்லை என்பதை முன்னறிந்தவர். எண்ணெய் தீர்ந்து போக போகிறது என்பதை முன்னறிந்தவர். உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்பதை முன்னறிந்த தெய்வம். எல்லா உதவிக்கரமும் நீட்ட ஊழியர்களை அனுப்புனீர், வார்த்தையை அனுப்புனீர். இந்த ஜீவ வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தருகிறவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், வாஞ்சிக்கிற விரும்புகிற அப்பா எதிர்பார்க்கிற காரியங்களே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை கூட வழிநடத்தினீர்கள். ஒன்று கொரிந்தியர் 3:16 வழி நடத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கத்தர்தாமே
3: எங்களுடன்
1: ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் செல்லுமாக ஜோயிலையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடைய கணவனாரையும் ஆசீர்வதித்து உங்களை ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, God bless you. ஆமேன்,
3: ஆமேன். நன்றி பிரதர், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார். ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அவருக்கு கூடாக வழி நடத்துவாராக.
4: ஆமீன்.
1: உங்களுக்கு ஒரு ஜபத்தவை தந்தனா நான் நேற்று
4: 42 துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ராஜாவே, ராஜனே, தேவாதி தேவனே, கத்தாவே, கத்தாவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம்.
5: யார் மறந்தாலும் நீங்கள் மறக்காம இருக்கிறது ஐயா, அதுக்காக நன்றி நன்றி நன்றி ராஜா நன்றி. யார் கைவிட்டாலும் நீங்கள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளையும் மனக்குலத்தையும் கண்ணோக்கி கைவிடாத பாடி பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியலை விரும்புகிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தை வாங்கிய உங்களை பிள்ளைகள் ஆகிய நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக பரிசு தாவியானவரே, ஒருவரே மிளகட்டி உங்களால் தான் ஐயா வழி நடத்த முடியும். பல பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து இந்த உலக ஆசை பாசம் இச்சைகளுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளை பரிசு தாவியானவரே உணர்த்தி உணர்த்தி வழி நடத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அப்பா, நீங்கள் எங்களுக்காகத்தானே இந்த உலகத்தில் வந்து பிறந்தீங்கள், எங்களை மீட்டெடுப்பதற்கு தானே இந்த கூரை சொல்லி பேச வந்தீங்க ராஜா, எங்களுக்காகத்தானே எங்களை பாவங்களை மன்னிப்பதற்காகத்தானே நீங்கள் உங்களோட பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிந்ததென்று முடித்தவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்றாலும் ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழுந்து ஆண்டவரே என்றும் உயிரோடு எல்லாரும் காலத்தை காணத்தக்கதாக பரலோகத்துக்கு எழுந்து அருளி எந்தும் தேவனுடைய வலது பாரசத்தில் எங்களுக்காக மனுக்குளம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக மனுக்குளத்துக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசு தாவியான திரியவனே, உங்களை நம்புகிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் ஐயா துணை ஆறுதல் பலன் எல்லாம், உங்களோட சாயலாக சிரிச்சுட்டீங்களே, அதுக்காக நன்றி. இயேசுவே, உங்களோட ரத்தத்தால் உங்களோட பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகளோட உரிமையை பாண்டு கூப்பிடத்தக்கதாக தந்தீங்களே, அதுக்காக நன்றி. அது மட்டுமில்ல, எங்களோடு கூடை கூட மட்டும் கூட இருக்கத்தக்கதாக பாவத்துக்கு மூழ்கிடாதபடி உணர்த்தி உணர்த்தி வழிநடத்துற பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு பிதாக்குமாரன் பரிசுத்தாவியான தேவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தி. உயிருள்ள தேவன் ஐயா, உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன் ஐயா. நாங்கள் கல்லையோ பொன்னியோ மண்ணையோ நம்பி வரவில்லை, உயிருள்ள தேவனிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் நன்றிகள் துதிகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் தூபமாக வந்து உங்களிடையில் அடைய வேண்டும் ஆய் கேட்கிறோம். இதுக்கு தடையாக எங்களை சுய இச்சை எங்களோட பெருமை என்ன இருந்தால் தயவாக எங்களை மன்னித்து ராஜா, எங்களை விண்ணப்பங்களை கேட்டவங்க எங்களை கண்ணீரை காண்கிறது அல்லவா, துருத்தியில் சேர்த்து வைத்து பதில் வந்து பதில் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒலியலி இதுவரையும் தகதாமின்றி நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவே, நீங்க சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி இதை நடத்தத்தக்க உங்களோட நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்கள் நடத்தி எத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. இது நடத்தத்தக்க வசதி வழிகள் ஒத்துழைப்பு ஆண்டு தொடர்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க தான் நடத்தி கொடுத்து கொண்டு வாரீங்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக சங்கமம் இந்த பேரை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த ஒளியலைகளால் நீங்க நிறைவேற்றி நீங்க மகப்படுறதுக்காக உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, தொடதக்கதில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. அதை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து 365 நாளுக்குள் அந்த உங்களோட பரிசுத்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக ஆண்டவரே படிப்பதனால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கத்தக்கதாக ஆற்றி தேற்றி சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஐயா, செய்தி கூடாகோ பாடலுக்கூடாகோ துதி கூடாகோ வைக்கப்பட்ட பிள்ளை சூப்பர் ஆத்மாக்களுக்கு ஆக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவளுக்கு நீங்க கொடுத்த வரம் கனிகள் கனிகளுக்கு ஊடாக எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய அன்புக்கு ஊடாக நீங்க கொடுத்த நேரத்தை உங்களுக்கு என்று பாவித்து உங்களை மகப்படுத்த நீங்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே அவர்களுக்காக நன்றி. தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. நீங்க கொடுத்த ஞான மறவுக்காக நன்றி அப்பா. வரங்கள் கனிகளுக்காக நன்றி. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த உரிமைக்கு அவர்கள் பாத்திரமாக ஜீவிக்கத்தக்கதாக இன்னும் என்னும் உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம் செய்தி கொடுத்த சகோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவருக்கு கொடுத்த ஞான மறுவுக்காக நன்றி. கொடுத்த வழிபாட்டுக்காக நன்றி. அன்பின் தேவனே நீங்க தங்கு பங்குட ஆலயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கத்தக்கதாக கொடுத்த அறிவுரைகளுக்காக இதை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கத்தக்க தேட்டி ஆட்டி என்னும் தட்டி எழுப்பி உயிர்ப்பித்துக் கொண்டு வரதா இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் என்னும் தொடர்ந்தும் தகப்பனே ஆறாரும் கூட வார்த்தைகளையோ செய்திகள் வார்த்தைகளையோ துதிகளையோ பாடல்களையோ கூட நாம மாமப்படுவதற்காக எந்தெந்த ஆத்மாவுக்கு நீங்க சந்தர்ப்பங்களை கொடுக்க சித்தமாயிருந்தீங்களோ அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதோடு பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை பலப்படுத்தி அவர்களை இடகட்டி ஆண்டவரே அந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷமாக குதூகலத்தோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். விசேஷமாக என்பது காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் இந்த சங்கம மொழியிலேயே நடத்தி கொண்டு கைகோத்த வண்ணம் கணவன் மனைவியமாக நடத்தி கொண்டு வரத்தக்க வல்லமை ஞானம் அறிவு நேரம் பொறுமை தாழ்மை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீங்களே ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றது கூடாக இவனுள்ள தேவனை அறிந்து கொண்டது கூடாக இந்த உண்மை உள்ள உயிருள்ள தேவனை அறிய வேணும். அந்த வாஞ்சியை நீங்கள் அந்த சகோதரர்களால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக இது கூடாக எத்தனையோ ஆத்மாக்களை நீங்கள் தொட்டு கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நானும் என் வீட்டார் என்றால் கத்தரையே செவிப்போம் என்ற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி என்னும் ஆண்டவரே அவளுடைய குடும்பம் அவருடைய சகோதரங்கள் குடும்பங்களும் இதை அறிந்து இதில் ஒத்துழைப்பை கொடுத்து உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்துக்கதாக அனுதினமும் உங்களால் தான் அற்புதத்தை செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்திக்கு வந்த கிருபைக்காக நன்றி ஊற்று ஆத்மா. உங்களை நேசிக்கும் பொழுது ஐயா உங்களை அறிந்து உங்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் பொழுது பரலோக முழுதுமே உங்களை தூக்கி தூதர்களே உங்களை துதிப்பார்கள் ஐயா. அந்த அந்த அற்புதத்தை அவளுடைய வாழ்க்கை கூடாக இந்த சங்கிரம மொழிகளை கூடாக நீங்க நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக நடத்த வல்லவரே உங்களால் தான் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விந்தவரே சந்ததியை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. நன்றி மகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவ உங்கள் மேதத்திற்கு அன்புக்காக நன்றி. அவருடைய சேவைக்காக நன்றி ராஜா. என்னும் என்னும் பிறகு ஞானத்தினால் நிரப்பி உங்களுக்கு என்ன விதத்தில் உங்களை மாமப்படுத்தி உங்களை ராஜ்யம் வளர்வதற்கு ஒத்தாசை கொடுக்க வேணும் என்று நீங்க சித்தம் கொள்றீங்களோ அந்த கிருபையினர் எந்த சித்தத்தின்படி நீங்க மகளை நடத்தி ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்கோ. தேவனே மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. அந்த சந்ததிக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் கூட நாமம் மகமப்படத்தக்கதாகவும் வருங்காலத்தில் பலன் கொடுக்க ஒழுவம் இறக்கன்று போலும் கனி சிறந்து ராஜச்செடி போலும் பிள்ளைகள் வளரத்தக்கதாகவும் வளர்த்து கொண்டு வர வளர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் இல்லாத பொல்லாத காலத்திலே எந்த இச்சைகள் எங்களுக்குள்ளும் அடிமையாய் போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி ஆண்டவரே உங்களை நோக்கி வெற்றிட போடத்தக்கதாக கொடுக்கிற நேரம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேணும் என்ற எண்ணத்தோடு உணர்வோடு அந்த பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடகட்டி வழி நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. வழி நடத்த வல்லவிலே வழி நடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். எல்லாவற்றுக்கும் இல்லாத போலாத காலம் ஐயா காட்டோ புஷலோ வந்து ஆண்டவரே உங்களை பிள்ளைகளையும் ஒன்றையும் வந்து சேதத்தப்படுத்தாதபடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆண்டவரே வேல ஸ்தலங்கள் சௌரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழியில் நடத்தும் சூடு எல்லாவற்றையும் வேலி அடைத்து ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வாருங்க. காக்க வல்லவர் காக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். துதி சோத்திரத்தோடு எல்லாவற்றையும் நன்றியோடு உங்களத்தில் ஒப்படைங்கோது சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் உங்களது துதி ஸ்தோத்திரத்தோடு ஒப்படைக்கிறோம் ஐயா. எல்லாம் உங்கள்ட தூபமாக வந்தடைந்ததுக்காக எங்கட விண்ணப்பங்களை கேட்டங்களுக்கு பதில் தந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்கிறதேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னும் இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கு என்னும் உங்களுக்கு இந்த என்னென்ன செய்ய வேணும் என்று மனதில் வாங்க இருக்கிறதோ ராஜா அப்பா அந்த வாங்கிகளை மேட்ட நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி உங்களை நாம மகமப்படுத்தக்கதாகவும் உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட ரக்கத்தை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வரதல்லவரே எல்லாவற்றுக்கும் கர்ணகத்தில் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா உங்களை நாங்கள் முழு முழு இதயத்தோடும் உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களையே உயர்த்தி நாங்கள் உங்களுக்குள் கலிகூர்ந்து வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவரே சிங்கத்தில் போயிட்டிருக்கிறவரே வழிநடத்த முடியும் வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக இந்த வைத்தியர்களிடம் வைத்தியருக்காக உங்களண்டல் வருவோம். ஆண்டவரே 42 வயது நிறைந்தனவப்பா ஆண்டவரே ஒரு வைத்திய படித்து பட்டம் பெற்று வந்து இப்பொழுது இந்த நேரத்தில் அவளவினத்தினால் கோமா ஸ்டேஜுக்கு வந்து விட்டா என்று கேள்விப்படுவோம். அப்பா உங்களுக்கு தான் தெரியும் என்ன நல்லது அவருக்கு என்று அப்பா கூட காயப்பட்ட கிடத்து நான் தொடங்கும் ராஜா தொடங்கும் மகளை நீங்க எழுப்பின தேவன் அல்லவா எத்தனை செய்த தேவன் அப்பா அந்த மகளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய உங்களால் செய்ய முடியும் முடியும் ராஜா முடியும். அந்த கோமா ஸ்டேஜில் இருந்து அவரை எழுப்ப உங்களால் முடியும் அப்பா. நாங்கள் எதிர்பார்த்து உங்களால் முடியும் கூட நாம மர்மப்படுத்தக்கதாக செய்ய உங்களால் முடியும் என்ற விசுவாசத்தோடு அந்த சோதனைக்காக உங்களை தாழ்த்தி விடுகிறோம். வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் ராஜா. எந்த நாமத்தை நாங்கள் முன்னுக்கு வைக்கவில்லை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் உங்களால் செய்ய முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். உங்களை நேசித்து உங்களுக்கு அந்தங்களை அறிவித்து வாழ்ந்த வீரர்களுக்காக டைனிகளுக்காக உங்களை வருகிறோம். தேவனே அவற்றை பிளவினத்தில் இருந்து தூக்கி எடுத்து அந்த ஆண்டவரே அந்த சிகிச்சை செய்யத்தக்கதாக நீங்க செய்வீங்க அந்த டியூமரை அகற்றத்தக்கதாக நீங்க செய்த தேவனே உங்களை துதிக்கிறோம். இப்பொழுது அதுக்கு ஒரு வருத்தம் தான் அதுக்கு காரணமாயிருக்கிறது என்று ஆண்டவரே டாக்டர்ஸ் தீர்மானித்து அவருக்கு அவர்களுக்கு சிகிச்சை சனிபுரக்கு சிகிச்சை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஐயா. உங்களுக்கு எத்தனை செய்த சேவை செய்த பிள்ளை வாணியின் அவருமாக கைகோத்த வண்ணம் சபையில் எத்தனை ஆசீர்வாதமாக இருந்து ஓடி ஓடி உங்களை அன்பை வெளிப்படுத்தினவர்கள் ஆண்டவர் இப்பொழுது எப்படி ஒரு பாரசூரமான பலவீனத்துக்குள் அடிமையாய் போயிருக்கிறாரப்பா. எங்க ஏன் இது நடந்தது என்னத்துக்கு நடந்தது என்று எங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் உங்களோட நாமம் மர்மப்படத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் அவற்றை வாழ்க்கை செய்ய முடியும் செய்ய வல்லவர் இது. அந்த டாக்டர்ஸும் அந்த பிள்ளைகள் மரபக்கள் பேரப்பள்ள எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஒருத்தர் மகன்னார் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களும் இன்னும் உங்களுக்குள் காலு நின்று சாட்சியாக குடும்பமாக உங்களை பார்த்து நின்று உங்களை வேண்டி செய்தியை பெறத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சந்ததி சந்ததியாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக என்ன மாறாறு என்னும் தொட்டு உமர்வப்படுத்த முடியுமோ உமர்வப்படுத்த உங்களால் முடியும் ஐயா, முடியும் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவினே அன்பவரே என்னும் இப்படி பலவீனமாயிருக்கும் சோயனமாயிருக்கும் பெறுதலுக்காக உங்களை வருகிறோம். உங்களை நேசித்து ஆண்டியரே நம்பி வாழ்ந்த அந்த லிடியா அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அன்பந்தவனே அப்பா பிரபஞ்சத்தில் இருந்துதானே தெரிந்தெடுத்து உங்களை மகளாக சூட்டி கணவனும் மகனுமாக மகனவியுமாக கைகோர்த்த வண்ணம் உங்களை அரைஞ்சிட்டு உங்களை மகமப்படுத்தி வாழ்ந்தவர்கள் ஐயா. இப்போது பலவீனமாய் அவர் இருக்கிற கணவனும் ஆண்டவரே பலவீனத்தினால் தயக்கப்பட்டு வைத்திய சாலையில் இருக்கிறார். ஆண்டவரே கரத்தை நிறுத்தோ ராஜா பரம வைத்தியனே பரிகாரியான தேவனே அப்பா, சொடுங்கோ தொட்டு அவர்களுக்கும் வேண்டிய சொத்தை கொடுத்து அவரும் அந்த வீடு சேர்ந்து ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் உங்களை ஆராதித்து மகமப்படுத்தத்தக்கதாக அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும்.

tu dicono ma io so te dico e non so dire che mi sento so dire che come vuole del vero fondo già lo vuole detto ma non è che ho detto sono pure tingali polvo ma na ti rendo meno per avere anche lì ricordo doctor se lì ricordo il padre non è che per avere i tempi per gli anni un அன்பு தேவனே பிள்ளைகள் மத்திய மேல்மக்கள் மத்தியில் பிற பிள்ளைகள் மத்தியில் சாட்சியாக வாழ வந்த தாய்க்கு நீங்க தொட்டத்தை கொடுத்து தூக்கி எடுங்க ராஜா தூக்கி எடுங்க தூக்கி எடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா பெரும வைத்தியனே பரிகாரியான தேவனே அப்பா உங்களோட கட்டளைகளை கற்க வேலை எங்கு படிப்பொழுது இஷ்டவேலருக்கு வரப்பண்ண ஒரு வியாதியம் வரப்பண்ணே நன்றி வாக்கு தந்தது உங்களை கட்டளை சபையில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை வைத்து ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே இந்த வியாதிகளில் இருந்தவர்களை உங்களால் விடுவிக்க முடியும் காப்பாற்ற முடியும் என் சாட்சியான ஒரு தாயாக சாட்சியான ஒரு சகோதரியாக சாட்சியான ஒரு கிராண்ட் மதராக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த தேசத்தில் வந்து உங்களுக்கு என்று எத்தனை காரியத்தை செய்த உங்களோட பிள்ளைகள் அன்பின் தேவனே வாத்திமாராக இருந்து எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்னென்ன விதமாக எல்லாம் நீங்க கொடுத்த ஞானம் அறிவை பங்கிட வேணும் என்று சொல்லி பாடலுக்கூடாக நன்றி பெரியலுக்கூடாக படிப்பு கூடாக ஆங்கிலம் படிப்பது கூடாக ஆடு படிப்பிப்பது கூடாக பணி உதவி செய்து பிடிப்பாவித்த ஆத்மாக்கள் ஐயா ஆண்டு வரையும் உங்களோட கருத்து ஒப்படைக்கிறோம் எங்களுடைய அக்காக்காக வருகிறோம் ஆண்டவரே இந்த தேசத்தில் வந்து ஒரு வாத்தியாராக தொடங்கின அந்த குயின் விக்டோரியா அந்த பாடசாலையில் படிப்பிக்க தொடங்கின ஐயா அதே போல அந்த மணியக்காக்காக வருகிறோம் ஆண்டவரே அவங்க 25 வருஷ காலமாக அவங்களை பாடி துவித்து கரல் சர்வீஸ் நடத்தினாலும் எப்படி நடக்க முடியாமல் வீழ்ச்சியர்கள் இருக்கிறார் ஆனா அதே போல அந்த கர்ணாக்கா அந்த சகோதரிக்காக வருகிறோம் எத்தனை பேருக்கு ஆங்கிலத்தை படிப்பிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே நேரங்களை பிரித்து அங்கிருந்த வருங்கால சந்ததிக்கு எத்தனை விதமான வழிகளை துறந்து படிப்பிட்டவர்கள் ஐயா இப்பொழுது எல்லாரும் வீழ்ச்சியர்ல இருக்கிறார் எங்களுக்கு தெரிந்த எங்களை சொந்தமும் பந்தமும் ஆனா உங்களோட பிள்ளைகள் ஐயா அது மட்டுமல்ல உங்களை ஆண்டவரை நேசித்து உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்று தங்களோட வாழ்க்கையை தங்க ஆண்டவரை உங்களுக்கு ஒப்படைத்து ஆண்டவரே மிஷனரிகளாக வேலை செய்து இன்றைக்கு நடக்க முடியாமல் வீழ்ச்சியர்கள் இருக்கும் தாய்மாருக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஆண்டவரே 100 வயதுல கூடிய ஒரு இருக்கிறார் ஆண்டவரே இவர்களை மறதியின் ஆவியோ எதுவும் வந்தான மாதபடி ஆண்டவரே காத்துக்கோ இவர்களை பராமரிப்பதற்கு இவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு வசதியான இடத்தை தேசத்தில் ஆண்டவரே நர்சிங் ஹோமோ இண்டிபெண்டன்ட் ஹோமோ இப்படிப்பான இடங்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுவோம் பிள்ளைகளாலும் சகோதரங்களாலும் இவர்களை பார்க்க முடியாது ஒவ்வொரு சீனியர்ஸ் ஹோமில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் இந்த சீனியர்ஸ் ஹோமிலேயே ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் ஆண்டவரே விதவைகள் தான் ஐயா கூட விதவைகளை நேசிக்கிற தேவன் விதவைகளாக எங்களை நீங்க நேசிங்கராஜா விதவைகளின் தேவன் நீங்கள் விதவைகள் ஒவ்வொருவரையும் கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே ஒருவருக்கும் பாரம் இல்லை நீங்க தான் அவர்களை துவந்து தூக்கவர்கள் ஐயா நீங்க தான் அவர்களிடம் சுமதாங்கி என்னும் பிளவின பட்டு படக்கையில் இருந்து சித்து வந்து தள்ளப்படாதபடி ஒவ்வொருவரையும் தாங்கி இருக்கும் நாள் எல்லாம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் நடந்து திரிந்து உங்களை ஆராய்ந்து மர்மப்படுத்தத்தக்க ஆகணும் உங்களால் கிருபை செய்து வழிநடத்த முடியும் வழிநடத்த வல்லவரே வல்லடத்தி கொண்டு வாரவரே அற்புதம் செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் உலகம் ஐயா இப்பொழுதான் நேரங்களை கொல்ல கொண்டு போகிற தப்பினை பிள்ளைகளுக்கு சோதரங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஓடி வந்து பார்த்து இவருடைய தேவைகளை சந்தித்து அன்பாக இருந்து கதைத்து ஐக்கியத்தோடு ஒரு நேரம் சாப்பாட்டு சாப்பிட்டோம் அப்படி நேரம் கழிக்க முடியாமல் உலக நேரங்களை கொல்ல கொண்டு போகிறது ஐயா என்றாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் கைவிட மாட்டீங்க நீங்க தான் எல்லாம் நீங்க தான் சகோதரம் நீங்க தான்

0: பிதாப்பன் எல்லாமாயிருந்து அவளுடைய நேரங்களை கொள்ள கொண்டு நடத்த உங்களால் முடியும். அன்பின் தேவனே, இவர்கள் இருக்கின்ற இருப்பிடங்கள் ஒவ்வொன்றுக்காக விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் இப்படிப்பட்ட வசதியை, அமெரிக்கா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், இங்கிலாந்து தேசம், இப்படிப்பட்ட தேசங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட வசதியை நீங்க திறந்து கொடுத்து வாழ் நடத்துற கிருபைக்காக நன்றி. இலவச வைத்திய வசதி, பராமரிப்பு வசதி, வாழத்தக்க பென்ஷன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வாழ் நடத்துற கிருபைக்காக நன்றி. இதை அனுபவிக்க ஒவ்வொரு ஆத்மாவும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, உங்களை மகமப்படுத்துறவர்களாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் மத்தியில் சேவை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக, கடமை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். டாக்டர்ஸுக்கு, வைத்தியருக்கு, கொண்டிருக்கு பரம வைத்தியன் நீங்கள் ஐயா, பரிகாரியானவர் நீங்கள். இந்த டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்தை அறிவை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. நர்சஸுக்கு வேண்டிய ஞானம் அறிவை கொடுத்து வழிநடத்துங்க. என்ன வேலை செய்யும், இந்த கடமை செய்யும், எக்குவேஷன் உறவியோ, சிசியோ திறவியோ, கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு மத்திய ஞானத்தை கொடுத்த அவர்களும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரை உயிரோடு நாங்கள் விற்பகப்பேறு செய்கிறோம் என்று உங்களை உனப்போல் பிறன நேசி என்று உங்களோட பிள்ளைகளுக்கு உணர்த்தி உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளில் ஆண்டவரை விடுமலையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு புறப்படுங்கோ ஆண்டவரை விடு முறை நேரத்தை பெரியோசனமாக கழிக்கத்தக்கதாக, நேரம் போற நேரம் திரும்பி ஒரு நிமிஷமும் திரும்பி வராது என்ற எண்ணத்தோடு கழிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை நீங்க உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியாணம் பண்ண ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. பிரியாசதிகளை ஏற்படுத்துறது நீங்கள் ஐயா. பிரயாணம் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, என்ன நோக்கு வேலைக்கு போகும் பிள்ளைகளோ, ஆத்மாக்களோடு கடமை செய்ய போகும் ஆத்மாக்களோடு எல்லாவற்றுக்கும் எல்லாம் கூட அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாணம் பண்ணும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து ஓடும் வாகனமோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ, பிளேனோ, ஹெலிகாப்டரோ எதுவாக இருந்தாலும் அது அதை அதுகளும் பாதுகாத்து அதைகளையும் அதற்கு உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் திரும்பவும் ஐயா உங்களோட பிள்ளைகளை சுபத்திரமாக அவருடைய கூடாரங்களுக்கும் குடும்ப மத்தியிலும் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியை பொருட்படுத்து ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக இது சிறப்பாக உங்களோட நாமம் ஒன்றும் அமப்படத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளரத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்க. நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை விட்டுவருக்கு நாங்கள் நன்றி துதி மகிமை செலுத்தி உயிருள்ள உண்மையுள்ள வல்லமுள்ள நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரின் எல்லா ஜபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். சகோதரி மிஸ்ஸஸ் குலிந்தன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேலையில முடிவெட்டுக் கொண்டு மீதியான நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸில் ஏப்ரஹாம் அவர்கள் நினைவார்கள். அதுவரையும்
2: பாடலோடு. கண்கள் எவ்வளவு அழக

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய வார்த்தை சொல்வதை செய்யுங்கள். ஆரம்ப வசனமாக யோவான் 2:5 பார்ப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேதாகமத்தின்படி இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஊரில் நடந்த ஒரு திருமண விழாவில் நிகழ்ந்தது. அங்கு திராட்சரசம் தீர்ந்து போன போது மரியாள் வேலைக்காரர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்லுகிறது எதுவோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறினார். இயேசு பெரிய கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அது மனித கண்களுக்கு புரியாததாக தோன்றினாலும் அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் இயேசுவின் வார்த்தையின்படி செய்தவுடன் அந்த தண்ணீர் மிகச்சிறந்த திராட்சரசமாக மாறியது என்று யோவான் 2:1-11 சொல்கிறது. மற்றொரு சமயத்தில் இயேசு பேதுருவுடன் ஒரு மீனை பிடிக்கச் சொல்லி அதன் வாயில் கிடைக்கும் நாணயத்தை கொண்டு தங்களுடைய வரியை கட்டும்படி கூறினார். மத்தேயு 17:27. பேதுரு கீழ்ப்படிந்தார். இயேசு சொன்னபடியே எல்லாம் நடந்தது. தேவனுடைய வார்த்தை எப்போதும் செயல்படுகிறது. அவர் உங்களுக்கு ஒரு அறிவுரையோ கட்டளையோ கொடுக்கும் போது அதை கவனமாக கேட்டு உடனே கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி செயல்படும் போது அதிசயமான பலன்களை காண்பீர்கள். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை அது சொல்வதை நிச்சயமாக நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 5:5-6. அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தவும் நடத்தவும் உம்முடைய வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் எப்போதும் உம்முடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடக்க தீர்மானிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி செயல்படும் போது என் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதமான பலன்களையும் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி. இன்றைய நாள் முதல் இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும், அப்பா, உங்கள் வார்த்தையின்படி வழி நடத்தப்பட, அது எத்தனை சிறியதான காரியமாக இருந்தாலும் இயேசு ராஜாவே, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாகமானுக்கு நீங்கள் சொன்ன கட்டளை மிகவும் சிறியதாக இருந்த பொழுதிலும் அதன் மூலம் கிடைத்த அந்த சுகம் பெரிதாக இருந்தது ராஜா. அதுபோல நாங்கள் எத்தனை எளிதான காரியமாக இருந்தாலும் பெரிதான காரியமாக இருந்தாலும் ஆவியானவரின் துணையோடு நாங்கள் அதை செய்து முடிக்கும் பொழுது இயேசு ராஜாவே, நீங்கள் நிச்சயமாக எங்கள் எல்லா தேவைகளையும் தேவைக்கும் அதிகமாக ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக சந்திக்க நீங்கள் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் வார்த்தையின்படி, உங்கள் வார்த்தையின்படி நடப்பது மட்டுமே. அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது சகலதும் நன்மைக்கு ஏதுவாக எங்களுக்கு நடந்தேற நீங்கள் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ராஜா. அப்படி எங்களுக்கு நடக்க நான் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் புதிய கிருபையை தாங்க அப்பா, உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 9th of July 2026, and the topic for today is Do What God's Word Says. The opening scripture is taken from John 2:5. His mother saith unto the servants, Whatsoever he saith unto you, do it. Hallelujah. According to the Bible, Jesus' first miracle happened at a wedding in Cana. When they ran out of wine, Mary told the servants, "Whatever he says to you, do it." Jesus asked them to fill large pots with water. It didn't seem to make sense, but they obeyed. As soon as they followed his instruction, the water turned into the best wine. This is in John 2 verses 1 to 11. Another time, Jesus told Peter to catch fish and informed him to use a coin in its mouth to pay for their taxes. In Matthew 17 verse 27, Peter obeyed and it happened just as Jesus had said. Hallelujah! God's word always works. When he gives you an instruction, listen and do it quickly. As you act on his word, you will see wonderful results because the word will produce what it says. Glory to God. Let's look into another scripture from Luke 5 verses 5 to 6. And Simon answering said unto him, "Master, we have toiled all night and have taken nothing. Nevertheless, at thy word I will let down the net." And when they had this done, they enclosed a great multitude of fishes, and their net broke. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear loving Father, thank you for giving me your word to lead and guide me every day. I trust and act on it at all times. In Jesus' name, amen. Thank you, Lord Jesus. Thank you for this beautiful word that you have shared with us today, Lord. Everyone who are listening to this word, precious Lord Jesus, give us the grace to act on your word. Let us not be the hearers only, but let us act on your word. Let us obey. Father God, Lord Jesus, you have said, as we obey your word and act on it, we will see the results, Lord Jesus. You will answer our prayers more than we can think or imagine. Thank you, precious Lord Jesus, for giving us the grace from this day to obey everything that you say and do it quickly. Thank you, precious Lord Jesus. Bless everyone who are listening. Guide them, protect them, be with them everywhere they go. In Jesus' mighty name we pray. Amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி அபிரகாம் அவர்கள் இணைந்திருக்கார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க கத்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தை தீர்க்க தரிசன வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறு ஒழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பாஸ்டர் ஆண்டனி சில்லி அபிரகாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பேசலோ பாஸ்டர்.
1: நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமத்துறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் எப்படி அந்த இழைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறோம் என்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலும் கற்றுக்கொள்வோம், நிச்சயமாய் தேவனுடைய மகிமை விளங்கும், உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும், வீட்டிக்கப்பட்டிருப்போம். ஆமேன். வார்த்தைக்காக ஜபிப்போம். அன்பின் பிதாவே, இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாய், காட்டுகிறதாய், நாட்டுகிறதாய், விடுதலை ஆக்குறதா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்தில் திரும்பி வராது. ஆகவே இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தை செய்ய போகிற, உயிர்ப்பிக்கிற, அட்டுகிற, நாட்டுகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்திப்போம். ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் ஜோவான் 6 63 வசனம் இப்படியாக செல்லுகிறது. ஆவி வீட்டிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை வல்லமை என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். ஏனென்றால் எபேசியர் 6:10 வசனத்திலே இருந்து பார்த்தோம். அதாவது தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்றால், தேவனுடைய வல்லமையை எடுத்து கொள்ளுங்கள், தேவனுடைய வல்லமை மூலமாய் செயல்படுங்கள் என்பதாக அர்த்தம். அதிலே நாங்கள் பார்த்து வந்தோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்று சொல்லி. அதிலே இன்னொரு சர்வாயுத வர்க்கம் என்ன என்றால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள், உபயோகியுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம். ஆகவே தேவனுடைய சர்வாயுதம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பெரிதான ஆவிக்குரிய பட்டயம், தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் விசுவாசித்து பேசுகிறோமோ அந்த இடத்திலே அந்த வார்த்தை நீங்களாய் அல்ல, மாமிசமாய் அல்ல, ஆவியின் பட்டயமாய், தேவ வல்லமையாய் செயல்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜபிக்கிறார்கள், ஆனால் இது தேவனுடைய வல்லமை. நான் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வல்லமை, நான் பேசுகிற வார்த்தை தேவனாக இருக்கிறது. ஆவியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமேன். ஆகவே நாங்கள் பேசுகிற வார்த்தை, விடுதலைக்காக நாங்கள் பேசுகிற வார்த்தை, மற்றவர்களை எழும்ப பண்ணும்படிக்கு நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. எது தேவனுடைய வார்த்தை, எது சத்துனுடைய வார்த்தை? யாரையாவது அழிப்பதற்காக, வேதனைப்படுத்துவதற்காக, துன்பப்படுத்துவதற்காக, அவர்களுடைய சமாதான சந்தோஷங்களை அழிப்பதற்காக, சுட்டி காட்டுவதற்காக என்றால் குற்றப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. பிசாசானவன் இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவனாயிருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கட்டுகிறது, நாட்டுகிறது, உருவாக்குறது, ஆமென், சுத்திகரிக்கிறது. ஆகவே எது தேவனுடைய வார்த்தை, எது பிசாசனுடைய வார்த்தை என்றால், ஒருவனை அழிக்கும்படிக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் பிசாசனுடைய வார்த்தைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆமேன், அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. ஆமேன். ஆனால் தான் நாங்கள் பார்த்தோம் யோவான் 6:23 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. தேவ ஆவியானவர் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். தேவ வசனம் ஆவியாக இருக்கிறது, அது எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நாங்கள் மாமிசத்திலே அன்புலங்கள் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து நாங்கள் பேசுவோமானால் அது ஒன்றுக்கும் உதவாது. மாமிச சிந்தை, மாமிச பேச்சு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற, கவனியுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். கவனியுங்கள், அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியாயிருக்கிறது என்றால் மாமிச வல்லமையை பார்க்கிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ள தேவ வல்லமையாய் இருக்கிறது. அது ஜீவனை கொண்டு வருகிறது. மரித்தவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தையாய், தேவ வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். இருக்கும் அல்ல, இருக்கிறது. அப்ப தேவ வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நான் இது தேவனுடையது என்று சொல்லி நான் பேசினான், தேவனே பேசுகிறார் என்பதாக நான் விசுவாசித்து பேசினால் அது தேவ வல்லமையாக என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமென். மத்தேயு 4:4 இப்படியாக சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனியுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை விடுவிக்கிறது, என்னை கட்டுகிறது, நாட்டுகிறது, ஆசீர்வதிக்கிறது. ஆமென். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. கவனிங்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறோ ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான். ஆமென். மரிப்பான் அல்ல, சுகவீனமாய் இருப்பான் அல்ல, வேதனையோடு இருப்பான் அல்ல, துன்பத்தோடு இருப்பான் அல்ல, பிழைப்பான், வாழ்ந்திருப்பான், விடுதலை ஆக்கப்பட்டிருப்பான், சுகமாக்கப்பட்டிருப்பான், வெளநடைந்திருப்பான். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் என்று சொன்னால் தேவன் நம்மை நோக்கி, உனக்கு இது நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, நான் செய்ய மாட்டேன், நீ அழிந்து போவாய், உனக்கு சுகயினம் வரும், உனக்கு இதையெல்லாம் நான் தான், இப்படியாக பேசுகிறவர் அல்ல. இவைகள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவத்துக்கான சம்பளம் என்ன செய்யப்படவில்லை, முழுமையாக செலுத்தப்படவில்லை. மாத்திரமல்ல, அவர்களுடைய அவவிசுவாசங்கள் அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் இப்பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா வார்த்தையும் எங்களை உயிர்ப்பிக்கிறதாய், எங்களை கட்டுகிறதாய், எங்களை நாட்டுகிறதாய், எங்களை சுத்தமாக்குறதாய் இருக்கிறது. ஆமென். கவனியுங்கள், யோவான் 15:3-8 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுவித்தேன், நான் உனக்கு பரிசுத்தமாயிருக்கிறேன், நான் உன்னுடைய நீதியாயிருக்கிறேன், நான் உன்னுடைய ஞானமாயிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சத்துருடைய கிரிகைகள், நீ படிக்க மாட்டாய், உன்னால் செய்ய முடியாது, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் சுவையினம் அடைய முடியாது என்று இருக்கிற தவறான சத்துருவனுடைய எண்ணங்கள் நிர்மூலமாக்கப்படும். அதிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுடைய வாழ்க்கையிலே பேசினதினாலே, அல்லது என்னுடைய வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு கொடுத்ததினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி, அவருடைய உபதேசத்தின்படி நாங்கள் சுத்தமாயிருக்கிறோம், இருப்போம் அல்ல. என்னுடைய வார்த்தையினால், நம்முடைய கிரிகையினால் அல்ல. இன்றைக்கு நாங்கள் கிரிகை செய்ய போகிறபடினா, எப்படியாவது என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கிரிகை செய்கிற போகிறபடினால் நாங்கள் விசுவாசத்தை அவமாக்குறோம், தேவன் செய்து முடித்ததை அவமாக்குறோம். இது கிரியை செய்கிறது அல்ல, விசுவாசித்து நடப்பது. ஆமென். விசுவாசித்து கிரியை செய்வது, விசுவாசிக்காமல் கிரியை செய்வதும் உண்டு. அல்லது என்னை விசுவாசித்து கிரியை செய்வது, அல்லது தேவனை விசுவாசித்து கிரியை செய்வது. என்னை விசுவாசித்து கிரியை செய்தால் ஃபெயில் ஆவேன், ஆனால் தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து நான் கிரியை செய்தால் நிச்சயமாய் வெற்றியை பெற்றுக் கொள்வேன். ஆமேன். நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் உபவாசம் இருந்ததினால் சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாய் ஜபித்ததினால் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்றால் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டால் நாங்கள் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவர் எங்களில் நிலைத்திருக்கிறார். கொடியானது திராட்சை தடையில் நிலைத்திராவிட்டால் அது தானாக தனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், அவரை நம்பாவிட்டால், அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படாவிட்டால் தனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நாங்கள் சுயமாய் கிரியை செய்யக்கூடாது. ஒரு சபை கட்டுவதா இருந்தாலும், ஒரு ஊழியம் செய்வதா இருந்தாலும், ஒரு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற காரியமா இருந்தோம், இதுவா இருந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நான் செயல்பட வேண்டும். நாலு விசுவாசிகள் இருக்கிறார்கள் இவரிடத்திலே, இவரிடத்திலே கொஞ்சம் காணிக்க தசமாத்தை வாங்கி எப்படியாவது ஒரு சபையை கட்டுவோம் என்று நினைத்தால் அது மாமிசம். ஆனால் மாறாக இயேசு சகலத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் செயல்படுவேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக நான் அரைக்கதவை சாத்தி நான் தேவனிடத்திலே கேட்பேன், அவர் எனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஆமேன் என்று சொல்லி நாங்கள் செயல்படுவோமானால் அவரை நம்பி செயல்படுகிறோம். ஆகவே நாங்கள் விற்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் விருத்தி அடைய மாட்டோம். என்னத்திலே? முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. மாமிசத்திலே விருத்தி அடைவது விருத்தி அல்ல. இப்ப நீங்கள் பார்த்தீர்களானால் அநேக கோயில்கள், எல்லா இடமும் கோயில் கட்டுகிறார்கள். இங்க ஜாழ்பா, இங்க லண்டன்ல ஈஸ்டாமின் இடத்துல சந்திக்கு சந்தி, மூளைக்கு மூளை கோயில் அப்படியெல்லாம் கட்டு, அது மாமிசத்தில் கட்டுவது. புட்டபத்தி இந்தியாவிலே கட்டியிருக்கிறார்கள், மாமிசத்திலே கட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் விருத்தி அடையாமல் இல்லை, ஆனால் சரியான வழியிலே விருத்தி அடையவில்லை. தேவனுக்குரிய காரியங்களிலே நாங்கள் விருத்தி அடையவில்லை. கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்வது தேவனுக்குரிய கனியை குறித்து பேசுகிறார், மாமிச கனியை குறித்து பேசவில்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். கவனிங்கள், தேவன் எப்படி எங்களை நிலைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் எங்களை நிலைத்திருக்கிறார். அவர் செடியாக இருக்கிறார், அந்த செடியை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த செடியோடு நான் இணைக்கப்பட்டிருப்பேனானால் அந்த செடியிலிருந்து வர வேண்டிய சகல ஆசீர்வாதமும் ஜீவனும் பலனும் கனியும் எனக்கு கிடைக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காய் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன். ஆமேன். அப்ப இவைகள் தேவனுடைய கரத்திலே இல்லை, தேவன் எங்களுடைய கரத்திலே தான் இவைகள் இருக்கிறது என்பதை பல வாட்டி பல விதமா இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் பணி கொடுக்க மாட்டீர்கள், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் அவன் மிகுந்த கனிகளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நான் எப்படி மிகுந்த கனிகளை தேவனை கேட்ட கனிகளை கொடுக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு செயல்படுவேனானா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ இலவசமாய் பெற்று கொண்டாய், இலவசமாய் கொடு என்று சொல்லும் பொழுது நான் அதை நம்பி செயல்பட்டால் நிச்சயமாய் தேவன் எனக்கு தேவையானதை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நான் அதிகமாகவே பெற்றுக் கொள்வேன். ஆமென். கவனியுங்கள், ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்டு எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன வருத்தங்களில் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மறித்து போகிறார்கள். பல வியாதிகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது, பல பிரச்சனைகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. சமீபத்திலே நான் கேள்விப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்றால் நீ ஞானஸ்தானம் எடுத்தபடியினால் பிசாசு உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை கலைப்பான், உன்னை வேதனைப்படுத்துவான், துன்பப்படுத்துவான், உனக்கு பிரச்சனையில கொண்டு வருவான் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதை அவர் விசுவாசித்தபடினால் ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த நாளே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படியாக தவறாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் பிசாசு என்னை தேடி வரும், பிசாசு என்னை அடிக்கும், என்னை கொல்லும் என்பதாக நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு கதவை திறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்தால் நீ கனி கொடுக்கிறவனா இருப்பாய், எந்த ஒரு சாவும் உனக்கு மரணமும் உனக்கு வர முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்ப ஜெபத்தை குறித்து தேவன் இங்கு பேசுகிறார், கவனிங்க. அப்ப அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வார்த்தையை நம்பி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் அதை நம்பி ஜனங்களிடத்திலே கேட்பதல்ல, தேவனிடத்திலே கேட்பது, தேவனை நம்பி பேசுவது. ஒரு சுகையினம் இருக்கு என்று சொன்னால் தேவனுடைய தழும்புகளினாலே நீ இப்பொழுதே குணமாவாயாக என்று பேசுவது, அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி பேசுவது. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். என்னத்துக்காக நாங்கள் அதை கட்டளையிடுகிறோம், ஜபிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கட்டளை எடுக்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கவனிங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப தேவனுடைய சீஷர்கள் என்ன செய்வார்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். வேதனை, துன்பம், வறுமை, பற்றாக்குறை, மிகுந்த கனிகள் என்றால் இவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. வேதனை, துன்பம், கண்ணீர், கவலை, பற்றாக்குறை, அடிகள், உதைகள், இவைகள் எல்லாம் கனிகள் அல்ல. அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பார். அப்ப கவனியுங்கள், மிகுந்த கனி எப்படி கொடுப்பது, தேவ வசனத்தின் மூலம் நடப்புறப்படினால். தேவ வசனத்தை நாங்கள் விசுவாசித்து பேசுகிறபடினால் பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்குகிறோம். பிசாசு நமக்கு கிட்டே வர முடியாது. ஏனென்றால் தேவ வசனம் தேவ வல்லமையாக தேவனாக அது செயல்படுகிறது. தவிர ஜோசுவா 7:8 வசனம், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதி இருக்கிறவைகளும் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவு பகலும் ஜெபித்து கொண்டிரு என்று எழுதப்படவில்லை. கவனிங்க, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானம் மோ பவர்ஃபுல், மோ பவர்ஃபுல். தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்கிறார். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார், தியானி என்னுடைய வார்த்தையை நினைத்து கொண்டே இரு. ஆமென், அதையே நினைத்து கொள். அப்ப அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து அதையே நான் தியானிக்கும் பொழுது அது தேவ வல்லமையாக பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குற வல்லமையாக அது செயல்படுகிறது. பிசாசு தோல்வியை கொண்டு வர முடியாது. கவனியுங்கள், அப்படி நீ இரவும் பாலும் தியானிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று என்ன இருக்கிறது, தமிழில இருக்கிறது. ஆங்கிலத்துல யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க இருக்கிறது, தேவ வசனத்தை அதிகமாய் நான் தியானிக்கிறபடினால். தேவ வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறபடினால் நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அதிகமாய் விசுவாசிக்கிறபடினால் அதிகமாய் அவைகளையே நான் பேசுகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தைகளை பேசுகிறேன். அதனால் நான் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனாய் இருக்கிறேன், புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆமென். சங்கீதம் 7:2-3 உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கவனிங்கள், இரவு பகலாய் ஜெபிக்கிறவன் அல்ல. நீங்கள் இரவு பகலாய் சரியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் முதலாவது தேவ வார்த்தையை அதிகமாய் நீங்கள் தியானிக்க வேண்டும். எவ்வளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வல்லமையாக அதிகாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப கவனியுங்கள், எதுவுமே தடைப்படாது, தாமதிக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து தாமதம் இல்லை. இல்லை உயிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கலாம், இல்லை உதிர முடியாது என்றால் பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவ வசனத்தை தியானிக்கிறார்களோ அங்கே பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பிசாசு அங்கே கிரியை செய்ய முடியாது. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் பிசாசு தடை கொண்டு வரவே முடியாது. ஆமே. அப்ப சரியான வார்த்தைகளை எடுத்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தியானிக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை வைத்து தியானிக்க கூடாது. அதுதான் நாங்கள் விடுகிற பெரிய தவறு. இன்று நான் உனக்கு உபாகமம் 28:1 வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன்னுடைய கர்த்தராகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய வார்த்தையை உண்மையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவருடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி செயல்படும் பொழுது நாங்கள் மேன்மை உள்ள ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் சொல்லுகிறது அப்படியாகும். பிசாசை பார்த்து வெளியேறு, சுவயினத்தை பார்த்து வெளியேறு என்றால் அப்படியே ஆகும்.

கட்டளையிடப்படுகிறதாம். நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தையாகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆசீர்வாதத்திலே எந்த தடையும் இருக்காது. உன் கூடையும் மாற்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப வீட்டில் உள்ள பொருள்கள் கூட என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனியுங்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்றால் பிசாசு மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்ப அங்க சாபம் இல்லை, குறைவில்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்கள் இருக்கிற தேசத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது என்றால் அவரை நம்பி நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்தமாக நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் என்ன செய்திருக்கிறாராம்? அவர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்றால் ரெவரன் மரியாதை செலுத்துவார்கள். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதாம். ஏன்? அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சத்துருவின் திரிகளை நிர்மூலமாக்குறது, சாபங்களை இல்லாமல் பண்ணுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதையுமே தேவன் மாற்றவில்லை. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கள் ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் போடுப்பாய், நீயோ கடன் வாங்க. பாருங்க எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் எல்லாம் நம்மை வந்து மேற்கொண்டு விட்டன. ஆகவே அவரை விசுவாசித்தான். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று அவரை விசுவாசித்தால் இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளுகின்றன. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவர்களின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் என்றார். ஆமே. அப்ப கவனிங்கள், மேன்மையான மகிமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இதை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணியிருக்கும். ஆமே. அப்ப ஏற்கனவே இவைகள் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ஆகவே நிச்சயமாய் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமே. அப்ப இவற்றை நாங்கள் விசுவாசிப்போமானால்,

0: எப்படி நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், விசுவாசிப்பதனால் மாத்திரமே. நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்ப பேசுகிற முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிறது. நாம் கிரியை செய்து பெற்றுக் கொள்வதில்லை, அவரை விசுவாசித்து, அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து. ஆமென். அதை நாங்கள் அறிக்கை பண்ணுவோமானால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மூலமாய் அவர்கள் புறப்பட்டு வந்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுதினமும் நேசித்து அனுதினமும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் எங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. நீ செய்து முடித்த யாவற்றை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேச முடியும். நாங்கள் பேசும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளுகின்றன. இவைகள் எல்லாம் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவற்றை விசுவாசித்து பேசத்தக்கதாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. வேதத்தின் மீது பெரிதான வாஞ்சல், இது தேவனுடைய வார்த்தை, இது பொக்கிஷம், இது வந்து உயில், இது வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரமாயிருக்கிறது. தேவன் செய்து முடித்த யாவும் இவற்றுக்குள் இருக்கிறது. எனக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து அவற்றை தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை படிப்பதன் மூலமா அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லி விசுவாசிப்பார்களாக. வசனத்திலே இன்னும் அதிகமாய் உண்டு கட்டப்படுவார்களாக, நாட்டப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, எல்லா ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே போய்க்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தடி ஆசீர்வதிக்கும் கருந்தானே உடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ரஞ்சன் சில்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தடி வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவரப்பில் செல்லுகின்ற பொழுதும் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற நேரத்திலும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கோரி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள்
2: இணைந்திருக்கிறோம்
1: வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிக்கரத்திலே போய்ப்போம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரங்களில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மல ஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உமை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியேயா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பீராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில், அவன் அரசாண்ட 13 வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய
சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11 வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5 மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2 தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும், இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு. மத்தேயு 12 அதிகாரம். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம் என கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்
என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபோலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே திருவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை
தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும்.

0: நேயர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை சகல மறைவான கண்ணிகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக்கி தப்புவித்து காத்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்தும் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதிகள் இவைகளில் கட்டப்பட்டும் கட்டவிழ்ப்பார் யாருமில்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற கண்ணீர் வடிக்கின்ற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 Samuel 22:18 வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று வாசிக்கின்றோம். தாவீது கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியின் இடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றினார். இப்படியாக தாவீது கடந்து போன பாதைகளிலெல்லாம் கர்த்தர் அவனை விடுவித்தார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை போன்றோ, விழுங்க நினைக்கிற சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார், தப்புவிக்கின்றார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார். அடுத்ததாக நாம் 2 Samuel 22:20 விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று வாசிக்கின்றோம். ஈசாக்கை குறித்து பார்த்தோமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகைகளில் முயற்சிக்கின்றான். முயற்சிக்கின்ற இடங்களிலெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் பகையுமாக வருகின்றது. ஆனாலும் ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்து அவரின் வார்த்தையை பற்றி கொண்டு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகபோத்தை காண்பிக்கின்றார், கட்டளையிடுகின்றார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள். பகைகள் அமைதலானது. பலிகி பெருகி இருக்கும்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகளாக எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகள் தயவு கிடைக்க பண்ணி பலகி பெருகி இருக்கும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10 ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514 819 8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 26 அதிகாரம். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து, இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய், சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படை தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக, கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தமல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தந்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சத்தத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்திவிட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக, இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்தில். 1 சாமுவேல் 27 அதிகாரம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோட கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். அங்கேயிருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்துக்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது, யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். இன்ன இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு 1 புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடைய வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி, அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும். எரேமியா 3 அதிகாரம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்துக்கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அதன் நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே, தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விபசாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபசாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவளாக்கினாள். நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேரும் அறிந்து
1: ஸ்கைப் ஐடி மூலமாகவும்
0: உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாய் சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவாள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தவருடைய சேர்ந்து அவள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி, என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த இலச்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம். எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய மத்தேயு 14 அதிகாரம். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வதே நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அதன் நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆயினும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்.

கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும் சபை கூடி விடுதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்துல ஒருவனும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் நல்லவன் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ரெண்டு நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனும் நல்லவன் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுல ரோமர் நிறுவத்துல பவுல் சொல்லுகிறார், ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல

0: படுவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம வந்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிறவன் பாக்கியவான், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணுகிறவன், அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறவன், கர்த்துடைய வசனத்துக்கு பயப்படுகிறவன், கர்த்துடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் தான் பாக்கியவன். கரங்களை கட்டி கர்த்தரன் கொடுத்தோமா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலை பிரசங்கத்துல மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், 7 வசனம். மத்தேயு 5:7, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் செஞ்சா இரக்கத்துக்கேத்த பலன் நமக்கு கிடைக்கும். கவனிக்கிறீங்களா, இரக்கம் ஒரு ஏழைக்கோ, ஒரு பணக்காரனுக்கோ, ஒரு வியாதி உள்ளவனுக்கோ, ஒரு தரித்திரனுக்கோ, ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கோ, ஒரு இயலாதவனுக்கோ, ஒரு இல்லாதவனுக்கோ, ஒரு வியாதி உள்ளவனுக்கோ, ஒரு விதவைக்கோ, ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்கோ நாம் இரக்கம் செய்தால் இரக்கம் நமக்கு கிடைக்கும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணமாக இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இரக்கம் என்றால் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். இரக்கம் என்று சொன்னால் என்ன, ஒண்ணு ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் எடுத்துக்கிறோம், ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் இருக்கிறான், சரியா. அப்ப இந்த ஒரு பணக்காரன் கார்ல போறான், ஒரு ஏழை வந்து ஒரு டூ வீலர்ல போறான். ஒரு டிராபிக் பிராபலத்துக்குள்ள அந்த ஏழை போய் என்ன பண்ணிடுறான், முட்டிடுறான். என்னது முட்டிடுறான். அப்ப இந்த டூ வீலர் லைட்டும் உடஞ்சு போகுது, பணக்காரனுடைய கார் லைட்டும் உடஞ்சு போகுது. ரெண்டு வாரம் ஓரம் கட்டுறாங்க. ஓரம் கட்டுனா இப்ப இந்த ஏழை சொல்றான், டூ வீலர்காரன் சொல்றான், ஐயா நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்றான். அப்ப பணக்காரன் சொல்றான், அதெல்லாம் கிடையாது, நீ தெரிஞ்சு அடிச்சியோ தெரியாம அடிச்சியோ என் லைட்டை நீ சரி பண்ணி கொடு, இல்லைன்னா உனைய போலீஸ்ல ஒப்பட வேண்டான். இதுக்கு பேர் என்னது, இரக்கம் கிடையாது. இரக்கம் கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்த, ரெண்டு பேருமே என்னது, ரெண்டு பேருமே பணக்காரனா இருக்கலாம், ரெண்டு பேருமே பணக்காரனா இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேருமே கார் வச்சிருக்கிறான், காருக்கு கார் முட்டிடுது, ரெண்டு காருமே நெளிஞ்சிருச்சு, ரெண்டு காரிலுமே லைட் உடஞ்சிருச்சு. கர்த்தருடைய கிருபையினால மனிதர்களுக்கு சேதம் இல்ல, காருக்கு தான் சேதம், ரெண்டு காருக்குமே சேதம். அப்ப ரெண்டு பேருமே வாதாட்டம் பண்றாங்க, இல்ல நீ தான் இடிச்ச, இல்ல நீ தான் இடிச்சிட்ட, இல்ல நீ ஏன் லைட்ட செய்யா வண்டியை சரி பண்ணி கொடுக்கணும், இல்ல என்ன போலீஸ்ல ஒப்படைக்கிறேன் அப்படின்ற, இதுவும் இரக்கம் கிடையாது. மூன்றாவது ஒரு கூட்டத்தை பாக்குறோம், அல்லது இருவருமே ஏழையாக இருக்கிறாங்க. என்னது, ரெண்டு பேருமே ஏழை, ஒன்னு ரெண்டு பேருமே டூ வீலர்ல வந்திருக்கலாம், டூ வீலருக்கு டூ வீலரு இடிச்சிருச்சு, ரெண்டு லைட்டுமே பேக்கில் இருக்கிற லைட்டு உடஞ்சிருச்சு, முன்னால பேக்கில் இருக்கவனுக்கு முன்னால இருக்கிற லைட் உடஞ்சிருச்சு, முன்னால போனவனுக்கு பின்னால லைட் உடஞ்சி வச்சு. இப்ப ரெண்டு பேருமே வாதாரம் பண்றாங்க, நீ தான் வந்து இடிச்ச, இல்லைங்க நான் சரியாத்தான் போனேன், நீங்க தான் திருப்பிட்டீங்க, தெரியாம வந்து மோதிருச்சு, இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் லைட்டை சரி பண்ணி கொடுத்தா தான் உன்னைய விடுவேன். அப்ப இது வந்து இரக்கம் கிடையாது, சரிங்களா. அப்ப ரெண்டாவது ஒண்ணு பார்ப்போம். இப்ப ரெண்டாவது வந்து ஒரு ஏழையும் ஒரு பணக்காரனும் போறாங்க, வண்டியில போறாங்க. இந்த ஏழை வந்து பணக்காரன் கார்ல மோதிட்டான்னு வைங்க, மோதிட்ட உடனே இவன் இந்த ஏழை சொல்றான், ரெண்டு பேருமே இறங்குறா ஓரம் கட்டுறான், ஏழை சொல்றான், ஐயா என்னை மன்னித்து கொள்ளுங்க, தெரியாம வந்து நான் மோதிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பணக்காரன் என்ன பண்றான், சரி தம்பி பரவாயில்ல, பார்த்தா பாவமா இருக்கு, ஏழையா இருக்கிற, இனிமேல் பார்த்து வண்டி ஓட்டு, கவனமா ஓட்டு அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு, என்ன வேலை செய்யற ஏதை செய்யற அப்படின்னு சொல்லி, உன்னை பார்த்தா பரிதாபமா தெரியுது அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் பக்கத்துல ஒரு வடையோ டீயோ வாங்கி கொடுத்து, அல்லது ஒரு சாப்பாடு ஒரு உணவு வாங்கி கொடுத்து, சரி பரவாயில்ல என் கார் லைட்டா நான் சரி பண்ணிக்கிறேன், உன் பாவ நீ போவா, லைட் உடஞ்சி வச்சு அந்த இதா அந்த லைட்டை போய் ஒர்க் ஷாப்ல போய் பக்கத்துல போய் சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா கொடுக்குறான். பாருங்க, முத மன்னிக்கிறான், ரெண்டாவது பார்த்து ஓட்டு பண்ண ஆலோசனை சொல்றான், மூணாவது அவனுக்கு பசிக்கு
1: தேநீர் வடை சாப்பாடு.

கொடுக்குறான். நாலாவது கொஞ்சம் பணமும் கொடுத்து உன் வண்டியை சரி பண்ணி கொடுக்கன்றான். ஆனால் பாதிக்கப்பட்டது யாரு? இந்த பணக்கார வண்டி தான். அவன் லைட்டு உடஞ்சிருக்கு, எல்லாம் நஷ்டமாயிருக்கு. ஆனாலும் என்ன செய்யறான்? அவன் இத்தனை காரியங்களை செய்யறான். இதுக்கு பேர் தான் இரக்கம் காண்பிப்பது. தரங்கா சட்டி கத்திரங்கள் பதிலுக்கு பதிலு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அட, உதைக்கு உதை செய்யறது கிறிஸ்தவ பிரமாணம் அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனும் சரி, விசுவாசிகளும் சரி, துப்பரவா நான் பார்த்த அளவுல சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் கூட ரட்சிக்கப்படவே கிடையாது. நான் பார்த்த அளவுல 25 வருஷமா பாக்குறேன், ஊழியக்காரன் ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்டவும் கிடையாது, விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டவும் கிடையாது. ஒரு சின்ன கோபத்தை தாங்க முடியாது, சின்ன கோபத்தை தாங்க முடியாது. நான் நிறைய காரியங்களை சொல்லலாம். இத நிமித்த நிறைய ஊழியக்காரர் என்னுடைய அனுபவத்துல மதுரையில இறந்திருக்காங்க கொஞ்ச வயசுல. காரணம்னா அவன் செய்த செய்கைகள் சரியில்லை, கிரியைகள் சரியில்லை. அப்ப ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார்னு இருக்கு. அல்லேலூயா. அப்போ இரக்கம் பாராட்டுதல் மேன்மை பாராட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இரக்கம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இந்த ரெண்டாவது பகுதி செஞ்சா மத்தைகள், அவன் பணக்காரனும் ஏழையும் அவன் பாருங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவன் ஆறுதரை பற்றி, அவன் பயப்படாதப்பா இனிமேல் தைரியமாரு, நல்லா வேலை செய்ய, நல்லா பார்த்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனுக்கு நஷ்டையிலையும் அவன் நஷ்டப்பட்டிருக்கான், ஆனா அவனுக்கும் ஒரு உதவி செஞ்சு போறான் பார்த்தீங்களா. இவன் தான் பாக்கியவான், இரக்கம் உள்ளவர்கள். சரி, அடுத்த ரெண்டாவது என்ன பார்ப்போம்? தேவனுடைய நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுவோம் யாக்கோப்புல, யாக்கோப்பு 2:13. யாக்கோப்பு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கவனிங்க, இப்போ ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு அந்நியனா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில திருடி இருக்கலாம், கண்ணம் விட்டுருக்கலாம், அநியாயம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், பொய் வேசியிருக்கலாம், விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், வேசித்தனம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு நாள் கடைசி கட்டத்துல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டா பழைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவான், உன்னைய பத்தி தெரியாதாக்கும், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவர்களே பேச உன்னைய பத்தி தெரியாத, 10 வருஷமா நீ திருந்த தெரியாதும், நீ பாவம் செஞ்சு தெரியாக்கும், நீ பொய் பேசுன தெரியாது, நீ பண்ண அநியாயம் அற்றொழி எல்லாம் தெரியாதாக்கும் அப்படின்னு மனிதன் சொல்லுவான். ஆனா இவன் ஒரு நாள் தேவன் சொல்றாரு, இரக்கம் செஞ்சவனுக்குரிய பலன் இரக்கம் மேன்மை பாராட்டுன்னு சொல்லப்பட்டு, சரிங்களா. இவன் ஆண்டவர் சொல்றாரு, அதிகமா கொடுத்தவன் இடத்துல அதிகமா கேட்பேன், கொஞ்சமா கொடுத்தவன் இடத்துல கொஞ்சமா கேட்பேன், ஆனா எப்படி நன்மை செஞ்சாலும் தீமை செய்தாலும் அணியஞ்சாலும் நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய சமூகத்துல இருக்கு. அவர் வருவார். மத்தேயு 25 செம்பரி ஆடுகளும் வெள்ளாடுகளும் தனித்தனியா பிரிச்சது போல ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் தனித்தனியா பிரிப்பாரு. கிறிஸ்தவர்களுக்குள்ள இது நடக்கும், ஊழியங்களுக்குள்ள இது நடக்கும். நல்ல ஊழியக்காரன் கெட்ட ஊழியக்காரனு அந்த நியாய தீர்ப்புல வேறு பிரிப்பாரு. வேறு பிரித்தால் அன்னைக்கு சொல்லுவாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தாகம் இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாம இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க, சிறையில இருந்த பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தேன் பார்க்க வந்தீங்க. அப்ப ஒரு கூட சொல்லுவான், ஆண்டவரே நாங்க எப்ப வந்து உமக்கு நியாயம் செய்யாம இருந்தோம், தண்ணி கொடுக்காம இருந்தோம், தாகம் இல்லாம இருக்கோம்னு சொல்லுவான். இல்ல நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த சிறியாருக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் சொல்வார். அல்லேலூயா. அப்ப அந்த மேன்மை பாராட்டும் இந்த தான இந்த பாவம் செஞ்சவன் செஞ்சவன் நன்மை செய்திருந்தால் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அங்க ஒரு விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும் போது பரவாயில்லவே, நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறான், ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறான், தான தர்மம் பண்ணியிருக்கிறான், கிறிஸ்துவ வசனத்துக்கு பயந்திருக்கிறான், கிறிஸ்துவ புண்பற்றி இருக்கிறான், கிறிஸ்துவ உண்மையா தொழுது கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்திருக்கிறான், கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறான், கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொண்டு நாலு ஏழைகளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறான், நாலு திருமணத்தை பண்ணி வந்திருக்கிறான், நாலு பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறான், ஒரு அநாத பிள்ளைகள் எடுத்து ஆதரிச்சிருக்கிறான், அதனால இவன் வந்து நல்ல காரியங்களை பண்ணியிருக்கிறான், அதனால இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும், அந்த தேவன் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த நல்ல தங்க மாளிகையில இவனுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் சொல்லி உள்ள அனுப்பிடுவாங்க. கரங்களை தட்டி கத்திரமா. அல்லேலூயா. அப்ப
நல்ல ஊழியக்காரன்னு சொல்லிட்டு என் சபையில 10,000 விசுவாசிகள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு சுயநலமா வாழ்ந்து ஆடம்பரமா வாழ்ந்து நல்ல கோட்டி சூட்டு போட்டு நாலு ஏழைகளுக்கு சாப்பாடு போடாம, நாலு கல்யாணம் பண்ணி வைக்காம, நாலு பிள்ளைகளை படிக்க வைக்காம, நாலு விதவைகளுக்கு உதவி செய்யாம, கிறிஸ்து நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி நீ எப்பேற்பட்ட பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் நீ நரகத்திலே தள்ளப்படுவது உறுதி அந்த நியாய தீர்ப்புல. அல்லேலூயா. இத நான் நேத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்ல. ஆண்டவரே, இந்த மலை பிரசங்கத்துல இப்படி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவன் சொன்னீங்களே, அப்ப எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி காரியத்துல நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் தசம பாகத்தை ஆண்டவர் பிரிச்சு வச்சிருக்காரு. தயவுசெய்து தசமாவும் கொடுங்க. புரியுதா? கொடுக்க மாட்டேன்றீங்க, கொடுங்க. என்ன 10/1 தசமாவங்க ஏன் பிரிச்சு வச்சாரு? 10/1 நீ பூரம் செய்யறானே, செய்ய மாட்டான். 10/1 செய்ய முடியல. 10/1 தசமவாது யாருக்குரியது? ஏழைகளுக்குரியது. வாசல்ல இருக்கிற ஏழைகளுக்கு கொடு, தரித்தருக்கு கொடு, அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவியன், ஏழை லேவியனுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான கிறிஸ்துவின் பிரமாணத்தை கைகொண்டு நடக்கும் போதுதான் நம்ம பாக்கியவன்களா இருக்கலாம். நம்ம செய்யற பாவத்தை கர்த்தர் பாக்குறதே கிடையாது. எனக்காவது நினைக்கவே மனம் திரும்புவான், ரட்சிக்கப்படும் கணக்குல வச்சிருப்பாரு. ஆனா நீ நன்மை செய்தால் அது மேன்மை பாராட்டுமா? அல்லேலூயா சொல்லுமா? நீ நன்மை செய்யணும், உனக்கு வர வருமானத்துல ஒரு வரும ஒரு பகுதிய ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும், தரித்தருக்கு கொடுக்கணும், ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஒரு விதவைக்கு கொடுக்கணும், ஒரு அவ பிள்ளைகளுக்கு ஒரு தாயாருக்கு கொடுக்கணும், ஒரு ஏழை விதவைக்கு கொடுக்கணும். அப்படி நன்மை செய்யும் போதுதான் அந்த இரக்கம் அங்கே மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் கடைசியாக, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் மேல? சிறுமைப்பட்டவர்கள் மேல. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை. சங்கீதம் 41, சங்கீதம் 41, சங்கீதம் 41 வேகமாடுத்து கொள்வோம். சங்கீதம் 41 பக்கம் 695, சங்கீதம் 41:1-3 வசனங்களை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுப்பீர் ஒப்பு கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தைகளோட பார்க்க வேணும். ஜெபம் பண்ணுவது கூட, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவது கூட, எவன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், எவன் படிக்க வழி இல்லாம இருக்கிறான், எவன் வீடு இல்லாம இருக்கிறான், எவன் வேலை இல்லாம இருக்கிறான், எவன் வியாதியில கஷ்டப்படுறான்னு சொல்லி அதை பார்த்து அதை விசாரிச்சு குறிப்படுத்தி அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீ என்ன இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிற, என்ன உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிற, அதெல்லாம் ஜெபத்துல நிறுத்து. உன்னை சுத்தியில் இருக்கிறவன் பாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரன பாரு, உன் தெருவில் ஏழை இருக்கானு பாரு, அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அவனுக்கு போய் இயேசு அறிமுகப்படுத்து, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு, அவன் பிள்ளை படிக்க முடியாது படிக்க வழிகாட்ட ஒரு புத்தகம் வாங்கி கொடு, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஒரு பொம்மை வாங்கி கொடு, ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடு. அல்லேலூயா. இப்படி அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். 58:58 எது உபவாசம்? வஸ்திரம் உள்ளவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது உபவாசம், பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுப்பது உபவாசம், விசாரிக்கிறது உபவாசம், நன்மை செய்யறது உபவாசம். நீ பட்டினி கிடந்து ஆண்டவரே நீ ஆசீர்வதியோ, பெரிய சபையை கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், பெரிய கார் வாங்கணும் ஜெபம் பண்றது உபவாசம் கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. இயேசுவின் பிரமாணத்தை நேசிக்கணும். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன். ஒரு ஒரு பசியா இருக்கவனை பார்த்துட்டா சிந்தைண்டா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. அப்படித்தான் சிறுமைப்பட்டவன்கள் சிந்தை உள்ளவன். ஒரு ஏழையை பார்த்தா இவ்வளவு பரிதாபமா இருக்கானே, இவரும் ஏழையா இருக்கானே, இப்படி நாலு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி நினைச்சு சாப்பிடாம பட்னியா கடந்து இரவெல்லாம் தூங்காம கிடக்கானே, அவன் தான் உண்மையான விசுவாசி, அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஆமென் சொல்வோம்.
அல்லேலூயா. அப்ப அப்படியாப்பட்ட சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் கர்த்தர் என்ன செய்யறாரா, அவன் வியாதி மேல் கடந்து அவனை தாங்குவாராம், வியாதி படுக்கையிலிருந்து அவனை எழுப்பி விடுவாராம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் வியாதியில கிடக்கான், வியாதியிலே செத்து போறான். ஏன் காரணம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இல்ல. பணம் இருக்கு, கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பெரிய சபை இருக்கு, பெரிய கார் இருக்கு, பெரிய கோட்டி சூட் இருக்கு, ஆனா ஏழைக்கு உதவி செய்யறதில்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தை மதிக்கிறதில்ல, வசனத்துக்கு கீழ்படுகிறதில்ல. இயேசு நல்லவர் சுவிசேஷ ஊழியம் செய்யறான், வேணு ஊழியம் செய்யறான், டிராக்சி ஊழியம் செய்யறான், உபவாச கூட்டம் நடத்துறான், ஆள் லீட் பிரேயர் நடத்துறான், எல்லாம் செய்யறான். ஏன் வியாதியில கிடக்கான், ஏன் பலவீனத்துல கிடக்கான், ஏன் அவன் குடும்பத்துல சாபம் வருது? காரணம் என்ன? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நேசிக்கவில்லை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை மதிக்கவில்லை, கிறிஸ்துவின் வசனத்துக்கு நடுங்கவில்லை, கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்படியவில்லை. எல்லா ஊழியமும் நடக்குது, நீ எந்த ஊழியம் செஞ்சு என்ன பலனு, என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது. நியாய திருப்பல உனக்கு மேன்மை கிடைக்காது, நியாய திருப்பல கூட உனக்கு மேன்மை கிடைக்காது. அல்லேலூயா. நீ நன்மை செஞ்சிருந்தா, நீ தான தர்மம் படிச்சிருந்தா, நீ ஏழைக்கு இறங்கி இருந்தா, உனக்கு நியாய திருப்பல உனக்கு மேன்மை கிடைக்கும், பரலோகத்துக்குள்ள போறதுக்கு உனக்கு வழி பிறக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மாதிரியாக நம்ம செய்யணும். ஆரம்ப நிலையை மறக்க கூடாது. ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலையை மறக்க கூடாது. சிறு உதவிகளுக்கு நன்றி சொல்லணும். உயர்வோ தாழ்வோ எந்த நிலையிலும் கர்த்தரின் வசனத்திற்கு மாறாக வாழக்கூடாது. நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் பிரமாணங்கள். இவ்விதமாய் செய்கிறவர்களே பாக்கியவான்கள். இவ்விதமாய் செய்யாதவர்களின் செபங்களோ உபவாசமோ ஊழியமோ ஒரு நாளும் செயம்பராது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யலாம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய சபை வச்சிருக்கலாம், பெரிய கார் வச்சிருக்கலாம், தேவனுடைய நியாயத்திருப்புல நீ தப்பவே முடியாது, தப்ப முடியாது. ஆமா, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மத்தேயு 5:7, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் செய்வார்கள். அல்லேலூயா. நஷ்டப்பட்டாலும் சரி, நான் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்றார் தாவீது. அல்லேலூயா. நஷ்டப்பட்டாலும் ஆணையிட்டதை நிறைவேற்றாமல் விட மாட்டேன் அப்படின்றார் தாவீது. அதை போலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆன காரியத்துல ஒருத்தன் முட்டிட்டான், பரவாயில்லப்பா மன்னிக்கிறான், அவனுக்கு தேநீர் வாங்கி கொடுக்கறான், சாப்பாடு வாங்கி கொடுக்கறான். அவன் அவனுக்கு இவன் பாதிக்கப்பட்டிருக்கான், ஆனா அவனுக்கு பணம் கொடுத்து போ, உன் வண்டியை சரி பண்ணிக்க, நல்லா இருன்னு சொல்லி அனுப்புறான். இதுதான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் செய்யணும், கிறிஸ்தவர்கள் இரக்கம் செய்யணும். அப்பத்தான் கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதான் என்னது மேன்மை பாராட்டும். வசனத்துக்கு பயப்படணும், வசனத்தை கேட்கணும், வசனத்துக்கு நடங்கணும். வெறும் அந்நிய பாசம் மட்டும் பேசிட்டு மணிக்கணக்கா அந்நிய பாசம் பேசுற, நான் பெரிய ஊழியக்காரன், அந்த மாதிரி உளர்ற ஊழியக்காரனுக்கெல்லாம் பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அந்நிய பாசம் பேசு, எங்க பேசணும், தனியா பேசு, உன் அறைக்குள்ள பேசு. அது தேவனுக்கும் உனக்கும் ரகசியம். பப்ளிக்ல அந்நிய பாசம் பேசாத, பைபிள் சொல்லுது அந்நிய பாசம் அதிகமா பேசு, ஆனா நீ தேவனோடு பேசு, பப்ளிக்ல பேசாத. ஆனா பப்ளிக்ல தான் பேசுறான் மாய் மூலம், எல்லாம் ஏமாத்து வேலை, நான் தன்னை பெரியவனா காமிக்கிறது. அந்த மாதிரியான வேலையெல்லாம், இந்த மாய் மலமான வேலையெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்தான் ஊழியம். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்வதான் ஊழியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பதான் ஊழியம். நீ வந்து நீ நற்செய்தி ஊழியம் செய்ய, ஆத்மாதயம் ஊழியம் செய்ய, பிரசங்கம் பண்ணு, என்ன செஞ்சாலும் நீ தான தர்மம் பண்ணாம, நன்மை செய்யாம, உதவி செய்யாம, ஏழைகளை நேசிக்காம, அரவணைக்காம, மன்னிக்காம இருந்தால் நியாயத்திருப்பிலே உனக்கு மேன்மை இருக்காது, இருக்காது, இருக்காது. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஏழையா இருக்கலாம், கஷ்டப்படலாம், பணக்காரனை பார்க்காத, அந்த ஊழியக்காரனை பார்க்காத, இந்த ஊழியக்காரன் அவன் நேத்து வந்தா முன்னேறிட்டான், அவன் நேத்து வந்தா முன்னேறிட்டான், பரலோகம் போக முடியாது. நீ இன்னைக்கு வந்திருக்கிற, நீ பரலோகம் போவ, எது அது பெஸ்டா இது பெஸ்டா யோசிக்கணும். புரியுதுங்களா? அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார்கள். இதெல்லாம் இயேசுவின் பிரமாணங்கள், இயேசுவின் பிரசங்கங்கள். அல்லேலூயா. முந்தி இருக்கவன், முன்னேற்றம் அடைந்தவனை பார்க்காத,
உனக்கு இயேசு என்ன கிருபை கொடுத்திருக்கிறார், என்ன வாழ்வு கொடுத்திருக்கிறார், என்ன ஞானம் கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தி நீ சமாதானமா இரு. பணக்காரனா இருப்பான், 50 வயசுல செத்து போறான், அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி விசுவாசியாகும். நீ ஏழையா இருக்கிற, கிறிஸ்துவின் பிரமாணங்களை மதித்து வாழும்போது நீ ஆரோக்கியமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற, 100 வயசு வரைக்கும் தீர்க்காயுஷா இருந்து இயேசுக்கு சாட்சியா இருக்கிற, எது வேணும் டிசைன் பண்ணு. எது தீர்க்காயுஷ் வேணுமா, பாதி நாளையில சாகிறது வேணுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது வேணும், தீமை வேணுமா, நன்மை வேணுமா, தீர்க்காயுஷ் வேணுமா, டிசைன் பண்ணு. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசி. ஆண்டவரே, உடைய வேதத்தின் வெளிச்சத்தை எனக்கு காட்டுங்க. பாருங்க, இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தை அல்லது 7வது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவனுக்கு. ஒருத்தன் கூட இது வரைக்கும் இந்த வசனத்தை எனக்கு பிரசங்கம் சொல்லி கொடுத்தது கிடையாது, ஒருத்தன் கூட எனக்கு போதிச்சது கிடையாது. நேற்று நான் படிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வசனத்தை படி பேசுன்னு சொல்லி. ஆண்டவரே, இது சாதாரண வசனம் தானே, பாருங்க, அரை மணி நேரம் போதிக்க, ஒரே வசனத்தை வச்சு அரை மணி நேரம் போதிக்கக்கூடிய கிருபை இது யாரு கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன், இந்த பிரசங்கத்துக்காக நான் 1 நிமிஷம் கூட ஜெபம் கூட பண்ணலங்க. நைட்டெல்லாம் உட்கார்ந்துருந்தேன், நல்லா தூங்குனேன். நேத்து மதியம் தான் இந்த வசனத்தை கர்த்தர் பேசினாரு. நான் ஆண்டவர், இந்த வசனத்தை நான் போதிக்க போறேன், நீ தான் நடத்தணும், நீ தான் வழி நடத்தணும், ஆராதனை ஆசீர்வதிக்கணும், அபிஷேகம். 1 நிமிஷம் கூட இன்னைக்கு வரை காலை வரைக்கும் ஜெபமா பண்ணல, நல்லா தூங்கிட்டேன் நைட்டு. எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ற மாத்தீங்களா? தேவன் நடத்துவார், நல்லவனை தேவன் நடத்துவார், இரக்கம் உள்ளவனை தேவன் நடத்துவார், உண்மை உள்ளவனை தேவன் நடத்துவார், கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவனை தேவன் நடத்துவார், கிறிஸ்துவின் புறமணங்களை நேசிக்கிறவனை தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நல்ல தூக்கத்தை கொடுப்பார், நல்ல உணவை கொடுப்பார், நல்ல பிரயாணத்தை கொடுப்பார், நல்ல பாதுகாப்பை கொடுப்பார். யாருக்கு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க தப்பு செஞ்சாலுமே உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். யாருக்கு? இரக்கம் உள்ளவர்களுக்கு. அந்த கார்காரன் போய் மோதி கூட, அவனுக்கு என்னது, மோதிட்டான், அடுத்த லைட்டை உடச்சிட்டான், நீ போலீஸு போனோம், தண்டனை போனோம், ஆனா இரக்கம் கிடைக்குது. ஏன்? அவன் இரக்கம் உள்ளவனா இருந்து, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, தேநீர் கிடைக்குது, பணம் கிடைக்குது, ஆலோசனை கிடைக்குது. இதுதான் இரக்கம். மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. கிறிஸ்து உங்களை முன்னேற பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, குடும்பங்களை நேசிக்க, ஒருவருக்கு ஒருவர் கடித்து பச்சிக்காதீங்க. உங்க ஜெபம் கேட்காது, அப்படியெல்லாம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாதீங்க, உபவாசம் இருக்காதீங்க, தயவு செய்து என்ன செய்யாதீங்க, காணிக்க கூட உண்டியல போடாதீங்க. நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரத்துல பகை இருந்தா முதல் போய் உன் காணிக்க போடாத. ஏசு சொல்றாரு, உன் காணிக்க போடாத, நீ எந்திரிச்சு போய் ஒப்புரவாயிட்டு வந்து பிறகு காணிக்க போடுறாரு. தயவு செய்து இந்த ஆலயத்துல காணிக்க எல்லாம் போடாதீங்க. பகையா இருந்தா காணிக்க போடாதீங்க, பகையா இருந்தா திருவிருந்து எடுக்காதீங்க. அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. சபைக்குள்ள போயிட்டு இன்னும் வாரம் பூரா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, வாரந்தோறும் வேலை செய்யற இடத்துல சண்டை, பகை, மன்னிப்பு கேட்கறது இல்ல, அநியாயம், அக்கிரமம் எல்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை போட்டு சூட்டையை போட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறது என்ன மாய் மலம்? இதெல்லாம் செய்யாது. ஏன்? கிறிஸ்தவத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, தேசத்துல எழுப்புதல் இல்ல, உபவாச சபை நடக்குது, விழிப்பு சபை நடக்குது. ஏன் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது? சவம் பண்ணா மாற்றம் வரணும்ல, உபவாசம் பண்ணா மாற்றம் வரணும்ல, ஏன் வர மாட்டேங்குது? ஆதி திருச்சபை நடந்துச்சுலங்க, சிறைச்சாலை நடு, சிறைச்சாலை உடஞ்சி, கதவுகள் திறக்குது, தேவ தூதர்கள் வருகிறாங்க, அற்புதங்கள் நடக்குது, கட்டிகள் அவிழ்க்கப்படுது, காயங்கள் ஆற்றப்படுது, திரள் திரளா ஜீசர் கூட்டம் பெருகுது, ரட்சிக்கும். ஏன்? அங்க உண்மை இருந்துச்சு, இங்க உண்மை இல்லை. அல்லேலூயா. இங்க எல்லாமே மாயமலம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரம் எல்லாம் மாயமலம். ஸ்தாபனமா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் குறியா இருக்கான். ஏழை ஊழிய, ஏழை மிஷினரிகளை வச்சு ஸ்தாபனம் பணம் சம்பாதிக்கிறான், கட்டடங்களை கட்டுறான், பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் குறியா இருக்கிறான். கிறிஸ்துவின் பிரமாணம் இல்லை. அதை நான் வந்து முற்றிலுமாய் வெறுக்கிறேன். நான் நேத்து கூட ஆண்டவரே, நான் சாகந்தட்டுக்கு ஏழையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வசனத்தை மீறி மீற மீறி இருக்கக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளணும் தான் ஜெபம் பண்றேன். நான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை, வசனத்தை நான் மீறிடக்கூடாது, எவனையும் நான் குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, கிருபை உள்ள வார்த்தைகள் என் வாயில புறப்படணும். அதான் என்னுடைய ஜெபமா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நம்ம அக்கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், இல்லைன்னு சொல்ல, அநியாயம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம், தெரிஞ்சு செஞ்சோம், தெரியாம செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதுதான் வழி, நடக்கிறியா
சாக போறான்னு கேட்கிறாரு. அல்ல இல்லையா? அப்ப சாவா வாழ்வா? அப்ப வாழணும்னு சொன்னா கிறித்துவின் பிரமாணத்தை நேசிக்கணும், கிறித்துவின் பிரமாணத்தை கீழ்படியணும், கிறித்துவின் பிரமாணத்தை கைகொள்றதுக்கு முயற்சி பண்ணணும், நல்லவனா வாழ்றதுக்கு பிரயாசப்படணும். யாரையும் குற்றப்படுத்த கூடாது, குறை சொல்லக்கூடாது. கொடுத்த வேலைய கொஞ்சமா செஞ்சாலும் உண்மையா செஞ்சுட்டு அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிற சாப்பாடை ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தன கருணை கண்ணன் தன் ஆகாரத்தில் பகிர்ந்து கொடுக்கறதுல அந்த மாதிரி வாழ்ந்து கிறித்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதே உண்மையான இரக்கம். நீங்கள் இரக்கம் செய்தால் நியாய திருப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். ஜெபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றி உள்ளவர், நன்றியோடுமை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. சபை கூடி வருதல் இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த மலை பிரசங்கத்துல இந்த ஒத்த வசனத்துக்குள்ள இவ்வளவு விளக்கங்களை நிர்வகித்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சத்தியத்தினர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். நாங்கள் இந்த உலகத்துல நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பி எங்களுக்கு கொடுத்த முடிய சத்தியத்துக்காக நன்றி. பிதாவே, சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காய் கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருள்வது நிச்சயம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு உன் கண்ணிலே உத்திரம் இருக்கும் போது பிறனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது சொன்னீரையா கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கரைகள் திரைகள் குறைகளை அகற்றி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் விழுகட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும், சபையில இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதிகமாய் வந்த இறைச்சியை பார்க்கலாம், கொஞ்சமாய் வருகிற இலைக்கறி நல்லது என்று சொல்லுறையா. நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்திலும் அதிகாரி வைப்பட்டு சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவின் நீர் இரக்கம் பாராட்டினால் உன் இரக்கம் நியாயத்திருப்பிலே மேன்மை பாராட்டும் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவின் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், கிறித்துவின் புறமானத்தை மதிக்கிறவர்களாய், கிறித்துவை மதிக்கிறவர்களாய், கிறித்துவை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணும்படி ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்போம், வல்லமினால் நிரப்போம், வார்த்தையினால் நிரப்போம். கர்த்தாவே நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ இந்த பரிசுத்தாவுடைய அன்பினாலும் உம்முடைய அரவணைப்பினாலும் எங்களை நிரப்பி நீரே உம்முடைய பாதையில நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பிறரை இயேசு நாமத்துல மன்னிக்கிறோம், உங்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். எங்களை துன்பப்படுத்துகிற துயரப்படுத்துகிறவர்களை இயேசு நாமத்துல மன்னிக்கிறோம், எங்களை சபிக்கிறவர்களை இயேசு நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவின் எங்களை ஆசீர்வதிக்க விரும்பினபடியால் மக்கள் நன்றி. இந்த செய்தியை ஆடியோ மூலமா கேட்கிற அநேக மக்கள் உணர்வடையட்டும், பலன் அடையட்டும், கிறித்துவுக்கு கீழ்ப்படியட்டும், நியாயத்திற்குள்ளே மேன்மை பாராட்டத்தக்கதாய் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும். உடைய வார்த்தையை நீர் மைமைப்படுத்துவதற்காக நன்றி. உங்கள் ஜபங்களை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கன மைமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சியருமா இருக்கிற இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லப்பதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலமையோட பரிசுநாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராயசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஜெயங்கோடு.

0: வாழ்வழிக்கும் யசுராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் போத்திராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் இருக்கிறோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெட்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்களை சகித்தவர்களாயும் சத்ரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாயும் அநேக வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும் சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தேவ சமூகத்தை தேடாமலும் மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். 2 புஸ்தகம் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறாள். மேலும் இவளை குறித்து பார்ப்போமானால், இவள் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில் தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதை அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரப்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும் லட்சிக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும் பற்றாக்குறைகளும் இழப்புகளும் நஷ்டங்கள் அவமானங்கள் கடன் வியாதி வறுமை அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில் உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வெக்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும் இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5:10 நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. 12 July 2026 ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று இந்த வார்த்தை நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு கொஞ்ச காலம் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த நாட்களிலே பாடுகளை அனுபவிக்கவும் சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே நாங்கள் 2 பகுதிகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தினவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தன்னுடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன், அவர் சகல கிருபையும் பொருந்தின தேவனாய் இந்த நாட்கள் இருக்கிறார். அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் கிருபை பொருந்தின தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடவன் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி இஸ்ரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று வேதப்போதி இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பாடுகள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் அந்த பாடுகளை இந்த நாட்களிலே நாங்கள் படும்படியாக அதை அனுமதித்திருக்கிறார் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த கொஞ்ச காலம் நம்முடைய பாடுகளை பார்க்கிற வேளையில் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்குவதற்கு இந்த நாட்கள் ஏதுவாக இருக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உபத்திரவம் பாடுகள் இல்லாமல் அங்கே பரலோர் ராஜ்யம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அங்கே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து கர்த்தர் நாட்களே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, உபத்திரவங்கள் பாடுகளே அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வகையிலே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி அந்த உபத்திரவங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நீண்ட நாட்கள் அல்ல, ஒரு கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த பாடுகளை நாங்கள் தாண்டுவோமா இருந்தால் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமையை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள், தெளிவாக சொல்லுகிறது, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் அந்த நித்திய மகிமையை நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் உபத்திரவத்தின் வழியாகத்தான் போய் அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலே உபத்திரவங்கள் துன்பங்கள் வருகிற வேளையில் சோர்ந்து போகாதீர்கள், மனம் கசங்காமலும் மனம் தளராமலும் இந்த நாட்களில் அந்த உபத்திரவங்களையும் பொறுமையோடு இந்த நாட்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய மகிமைக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனும் அது மட்டுமல்ல சகல கிருபை பொருந்தின தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்பு இந்த நாட்களிலே ஒருபோதும் மாறாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை சுந்தரச்சாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச காலம் அந்த பாடல் விற்கிற வழியிலே அந்த பாட்டை இந்த நாட்களிலே ஒரு பகுதியாக அந்த நாட்களை வைத்துவிட்டு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஓட்டத்தை இந்த நாட்களை நாங்கள் ஓடி முடிப்போம், வெற்றியை பெறுவோம். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சந்தோஷத்திலே அவருடைய மகிமைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூடியிருப்பாராக. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது.

சுவாமி ஜபம் சொல்லி இந்த இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் இலங்கை இந்தியாவில் சனி மாலை 5 மணிக்கும் ஞாயிறு மாலை 5 மணிக்கும் ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஒரு ஆரம்ப ஜபத்தை இருப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் நிலையத்திலே இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கட்டுண்டவர்கள் விடுதலையாக்க வேண்டும், சிறப்பற்றோர் சிறையாக வேண்டும், உண்மை அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாங்கியோடு இந்த சங்கம வானொலி இரவு பகலாக செயற்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு காரியங்களையும் மறந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, உமது நாம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் எங்கும் நாங்கள் இந்த செய்திகள் மூலம் பாடல்கள் மூலம் உபவாச ஜப நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செவிக்கு. உமது பிரசன்னம் இந்த சங்கம வாழ்நுடைய மூடட்டும். உமது பிரசன்னம் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், துதித்து சோசிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செவிக்கு. இன்றைய நிகழ்ச்சியை சுவாமி, இன்றைய நிகழ்ச்சியின் துணை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கிட்ட சேர நீர் கிருபை செய்யும். தேவதூரலை கட்டெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கு. ஆவியானவரே, இந்த நேரத்திலே உமது அபிஷேகத்தால் நிரப்பும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உமது அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. அக்கினி ஆவியானவரே, உமது அக்கினியால் சுட்டறியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை முச்சலி இருந்து உள்ளாங்கால் வரை உமது அக்கினியால் சுட்டறியும் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை யார் யார் கேட்கிறார்களோ, எந்த தேசத்திலே கேட்கிறார்களோ, எந்த கிராமத்திலே கேட்கிறார்களோ, எந்த ரேடியோக்குள் காருக்குள் கேட்கிறார்களோ, ஒரு பிரசன்னம் அவளை மூடட்டும் ஆண்டவரே. உலகத்தில் வேறு பிரித்த பிள்ளைகள் வந்திருக்கிறோம் சுவாமி. உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமை துதிக்க வந்திருக்கிறோம், உமை சோஸ்தரிக்க வந்திருக்கிறோம், பாட்டுக்கள் பாடி உன் மகள் படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இறங்கிவார் என்று எங்களோட கூட இருமாண்டவரே. நீர் எங்களை பிறப்படுத்தும் ஞானத்தை தாரும். தொட்டக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி உமது ஆணி பாய்ந்த கரத்தால் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன்.

0: ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரையே சுவையாராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குறிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரையே சுவையாராதிப்பேன். நாம் ஆண்டவரே இன்றைய நாளிலே உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாடல்கள் பாடும் பொழுது சுவாமி ஐயாவது பிரசன்னத்தால் ஒரு பிள்ளைகள் நிரப்பும், இந்த துணி உலகம் அங்கும் துணிக்க நீர் கிருபை செய்யும். இன்றைய நாளில் கலந்து கொண்ட பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி தீமையிலிருந்து ரட்சித்து நீ எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக சொல்லு. நீ அப்படி செய்த கிருபைக்கா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய நாளே முதலாவது சிஸ்டர் அரியராஜா அவர்கள் அழைக்கப்படும். ஸ்காபரோ என்றோரையோ சிஸ்டர் அரியா அரியராஜாவை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க பாடலை பாட வந்திருக்கீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பாடி மகிழ்ந்து உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய துதி ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடத்தில் கெஞ்சுறேன். ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே இந்த வேளையிலும் நாம் பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே என்று நான் உண்மை அழைக்கிறேன். உம்முடைய உண்மையின் நிமித்தமாக நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து வரவேணும் பெறனாவியே என்று நான் உண்மை அழைக்கிறேன். ஆண்டவரே

ஆண்டவரே, ஆம் இயேசுவே, ஒரு அக்கினியை அனுப்புங்க ஆண்டவரே. எங்கள் பாவம் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் எரித்து விடுங்கோ. வேறு ஒன்றும் எங்களால் இயலாது. எந்த பாவம் ஒன்றும் எரிக்க வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய அக்கினி தான் வந்து இப்பொழுதும் எங்கள் மேல் ஒரு அமர்ந்து அந்த அக்கினி எங்களை சுத்தி அரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்தமாயும் ஆராதிக்க எங்களுக்கு கிருப தர வேணும் என்று கெஞ்சிறன் ஆவரே. ஆகவே ஆண்டவரே, நான் உம்மை பாடி இப்பொழுது உம்மை பாடி துதிக்க போறேன்.

ஆமேன். மெய்யாக நாங்கள் அவரை பாடி துதிக்க வேண்டியது அவசியம். ஏன், யூத ஜனத்தை தள்ளி அவர்களை தள்ளி புரஜாதியான எங்களை ஆண்டவர் அணைத்து கொண்டாரே. எவ்வளவு அருமையான இயேசு சுவாமி, அப்பா உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நாவு போதாது, ஆயிரம் நாவும் போதாது ஆண்டவரே. உம்முடைய பாதார விந்தம் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு நான் உண்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே இயேசுவே, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, உம்முடைய பாதம் இல்லாமல் எங்களுக்கு வேறு பாதம் இல்லை, உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே. ஆகவேதான் நாங்கள் பாடுகிறோம்,

சரணம் ஆம் இயேசு சுவாமி, உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு, நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரான் எங்களை மட்டும் நடத்தினது போல இனிமேலும் காத்து நடத்த வல்லவரே, நான் உண்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே நான் இறுதியாக ஒரு நன்றி பாடல், நீர் செய்த சகல நன்மைகளை நினைந்து உங்களுக்கு ஒரு நன்றி பாடல் பாட நான் வருகிறேன் ஆண்டவரே. சோத்திரம் இயேசு சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ்.

அன்பை நான் மறப்பேன், எப்படி மறப்பேன் ஆண்டவரே? உடைந்து போயிருந்தேன், திக்கற்றவளாயிருந்தேன், என்னை தேடி வந்தீங்கள் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் போன்ற என்னை தேடி வந்த உம் அன்பை நான் மறப்பேனோ. ஆ

0: ஆம் இயேசு சுவாமி, உமக்கு நன்றி செலுத்த ஆயிரம் நாவும் போதாது ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி கத்தாவே இந்த சங்கமத்திலே இந்த நாளிலும் ஆண்டவரே பங்கு பெற ஒவ்வொருவர் மேலும் உங்களோட அபிஷேக அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. பிரத மகேந்திரன் மேல் ஆண்டவரே அதிகமான அபிஷேகம், அளவில்லாத அபிஷேகத்தை நீங்கள் கூட்டி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நீ நடத்தட்டும். உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே செய்தியை கொண்டு வருவர் வேற மேலும் உம்முடைய அபிஷேகம் வரட்டும். அந்த வார்த்தைகள் அக்கிரி போல போய் ஆண்டவரே எல்லாரையும் அசுத்தங்களை ஆண்டவரே சுட்டெரித்து உமக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறுத்துங்க ஆண்டவரே. நீ செய்த சகல நன்மைகளுக்கான நம்மை சோத்திரித்து சகல துதிகன மைமி எல்லாம் என் இயேசு ராஜாவே உங்களுடைய பாதார முத்தம் செய்து நன்றி என்று சொல்லி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில் துதித்து ஆராதித்து பரவசிஸ்ட் ஆரியா ராஜா ஒன்டாரியோஸ் கனடா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கள்.
2: ஆவியானவரே இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக எங்களுக்கு வாசம் செய்யற ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் கொழுந்து விட்டு எரியும்படியாக இயேசுவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.

துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நீசர்

நாம் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் உறவாடுகிற ஜபத்தில வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக மற்ற மதங்களில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்காத அந்த பேரின்பம் உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு வருகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். நன்றியோடு துதிக்கிறோம். உம்மோடு நான் வாழும் ஒவ்வொரு நொடியும்

இவ்வளவு நல்லவரப்பா நீர், உம்மோடு நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் பெலவானாய் உணர செய்கிறீர். உம் தோளில் நான் சாயும் ஒவ்வொரு கணமும் தலை நிமிர்ந்து வாழச் செய்கிறீர். உம் கிருபைகள் அளவில்லா.

தினம் எண்ணி எண்ணி என்னுள்ளம் துள்ளுதே. தகப்பனாய் தாயாய் உறவாய் என்னுயிராய் நீற்றுமன்றும் என்னாளையும் நீர்தான். ஆமாண்டவரே, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு, உறவில்லாத பிள்ளைகளுக்கு உம்மை உறவாக ஏற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் உதவி செய்வீராக. தகப்பனாய் தாயா.

எல்லாமே நீதான், விலகாத மிருகம் நான் விரும்பிடும் சிநேகம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களே விலகாத மிருகமாக அக்னி ஸ்தம்பமாக மிருக ஸ்தம்பமாக நடத்தி சென்றீரே. இந்த பரம கானான் தேசத்துக்கு ஒவ்வொரு தமிழ் மக்களை நீர் அழைத்து செல்லும்படியாக உம்மிடத்தில் வருகிறோம். காற்றாய் மழையா

நான் பிறக்கு முன்னே என் பெயர் கூட அறிவீர், நிறைவான தேடல் என் நிரந்தர பாடல், உம்மோடு நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் பெலவானாய் உணர செய்கிறீர், உம் தோளில் நான் சாயும் ஒவ்வொரு கணமும் தலை நிமிர்ந்து வாழச் செய்கிறீர். ஆண்டவரே, இவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, உம்மோடு வாழுகிற ஒவ்வொரு நொடியும் எங்களை பலவானாக மாற்றுகிறீர். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்களோடு நீர் வருகிற தேவன், உம்முடைய அனாயிண்டிங்கை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக, உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். Anointing fall on us, anointing fall on us, let the power of the Holy Ghost fall on us, anointing fall on us, let the

0: Stretch my hands, my mouth, and my heart. Fill my life, Lord, every part. Let the power of the Holy Ghost fall on now. சாமாண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில பணியானது இளம் பயிர் மேல பொழிவது போல உம்முடைய அனாயிண்டிங் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. In the name of Jesus, holy name of Jesus, mighty name of Jesus, ummale ellam koodum engale palapaduthugira Jesus Christuvinale indha nerathil ovvoruvarai nirappuvathu adhisi adhigamallava ovvoruvarai nirappum oruvarum mudapattu koodathu. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, nasarenaya Jesuvai parisuthaavinalum அபிஷேகத்தினாலும் நிரப்பினது போல ஒவ்வொருவரை நிரப்பும். நிரப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துவங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தின்படி துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமென், ஆமென். இதுவரை இந்நேரமும் சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடல் பாசர் அந்தன் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ கனடா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் புவனேஸ்வரி அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தினி.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். சோத்திரம்.
1: ஹனோவர் ஜெர்மனியில இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்து 10 நிமிடங்கள் செய்கிறேன். ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமே.
2: சோத்திரம் பிதாவே, சோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, சோத்திரம் பரிசுத்தாவியானவரே, சோத்திரம் அப்பா. இந்த விதத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை நீங்க புறப்பெடுத்து நடத்துங்க பரிசுத்தாவியானவரே. உங்களுடைய நாமம் மூன்று மகிமைப்படட்டும். இந்த இடத்துல கூடியிருக்கிறதான இந்த சங்கமம் ஆண்டவர்கள் இந்த வானொலியிலே உங்களுடைய கரம் குழந்தை வழிநடத்தட்டும். நடத்துறதான ஒவ்வொருத்தரும் இந்த வந்திருக்கிறதான 199 நாடுகளிலே இருந்து இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பிதாவாகிய தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை சிங்கக்குட்டிகள் சாட்சி வந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தீர்றக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னீங்கள் அப்பா. அது மாத்திரமல்ல ஆவியானவரே, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவரே, உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக பூமியின் அதன் நிறைவு உலகம் அதன் குடிகளும் உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லே லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க சொன்ன நல்ல தகப்பன் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். 6 நாளும் வேலை செய்து 7 நாள் தோய்ந்திருந்து என்னை துதிப்பீர்களா என்று சொன்னீங்கள் அப்பா. அது மாத்திரம் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா.

அண்ணல் மூட்டும் ஐயா, அண்ணல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியம், அண்ணல் மூட்டுமையா அண்ணல் மூட்டும். ஆமாண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. உமது நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீங்க வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. உம்மது நாமம் மகிமைப்படுத்தும் ஐயா. அப்பா, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன நீங்கள், நீங்கள் தான். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி. பரலோகத்தில் இருக்கிறவரே உமது நாமம் மகிமைப்படட்டும், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி இயேசப்பா, நன்றி. அல்லேலூயா. உம்முடைய கரம் உண்டு கூட இருந்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து

நன்றி அல்லேலூயா, நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பா

கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா மேன், கல்வாரி சிலுவையினால் சாப

பரிசுத்தாவிதந்தே உம் அன்பை ஊற்றினிலே பரிசுத்தாவிதந்தே.

நன்றி நன்றி நன்றி, பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்.

அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கொண்டாட வந்திருக்கின்றோம். அது நாபத்தை பிரஸ்தாப பட்டத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டும்.

0: ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீங்கள் அல்லவா, துதிக்கு பாத்திர நீங்க தான் இயேசப்பா. இந்த இடத்துல செய்யப்படும் ஆண்டவரே துதிபலி ஸ்தோத்திரப்பலி ஆமே அல்லேலூயா சத்தம் 199 நாடுகளில கேட்கத்தக்கதாக நீங்கள் கிருப செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. உம்மது நாமம் மகிமைப்படட்டும். இதோ திறந்த வாசலையும் அப்பா எங்களுக்கு முன்பதாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா புகழும் மேன்மையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக, எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமே அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம்
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசனத்தில் கலந்து கொண்டவர் சிஸ்டர் சாந்தினி, ஹனோவர், ஜெர்மனி. நன்றி சிஸ்டர், கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் புவனேஸ்வரி அழைக்க போறோம். பிரஸ்லோ சிஸ்டர் புவனேஸ்வரி. சிஸ்டர் புவனேஸ்வரி பேசலாமா? கேட்டுக்கொண்டிருங்க, நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். பிரஸ்லே சிஸ்டர் டோலி. பிரஸ்லே புவனேஸ்வரி. கதை விளங்கு. கதைக்கு எங்க இருந்து கதைக்குறீங்க?
2: நான் ஸ்ரீலங்கா வவுனியா.
1: ஸ்ரீலங்கா வவுனியா, முதல் தடவையாக ஸ்ரீலங்கா வவுனியால இருந்து கலந்து கொண்டீர்கள். சங்கம வானொலியின் உபாசதி ஆராதனை அபிஷேக தேவசை துதித்து ஆராதிக்க முடியுமா? 10 நிமிடம். உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வாழை எடுத்துங்க சிஸ்டர்.
2: நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சுவாஸ்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த வேலையில உம்மை ஆராதித்து துதித்து அகமகிழ்வதற்கு எங்களை குடும்பமாக ஒன்று சேர்த்தபடியா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாஸ்தரிக்கிறேன் தகப்பனே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ராஜா அப்பா. நீர் அரியணையிலே வீற்றிருப்பவர் தகப்பனே, அடைக்கலமானவர் தகப்பனே. எங்கள் இடுக்கன் வேலையிலே ஏற்ற துணை நீரே தகப்பனே. உமக்கே நன்றி செலுத்தி உம்மையே ஆராதித்து துதிக்கிறன் தகப்பனே. அரியணையில் வீற்றிருப்பவரை உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரை உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே.

அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, என்னிடுக்கண் வேளையிலே ஏ

ஆமாப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக எங்களுக்கு தருகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ நல்லவர் தகப்பனே, நீ நன்மை செய்கிறவர் தகப்பனே, உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது ராஜ்.

ஆமாப்பா, எல்லா மகிமையும் ஆராதனையும் துதியும் உமக்கு ஒருவருக்கு தகப்பனே. உம்மை மாத்திரம் நேசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குப்பையில் இருந்த எங்களை தகப்பனே நீர் தூக்கி எடுத்து நேசித்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை கைவிடாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஏசுராஜனே நேசிக்கிறேன் உம்மை, என்னுயிருள்ள நாளெல்லாம் உம்மை தான் நேசிக்கிறேன், என்னுயிருள்ள நாள்.

நாட்களெல்லாம் நேசிக்கிறேனும்மையே. ஆமாப்பா, உம்மை தேடின நாட்கள் எல்லாம் தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை ராஜா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை வெட்கப்பட்டு போகாதவாறு தகப்பனே அரியணையில் வைத்திருக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா எனக்கு செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மை.

என்னாலும் தூங்க மாட்டா. இஷ்ட வேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தான். எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா எனக்கு செய்தாரே, ஏசப்பா எனக்கு செய்தாரே. ஆமாப்பா, உம்மை நம்பின நாட்களில் எல்லாம் தகப்பனே எங்களுக்கு நன்மை செய்தீரே தகப்பனே. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. நீர் நன்மைகள் செய்பவர் தகப்பனே, அற்புதம் செய்பவர் தகப்பனே, விடுதலை தருகிறவர் தகப்பனே. உண்மையில் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழுகின்றேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவர்.

உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. ஆமாப்பா, நீர் புதுமைகள் செய்கிறவர் தகப்பனே, எங்களுக்கு புதிய நாட்களை தருகிறவர் தகப்பனே. அப்பா, முடிவுட்டது என்று நினைத்த வேளையிலே தகப்பனே, நீர் ஆரம்பத்தை கட்டளையிட்ட தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி பலி பீடம் கட்டுவே, நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கே

0: சொல்லி சொல்லி பாடுவே. ஆமாப்பா, எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்கும் அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உமது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
1: நன்றி சிஸ்டர். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே வந்து பாடினவர் சிஸ்டர் போடேஸ்வரி பவனியா ஸ்ரீலங்கா. இந்த கத்திர இந்த மகளை ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு திவசதி கடன் செல்ல போறோம். சிஸ்டர் டோலி,
2: ஆமே. நன்றி நன்றி நன்றி நன்றி பலி செலுத்துவதற்கே கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறவர்களை இந்த ஒருபோதும் வெக்கத்துக்கள் போடவன் மாட்டீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவாங்கள். ஆமேனப்பா, உங்களை பாக்கியவர்களாக ஆக்கி உங்களை உங்களை நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் துதிக்க வந்த கிரிபலுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீர் ஐயா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் தினம் நன்றி சொல்ல வைத்தீர் ஐயா. வேதத்தில் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீர் ஐயா. அப்பா நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர் ஐயா. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களுடைய குரலை கேட்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த பெரிதான பாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்கள் அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே, நீங்கள் அப்பா உங்களுடைய ஆவியை ஊற்றப்பட வேணும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊற்றப்பட வேணும் அப்பா. உங்களோட உன்னதத்தின் ஆவி மட்டுமே எங்களை உயிர்ப்பிக்க வேணும் அப்பா. உங்களுடைய எங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பலவீனங்களில் பலனை கொடுத்து புதிதாக அதை புதி புதிதாக புதிதான கிருபைகளை கொடுத்து தட்டி தட்டி எழுப்பி அதிகாலை நேரம் எங்களை அழைத்த உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இப்பொழுது நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. என்ன

திருப்பாய். என் ஆத்மாவே கத்தரை சொத்தரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. ஆமெனப்பா, நன்றி நன்றி நன்றி. நீங்க செய்த நன்மைகளை நாங்க மறக்காத வண்ணமாக எங்களுக்கு துதி பாதல்களை கொடுத்து ஆண்டவரை உங்களை ஆராதிக்க தந்த உங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் நன்றி சாரி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி. நேற்று இன்று மாறாதரே, இன்று ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களை அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சத்தை தந்தீரையா. இந்த வெளிச்சத்துக்கு அப்பா நாங்கள் அவ்வளவு பாத்திரராக இருக்க வேணும் அப்பா. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே முழங்கால் யாவும் முடங்க வையும், புதிய காரியங்களை செய்ய வையும், அற்புதங்களை நடத்தும் அப்பா. இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்க எங்களுக்கு தந்ததற்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த அழைப்பை கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்துறேன். ரகசியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்கேயோ அலைந்து எங்கேயோ திரிந்த பாவத்தில் மூழ்ந்து இருந்த என்னை தூக்கி எடுத்து உங்களோட சமூகத்தில் உங்களோட பிரசன்னத்தை உணர்ந்து உங்களோட பிரசன்னத்துக்குள்ள மகிழ்ந்து கொண்டாட தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டாடி உங்களோட ரகசியங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வைத்தீரையா. இன்னும் அதிகமாக நாங்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை சொல்லிது கொள்ள தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி ரேஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது உங்களோட பிரசனத்தை உணர வைத்து உங்களோட பிரசனத்தை எங்களுக்கு காணக்கூடியதாக எங்களுக்கு அழைத்து அந்த உன்னதத்தின் வெளிப்படுத்தலுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் இயேசு ராஜா.

இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரேன் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீர்

0: கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. கவலைகளை மறந்து பாரங்களை உங்களோட பாதத்தடியில் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க. நீங்க அந்த சமாதானத்தை இளைப்பாறுதலை கொடுத்து இந்த இந்த இந்த உபவாச கூட்டத்தை நீங்க நடத்தி கொண்டிருக்கிற கிருபியலுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமையப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களோட சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் என்னை கேட்டரை விசாலத்திலே வைத்தார். ஆமேன். மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பெற்றுதலா இருப்பது நல்லது என்று கூறி கத்தர் நாமத்தை உயர்த்தி என்னை தாழ்த்தி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, இந்த தருணத்தை தந்து யாவரையும் ஒரு அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபியலுக்கும் புதிதான கிருபியலுக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன் ஐயா, ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்திகளை துதித்து ஆராதி பாரசிஸ்டர்களால் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சோதர், இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடினோம், தேவ செய்தி. அவரை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சி ஊடாக வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே நீங்கள் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியை கலந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பொருட்களும் பாஸ்டரமா நீங்க வழி நடத்துங்களாம்.
2: ஆமேன், ஹல்லேலூயா. பின்மாரியே நாபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, நம்மை ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியே நாபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெருமழையாக பொழிந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், எங்கள் திருச்சபையில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடுகின்ற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலும் வந்து ஐயா ராஜா உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிக்க வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே. ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா இன்னொரு படி முன்னேறி செல்ல உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட, உம்முடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்ய ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு திருச்சபைகளையும் இந்த நாளைய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, அதிசயங்களை காண செய்கிற தேவன் உம்முடைய நாமமே அதிசயம் அப்பா ராஜா. இரக்கத்தின்பதாவே உம்முடைய கிருபுள்ள கரத்தில் ஒவ்வொரு திருச்சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளை மேற்கொள்வதில் என்று அறிக்கையிடுகிறோம் ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே அழைத்து வந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாயிருக்க நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரை உணர்த்தும், போதியும், வழிநடத்தும் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிற தேவதாசர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பாபிதாவே, வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஐயா, தடைகளை உடையும் ஐயா. சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. என் ஆவியானவரே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஹலிலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் தேவனுடைய செய்திக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இப்பொழுதுமே நமக்கு நல்லவர். இன்றைக்கு யோபுவின் புத்தகத்திலிருந்தும் சில வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோபு முதலாம் அதிகாரம் அங்கே 10வது வசனத்திலே, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. ஹலேலூயா. யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாக இருக்கின்ற வேளையிலே சத்ருவானவன் பாருங்கள் எத்தனை காரியங்களை தேவ ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். யோபுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நடந்தது. ஹலேலூயா. சத்ருவே பொறாண்மைப்படும்படி யோபுவை தேவன் அவ்விதமாக ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஹலேலூயா. தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அங்கே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் பலகி பெருகி பூமி என்றப்பி பூமியை கீழ்ப்படுத்துங்கள் தான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஹலேலூயா. ஆனபடி நான் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவ்விதமாக யோபுவை ஆசீர்வதித்தார்.

துன்மார்க்கமான காரியங்கள், ஹலேலூயா, வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள் அங்கே ஜோபனுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் பாருங்கள், அப்பொழுது ஜோபு எழுந்திருந்து தன் சார்வியை கிழித்து தன் அலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து, ஹலேலூயா. பாருங்கள், ஜோபு செய்த ஒரே ஒரு காரியம், அத்தனை துக்கத்தின் மத்தியிலே, அத்தனை இடர்கள் மத்தியிலே, அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே அவன் என்ன செய்கிறான், தேவனை பணிந்து கொள்கிறான். ஹலேலூயா. இன்றைக்கு கூட ஒரு மெசேஜை நான் கேட்டுக்கொண்டு வந்தேன், ஹலேலூயா. மூடப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக தேவனை நினைத்து கொள்ளன்று, ஹலேலூயா. கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய வாசல் எப்பொழுதுமே மூடப்படாத காரியமா இருக்கிறது. உன் வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் காண்கிறோம். தேவன் ஒருவரை பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, பொல்லாங்க செய்கிற இவனும் தேவனால் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு சம்பவங்களிலும், ஒவ்வொரு தேவதாசர்களுடைய வாழ்க்கையிலும் கூட அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது. ஹலேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டது, அதே போல ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருந்தது, யாக்கோவின் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருந்தது, தாவீதினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள். ஆனால் அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் திறக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆனால் நாங்கள் தேவனுக்கு உத்தமமாக உண்மையாக இருக்க வேண்டும். உத்தமம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆனஸ்ட், நம்முடைய நேர்மை மட்டுமல்ல, தேவனை நம்புவது, தேவனை விசுவாசிப்பது. ஹலேலூயா. ஆனால் யோபுக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹலேலூயா. அப்படிப்பட்ட யோபு அங்கே அவன் பணிந்து கொள்கிறான். ஆனால் வேதம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், இவைகளை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹலேலூயா. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த நண்பர்கள் வந்து சேருகிறார்கள். ஹலேலூயா. அதாவது பாருங்கள், நண்பர்கள் நம்மை நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை தேற்றி தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹலேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நிற்பீர்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியா நம்பிக்கொண்டிருப்பீர்கள், தேவனுடைய வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா ஒரு வார்த்தை உங்களை சங்கடத்துக்குள்ளாக மாற்றிவிடும், ஒரு வார்த்தை உங்களை மேலே போகிற உங்களை கீழே தாழ்த்தி விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. ஆனபடினால் முதலாவது நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே யோவனுடைய வேதனைகள், யோவனுடைய சூழல்களை பார்க்கின்ற வேளையிலே அவனுடைய நண்பர்களுக்கு மிகுந்த துக்கமாகத்தான் இருந்தது. ஆனபடினால்தான் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் அங்கே அமைதியாக இருந்தார்கள். அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஹலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இவர்கள் இப்படி அங்கே யோபுவுக்காக மிகுந்த பரிதாபப்பட்டு அவனுடைய வேதனையை உணர்ந்தவளாய் காணப்பட்டிருந்தாலும் கூட, அதற்கு பிற்பாடு சத்துரு அந்த அவனுடைய நண்பர்களை கொண்டே அவனுடைய வார்த்தைகளை, ஹலேலூயா, அதாவது அவனுடைய வாயிலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள், அவனுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளில் உள்ள விசுவாசம் அங்கே குலைக்கும்படியாக அங்கே யோபனுடைய நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹலேலூயா. அப்படின்னா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாராவதோடு பேசுகிறவர்களாக இருந்திருப்பீர்களாக இருந்தால் அவர்களோடு பேசுகின்ற வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். அன்புக்குரியவர்களே, அன்படி நான் நண்பர்களாக கூட இருக்கலாம், சில வேளை எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களோடு நான் பேச வேண்டும் அல்லது அவர்களிடம் போக வேணும்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பேன். நான் வேதத்தை வாசித்து வசனங்களை உச்சரித்து கொண்டிருக்கிறேன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பெற வேணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே நான் போய் அவர்களோடு பேசுகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவையற்ற வார்த்தைகளை பேசி நான் போகின்ற பாதையை நானே கெடுத்து விடலாம். ஹலேலூயா. மிகுந்த அவதானமாயிருக்க வேண்டும். இந்த நாவு வந்து பாருங்கள், யாக்கோபு 3 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அதிக அக்கினி அடைவோம் என்று நினைத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போதகர் ஆகாதிருப்பீர்களாக, போதகம் பண்ணக்கூடாது. அதாவது பாருங்கள், வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இருதயத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நியாயத்தீர்ப்புக்கு நேராக
கொண்டு

0: சொல்லுமர் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அனுப்படினா அன்புள்ளவர்களே, இந்த யோபு மிகுந்த அங்கே உத்தமனாக இருந்தார். ஹாலேலூயா. யோ தேவனே மெச்சி கொள்ளும்படி அவருடைய உத்தமம் இருந்தது. ஆரம்பத்திலே அவன் பணிந்து கொள்கிறான். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன பாருங்கள். அங்கே 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இல்லை பறந்தலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஹாலேலூயா. இந்த வசனத்தை சொல்லுகிற வழியில யாக்கோவினுடைய ஒரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் பெறுகிறது. ஹாலேலூயா. என் மகனோடு நான் என்ன செய்வேன், சஞ்சலத்தோடு நான் பாதாளத்துக்கு செல்லுவேன்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கடைசியாக யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வழியில அவன் வியாதி கண்டுதுன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அதுபடி எங்கள் வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஹாலேலூயா. பயம் என்பது இந்த நாளிலே நான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகின்ற காரியம் பயம். ஹாலேலூயா. அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையை பார்த்து பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், ஊழிய பாதையை குறித்து பயம், சர்வத் காரியங்களை குறித்து பயம், அரசாங்கத்தை குறித்து பயம். ஹாலேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் பயம். ஹாலேலூயா. அப்படின்னாலும் இந்த பயம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே வேதனை உள்ளது. ஹாலேலூயா. அது அங்கே அங்கே நம்முடைய நாவிலிருந்து இந்த பயம் வெளிப்படுமாக இருந்தால் இந்த ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அது சூன்யமாக்குகிறது. ஹாலேலூயா. அப்படின்னால் அவன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்படின்னால் யோவனுடைய வாழ்க்கையிலே அவன் பணிந்திருந்தாலும் தொழுது கொண்டிருந்தாலும் கூட அங்கே நண்பர்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே அவன் இருந்து சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எவ்வளவுதான் தேவனை துதித்து கொண்டிருந்தாலும், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும், தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் உள்ளுக்குள்ளே பயந்து பயந்து செத்து கொண்டே இருந்தான். ஹாலேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கே நாங்கள் ஒருவர் பேரில் பயம் இருக்குமாக இருந்தாலும் அங்கே அன்பு இல்லை. ஹாலேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமன்னு சொல்லி அங்கே ஜோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசுநாதரை நாங்கள் ஏன் நாங்கள் நேசிக்கிறோம். ஹாலேலூயா. நாங்கள் விட்டு வந்த தெய்வங்கள் எல்லாம் கரங்களிலே அங்கே கம்பு இருந்தது, அந்த கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்திலே அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் தான் இருந்தது. ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், சொந்த குமாரனென்றும் பாராமல் அவரே நமக்கு தந்தருளின தேவன். ஹாலேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன். ஹாலேலூயா. முதுகெல்லாம் உழுந்த நிலமாக மாறினது, கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. சரீரத்திலே பாருங்கள் எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம். எங்களுக்காக எங்கள் ஆண்டவர் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலே அவர் சந்தித்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்தார். ஹாலேலூயா. அன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் எத்தனையோ காரியங்களிலே நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறோம், ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் ஒருவனையும் ஜட்ஜ் பண்ணவில்லை. ஹாலேலூயா. இழந்து போனதை தேடவும், அங்கே ஜனங்களை ரட்சிக்கவும், விடுதலையாக்கவும், பாதுகாக்கவும் தான் அன்புள்ள தேவன் அங்கே இந்த பூமியிலே மனுஷ ரூபமாக வந்தார். அவர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராக இருந்தார். அவர் சந்தித்த ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் புரட்சிகரமாக மாற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பாவம், அந்த பாவத்தை குறித்து அவர் எந்த எதுவுமே சொல்லவில்லை. ஹாலேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது, அவருடைய அன்பு அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு நானே கிறிஸ்துவன் சொல்லி கூட அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஹாலேலூயா. கையும் மையுமாக பிடிக்கப்பட்டு சமூகத்தினால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பெண். இப்படியெல்லாம் அங்கே சகையினுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய அன்பு அவர்களை மாற்றி இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹாலேலூயா. ஆனா யோபு இவ்வளவுதான், தேவனை படிந்து கொண்டிருந்தாலும், தேவனுக்கு அங்கே எத்தனையோ பலிகள் செலுத்தி கொண்டிருந்தாலும் கூட, உத்தமனா நடந்து கொண்டாலும், பயம் அவனுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலேலூயா. அதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே வேத வசனம் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். ஹாலேலூயா. அங்கே யோபுவின் புத்தகம் 38 ஒரு சில வசனம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அந்த காரியம் பயம் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நெடு நாட்களாக எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தது. ஹாலிலு, யாரு குறித்தாலும் எனக்கு ஒரு பயம். சில விட பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை காரியம் வருகின்ற வழியில் அவர்கள் அப்படி நினைத்திருப்பார்களோ இப்படி நினைத்திருப்பார்களோன்னு சொல்லி அவர்களோடு கூட நான் சமரசம் பண்ண போவேன். ஹாலில் என்னை விட்டு கொடுப்பேன் பாருங்கள். சில விட பாருங்கள், விட்டு கொடுப்பது என்பது நல்லது தான், ஆனா நியாயத்துக்காக அன்பு பிரிய தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கின்ற வேளையிலே அதை மனுஷர்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவே முடியாது. சிலவர் மனுஷர்களுக்காக விட்டு கொடுப்பார்கள், சில பேர் குடும்பத்துக்காக விட்டு கொடுப்பார்கள், சிலவர் கணவன் மனைவிக்காக விட்டு கொடுப்பார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன். ஆனபடினால் பாருங்கள், இந்த பயத்தை குறித்து யோபு 38 ஆண்டவராகிய தேவன் யோபுவோடு பேசுகிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஒரு சில நியமங்கள் இந்த பூமியிலே அது அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவார்கள். சில வார்த்தைகளை நீங்கள் இந்த யூடியூப்ல பார்க்கிற வழியில உங்களுக்குள்ளே ஒரு மயிர்சில் இருக்கும். என்ன அமானுஷ்யம், அதாவது பிரபஞ்சம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கின்ற வழியில ஏதோ ஒரு இதில் போய்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து அறிந்து அந்த வேதம் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு முன்னோரி கேட்டு போகிறார்கள். ஆனா இயேசுவை அவர்கள் தேடுவதில்லை. ஆனா நாமோ, கிறிஸ்தவர்களாகிய நாமோ இயேசுவை பிடித்துக் கொள்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் நம்புவதும் இல்லை, அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அந்த வார்த்தைகளை குறித்து யோசிப்பது கூட இல்லை. பாருங்கள், இந்த வேத வசனங்களை அறிக்கை பண்ணுகிற காரியங்கள், பாசிட்டிவா பேசுகின்ற காரியங்கள், இவ்வளவு காரியங்களை யூடியூப்ல அந்நியர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். இதுக்கு இத்தனை வழி, நீ வெற்றி அடைவதற்கு இத்தனை வழிகள் உண்டு, அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் பாருங்கள், இங்கே யோபுவுக்கு அங்கே யோபு அங்கலாய்க்கிறான், யோபு புலம்புகிறான், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவன் தன் அந்த முதலாவது நண்பர்களுக்கு பதில் சொல்லுவதிலேயே அவனுடைய முழுமூச்சாய் அவன் நிற்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஆனபடினால் பாருங்கள், யோவன் புத்தகம் 38 ஆண்டு சொல்கிறார், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ. இந்த பூமியிலே தேவன் சில நியாயங்களை வைத்திருக்கிறார், சில நியமங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, புவி ஈர்ப்பு அந்த விதி என்பது நியூட்டன் கண்டுபிடித்தாலும் கூட அது அதை அவன் உருவாக்கவில்லை, அது ஏற்கனவே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் மேலே இருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வந்து விழும். ஹல்லேலூயா. நீங்கள் போய் மாடியிலிருந்து கீழே போட்டாலும் அது கீழே தான் விழும். நீங்கள் ஏழையா இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், அழகா இருந்தாலும், அழகில்லாவிட்டாலும் அந்த விதி ஒரே விதமாகத்தான் செயல்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றா, அஞ்ஞானிகள், தேவரை அறியாத ஜனங்கள் இந்த வார்த்தையை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையே பாருங்கள், நாங்கள் அதை யோசித்து பார்ப்பதில்லை, நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லையென்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்படினா ஒரு நியமம் இருக்கிறது. ஹலையோ, அந்த நியமத்தின்படி பூமி ஆளுக செய்கிற பாருங்கள், அந்த புவியேற்பு விதியின்படி தான் இந்த பூமியில நாங்கள் வாழ்வதற்கு தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே தேவன் என்னென்ன நியமங்களை வைத்திருக்கிறார், அது போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நியமங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் என்பது வேதனை உள்ளது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. பயப்படுகிறவன் அங்கே அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எந்த அன்பிலே, தேவன் பேர் வைக்கின்ற அன்பிலே. ஹலில், ஒரு காரியம் நடந்து விட்டா உடனே பயப்படுகின்ற காரியத்தை நாங்கள் தேவனை எண்ணாமல் போகிறோம். ஹலில், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைக்காம போகிறோம். தேவன் இந்த காரியத்தில் எனக்கு செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்காமல் போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாளிலே கூட எந்த ஒரு காரியத்திலும் தைரியமா இருக்க நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நேரத்துல தாவீதுனுடைய ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்க்கிறேன் பாருங்கள். தாவீது அவன் பயம் இல்லாதவனாயிருந்தான். தேவனுடைய கிருபையை குறித்து அவன் ஆழமாக அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்படுகின்றது, அவன் ஒரு போர்க்களத்திலே அங்கே போரிடுகிறவனா போனாலும் சொல்லி சொன்னால் அவனுடைய கை சலிக்கும் மட்டும் அந்த பகைவர்களை அவன் கொன்று போடாமல் அவர் வருவதில்லை. ஹாலேலூயா. அப்படி அவன் வீரமுள்ளவனாக இருந்தான், பயமில்லாதவனாக இருந்தான். அது மட்டுமில்ல, பாவத்திலே விழுந்த போது கூட அங்கே தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு அவனை அவனோடு பேசுகின்ற வேளையிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் வந்தான், அவருடைய கிருபியை யோசித்து பார்த்தான். ஹாலேலூயா. எங்கே பாவம் பெருகியிருக்கிறதோ அங்கே கிருபை பெருகுமென்று சொல்லப்படுகிறது. அதுக்காக பாவத்தை நாங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாவத்தை நாங்கள் அங்கீகரிப்பது அல்ல. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் அவனை தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லி தேவனுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு ஒரு ஒரு பெரிய பெரிய அன்பை அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம். ஹாலேலூயா. அன்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அவன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஹாலேலூயா. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பயத்தை புறம்பே தள்ளுவோமா? தேவன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோமா? இன்னும் பாருங்கள், அங்கே உபாகமம் 20 சொல்லப்படுகிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் உள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. துரத்தனங்கள், அதிகாரங்கள். ஹாலேலூயா. நான் ஒரு பிசினஸ்ல இருக்கின்றபடினால் அநேக ஜனங்கள் வருவார்கள். ஒரு சகோதரன் வந்திருந்தார் கடந்த காலத்திலே, அதுக்கு முன்பாக இந்த ஒரு தாயோடு பேசுவது போல என்னுடைய நன்றாய் பேசுவார். திடீரென்று அந்த சகோதரனை காணவில்லை. நான் என்ன நடந்தது, திரும்ப இந்தியாவுக்கு போய்விட்டாரோன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் ஒரு 2-3 பிற்பாடு அவர் வந்திருந்தார். வந்தால் ஆண்டி ஆண்டின்னு நல்லா பேசுவார். அப்போ நான் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னேன். அப்பொழுது அவருக்கு அந்த வொர்க் பெர்மிட் முடிந்திருந்தது. ஆனபடினால் அவர் இந்தியாவுக்கு போய் அதுக்கு பிற்பாடு அவர் வேலை செய்கிற அந்த அந்த முதலாளி அவருக்கு திரும்ப வொர்க் பெர்மிட்டை கொடுத்து அவரை வரவழைத்திருந்தார். அது 2 சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா 2 அல்ல, தேவனாலே மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனுக்கு கொடுத்து அரசாங்கம் மாறலாம், ஹலேலூயா, அந்த கொள்கைகள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆண்டவரை பிடித்துக்கொள்ள. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, யோவனுடைய நண்பர்களைப் போல நாங்கள் இருக்கக்கூடாது. ஹலேலூயா. என்னுடைய மகன் பிறந்த வேளையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹலேலூயா, அந்த பிள்ளை கஷ்டப்படுகின்ற விலையில, வேதனைப்படுகின்ற விலையில், எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்கள், அந்த நாளிலிருந்து இன்று வரை, ஹலேலூயா, நான் நெகட்டிவா பேசுவது குறைவு. ஹலேலூயா. பாசிட்டிவா தான் பேசுவேன். என் பிள்ளை அப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் இருப்பான். ஹலேலூயா. இன்றைக்கு நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், இன்றைக்கு அவருக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் வைக்கிறோம். ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்று வரைக்கும் என் பிள்ளை எல்லாவற்றையும் அவன் அங்கே ஞானமாய் நடப்பான், ஞானமாய் பேசுவான். ஹலேலூயா. எல்லா காரியங்களிலும் தேவன் அவனுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அப்படின்னால் பாருங்கள், நாங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது யோபுவ போல் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் கூட மற்றவர்களை உயர்த்தி விடுவது நம்முடைய வாழ்க்கை. பயத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது நமக்குரிய கடமையா இருக்கிறது. அனுப்படியத்தான் சொல்லுகிறார், அங்கே சொல்லுகிறார், அங்கே உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அங்கே நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, அல்ல இன்றைக்கு எங்களை ஆண்டவர் என்று செய்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லோரையும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் தேவனங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹலேலூயா. அந்த சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தைகள் வருகின்ற விளையிலெல்லாம் நாங்கள் அதை கவனமாக உன்னிப்பாக நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஹலேலூயா. சொல்ல வேண்டும், இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல, அது என்ன செய்யும், அப்படியாகும். ஹலேலூயா. அங்கே ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹலேலூயா. ஆனபடினால் அதற்கு தேவன் வைத்திருக்கிற நியமங்களை நாங்கள் கை கொள்வோம், தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் பாஸ்டர் நகோமி லோகன். இன்றைய நாள் யோகு 1:10 எடுத்து நியமங்கள் பயம் யோகு நம்பர் போல் இருக்க கூடாது என்று ஒரு ஆழ்மான சத்தியத்தை கற்றுத்தந்தீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். பிளஸ் யூ எவ்ரிபடி, பிளஸ் யூ.
1: நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன்.
1: நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்கும் முன் சிஸ்டர் சாந்தி நோர்வே கூப்பிட்டு அதற்கு பின்பு முடிவு ஜெபத்தை எடுப்போம். பிரைஸ்லா சிஸ்டர் சாந்தி நோர்வே பேச முடியுமா?
2: யா, பேசலாம். ஆராதனை செய்கிறோம் ஐயா. அப்பா உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜா நீ நல்லவராய் இருக்கிற ஐயா. எங்களுக்கு எல்லாம் வல்ல சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் நீர் ஒருவரே. அடைக்கலமும் பாதுகாப்பும் ஐயா, ஜீவனமாய் இருக்கிறீர் ஐயா. இன்னுமா எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்ததுக்காக இந்த ஜெபத்துல ஆண்டவரே, இப்ப இந்த சகோதரி பேசினது அவ்வளவும் எங்கட மனதுல வைத்திருந்து நாங்கள் அதன்படியாய் தியானித்து அவங்க தந்தவளை அப்படியே தூக்கி எறியாதபடி அப்பா எங்களுக்கு அப்படியே வாழ்க்கைக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளத்தையும் அந்த அழகாக சொன்ன சகோதரிக்கு நாங்கள் உங்க பாதத்துல வைக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா அந்த சகோதரி ஆண்டவரே. அப்பா அப்படியாய் நாங்கள் நடக்கும்படியாக அதை எங்களை பிடித்து கொண்டு அந்த தந்த எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதுகளை தந்ததுகளை நாங்கள் அப்படியே மனதில் உறுத்தி தியானித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை தியானித்து தியானித்து தியானித்து தவப்பனே அப்பா துதிக்கும் போதும் ஆண்டவரே நாங்கள் அதில் தியானித்து அதில் விட்டு விலகாதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவர்களுக்கு இருக்க சாட்சியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. வார்த்தையிலும் ஆண்டவரே சிந்தனையிலையும் ராஜா செயல்களை பேச்சிலையும் ஆண்டவரே நாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாகும் ஆண்டவரே. சம்பாஷணைகள்ல நாங்க கவனித்து ஆண்டவரே தேவையில்லாத மற்றவர்கள் சம்பாஷணை தரும்போது ஆண்டவரே நாங்க அதுக்கு நாங்க சேர்ந்து பாட்டு பாடாதபடி கதைக்காதபடி நாங்களும் சேர்ந்து அதுக்கு துணை போகாதபடி நாங்க எங்களுக்கு அப்பா தந்த நல்ல பழக்க வழக்கத்தை எங்களை அப்பா தந்த கிருபையை கொண்டு நாங்க வித்தியாசமாய் அவர்களுக்கு தென்படுவதாய் ஆண்டவரே. அவர்களும் அதே மாதிரி மாறி எங்களோடு இயேசுப்பா நீங்க இருக்கிறீங்கள் என்று அறியும்படியாக எங்க நாங்க நடக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை நாங்க ஆண்டவரே இறுக்கி பிடிச்சு கொள்வோம் ஆண்டவரே, தியானித்துக் கொள்வோம், மனதுல பதித்து வச்சு கொள்ளுறதுக்காக நீங்க எங்களுக்கு இருபத்தாறதுக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி. இந்த வேலையில இந்த சௌரி இந்த சங்கம வானொலியில எங்களை இணைத்து வைக்கிறதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். மதிய வேலையிலும் எங்களை ஆண்டவரை இணைத்ததுக்காக நன்றி. நீங்க இந்த இடத்துல வாசம் செய்து இந்த வார்த்தையில நீங்க அவ மூல நாவல பேசி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜாதி ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு சர்வ வல்லவராய் இந்த பாதுகாத்து நடப்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. நன்றி சொல்லுறோம் அப்பா.

ஐயா பாவங்களை நீங்க போக்கி விட்டீர், நோய்களெல்லாம் தழும்புகளால் சுமந்து கொண்டீர், நோய்களெல்லாம் தழும்புகளால் சுமந்து கொண்டீர், ஆவியினால் என்று அபிஷேகம்.

என்று பாடிடுவோம் ஐயா, அவங்க பாடிடுவோம் ஆண்டவரே. அப்பா அப்பா பாவங்கள் எல்லாம் போக்க பூலோகம் வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா, அது ராஜா உங்களுக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, நன்றி ராஜா, நன்றி.

அங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமாம் அப்பா, அங்கட உள்ளத்தை மட்டும் கேட்டீங்க ஐயா. அப்பா அங்கட உள்ளத்தை கேட்டவரே அப்பா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. அந்தஸ்தை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரை.

0: My soul. Yes, Lord, we are ever so thankful, oh God, right from the very deep bottom of our hearts, oh God, for the wonderful things, Lord, in which only you can come through, Lord, into the hearts and lives of people, touching them, setting them free, delivering, Lord, at this very moment, Lord, that I have been, Lord Jesus, bringing forth, Lord, the word of your salvation into the hearts and lives of people, and Lord, setting them free, Lord, from the bondage of sin, Lord. Lord, you are our victory, you are our power, you are our very focus, Lord. You have called us, Lord Jesus, to be a holy nation. Lord, Lord Jesus, and Lord, called us also, Lord Jesus, the very way that you have called us, Lord, as the planting of the Lord, coming out, Lord Jesus, and you have said, Lord Jesus, coming out of the darkness into a marvelous light that you have brought us, Lord, a holy priesthood. Thank you for that, Lord. Now, Lord Jesus, not with much of our words, Lord, but through our life, Lord, through our spirit of what you have given to us to align with your word, with obedience alone, that we will find and know and worship and praise and bring forth adoration in spirit and in truth, I pray. So we thank you for many that have been blessed, Lord, and we thank you for the service that went on, Lord Jesus, in the ways that you have chosen, Lord, as the core members that you have come and brought them, Lord, and worshipped and praised and adored you, Lord, and brought forth that victory into their lives, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Alangarman, for your closing prayer. நாங்க இப்ப ஆத்மா சொல்லுவோமா எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் டோலி மைக் ஓன் பண்ணுங்க எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோம் என் ஆத்மாவே
0: கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரையே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே
1: கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாக. Praise the Lord, Sister Leslie, brother.
2: Praise the Lord, Mahendranayya. Praise the Lord, Sister Dolly, Sister Rangini, Sister Sandy. Praise the Lord all. தேவன் தாமே கூட இருந்து இந்த ஓய்வு நாளிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வாதமான துதிகள் ஜபங்கள் பாடல்கள் வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கத்தர் வழிநடத்தி தந்தார். கத்தருடைய நாமம் ஒன்றே மாய்மைப்படுவதாக. வழி நடத்திய ஒவ்வொருவரையும் இணைந்த ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தை கூறி நாங்கள் விடைபெறுவோம். God bless you, Mahendranayya. God bless you, Sister Dolly. God bless you, Sister Rangini, Sister Sandy. Amen. God bless you all. Amen.
1: God bless you, Leslie Brother, Sister Rita. God bless you, Rajani. God bless you, Sister Dolly. God bless you, Sister Sandini. Sandy, God bless you all. Amen.
3: God bless you,
4: Recording stopped.
3: God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly and Sister Shanti. God bless you all. Amen.
5: God bless you, Mahendranayya. God bless you, Sister Ranjini. God bless you, Sister Shanti. God bless you, Sister Rita. God bless you all. Amen.
2: Amen. Amen. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்க தேவ சமாதானத்தோடு விடைபெறுவோம். God bless you all. Amen.
5: Amen. Thank you.
2: Amen. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக துதி ஆராதனை நேரத்திலே நாங்கள் இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே எடுத்து வந்த இணைந்து ஊழியங்கள் செய்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:53. நாங்கள் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிக்குள்ளாய் மறு ஒளிபரப்பாய் கடந்து செல்லுவோம். மிகுதி ஒவ்வொன்றையும் தேவன் வழிநடத்தி தருவாராக. ஆமேன். God bless you. ஆமேன். ஆமேன்.

நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும்

வான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்த

بالسيرت ار ار

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

போல இந்த உலகத்துல யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. உம்மை போல இந்த உலகத்துல யார் உண்டு ஆண்டவரே? எங்க பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வாழ்க்கையின் புயல் காற்று இருவருவர் தான் பூந்தண்டலாய் மாற்ற முடியும். எதிர்காற்றினால் நீ அடைபட்டிருக்கிறாயா மகளே, மகனே?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுமே. படுவோமா? Thank you, Lord.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக எனக்கு எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அங்கே நமக்காக, அதாவது சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கே அந்த நாட்களை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்களில் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த நாட்களை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மரவில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்ருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் அவர் உங்களுக்காக இந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்போலுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால்தான் சங்கீத 91 சொல்லப்பட்டது போல அவர் தம் சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள், அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அதுபோலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: Recording stopped.

0: திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
1: வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியானது அநேகருடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை, தெளிவை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது என்பது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்பொழுது நீங்க கூட வேதத்தை கையில் எடுத்து, எப்பயும் சொல்றேன், ஒரு நோட்டை வச்சுக்கங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, குறிப்புகள் எடுங்க, பிறகு அதை பற்றி ஆராய்ந்து படிங்க. அது நமக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது மட்டுமல்ல, நற்குணசாலியாக நாம் இருப்பதற்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த செய்தி வழியாக நாம் சத்தியத்தை கவனிக்கலாம், செய்திக்கு போகலாம். இதனால நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள்.
2: வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்ற இந்த தொடரில் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நேருக்கு நேராக சந்தித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவித்த அந்த நன்மைகளை நாம் இன்றைக்கும் பெற முடியும். ஏனென்றால் இயேசுவை நாம் நேரில் சந்திக்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நேருக்கு நேர் கேட்கிற ஒரு மக்களாகவும், அதை செய்யத்தக்கதான கீழ்ப்படிதல் உள்ள இறுதியும் உடையவர்களாகவும் இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அதே நேரத்தில், அதாவது காலை 5:30 உங்களிடத்தில் இன்டர்நெட் இருக்குமானால் www.tamilintv.com அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா லைவ் ப்ரோக்ராமை நீங்க பார்க்க முடியும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் எப்பேற்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாகவும், மனம் திரும்ப செய்யக்கூடியதாகவும், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை மாற்றுகிறது. காரணம், ஒரு தொழில் ரீதியாக, ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லாத பொய் தகவல்களை, சாட்சிகளை, அல்லது பொய்யான ஒரு மொழியை பேசுகிறவராக நாம் வராமல் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பார்வை இல்லாத ஆள் கூட சந்திச்சிருக்கான், பார்வை பெற்றான். இன்றைக்கு நாம் படிக்கிற மனிதன் செத்தே போன ஒரு ஆள். இயேசு அவனை சந்திக்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அதை குறித்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:1 முதல் 43 நீங்க உங்க பைபிள்ல, புதிய ஏற்பாட்டில் இதை நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தானியா என்ற ஒரு ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. 2000 ஆச்சு. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த பெத்தானியாவை நீங்க போய் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருந்தது இல்லையா, அந்த கல்லறையை கூட இன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இந்த பெத்தானியா என்ற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து லாசரு. இவன் வியாதிப்பட்டு மிகவும் கொடிய நிலையில மரித்து போனான். மரித்து 4 ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை அந்த மரண கட்டுகளில் இருந்து, அந்த மரண குழம்பிலிருந்து, மரித்து அழுகிய உடலிலிருந்து மறுபடியும் சரீரத்தில் அவனை உயிரோடு எழும்பி வெளியே வர செய்தார். இதுதான் இந்த அற்புதம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால நேரடியாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும், எந்த ஒரு சூழலையும் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் உயிராக இருக்கிறார், உயிரின் வாழ்வாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுநாதர் இந்த 11:25 ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல் இருக்குது முதல்ல, அதை கவனிக்கணும். நீங்க

விடதான ஒரு வலிமையான வார்த்தையை உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு வரி இப்படி நாம் படிக்க முடியாது. இப்படி தெய்வங்களாக இந்த உலகத்துக்கு வந்தோம், தெய்வ பிறவிகளாக இருந்தோம் என்று சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அவர் இந்த வார்த்தையை சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில கூட அவருடைய மரணத்தை அவர் ஜெயிச்சதுனால அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இந்த விஷயத்துல படித்து வேத மாணாக்கர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் போதகர்களாகவும் குருக்களாகவும் மேதைகளாகவும் இருக்கிற கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, பைபிள்ல பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கருகலான விஷயங்கள். அத கிறிஸ்தவ சபையாருடைய கண்ணோட்டத்தில் நீங்க கவனிச்சாதான் அவங்க கொடுக்கிற அந்த விளக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா? அப்படி மரித்த போது, அவர் ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இந்த தகவலை மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட போது கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்று வேதாகமத்தில் பேசப்பட்டிருக்க அது நடந்து விட்டதா, அல்லது இயேசு உயிர் விட்ட போது மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது பக்கத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆயிருப்பாங்க? அவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் நடக்கிற உயிர்த்தெழுதல் இல்லை, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதுல மரித்தோரை எழுப்புங்கள், இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை மத்தேயு 1 வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் கேவ் அத்தாரிட்டி டு ஹிஸ் டிசைபிள்ஸ் டு ரெய்ஸ் தி டெட், மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்தோரை எழுப்புகிற ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே சிலுவைக்கு முன்னால வரைக்கும் சிலர் மரித்தோர்ந்து எழுந்தாங்க. அப்படி அவங்க எழுந்ததுனால அது வந்து நித்தியமாக இருக்கிற உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதனால்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 வசனம், இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது வந்து சிலுவைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை மரித்தவர் மீது பிரயோகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கருத்தை நாம் சரியாக ஜீரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் எழுப்பப்பட்டதாக எண்ணக்கூடாது. இவர்கள் எல்லாரும் எழுப்பின பிறகு மறுபடியும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு உலகத்தில் உயிரோட இயேசு கிறிஸ்துனால் எழுப்பப்பட்ட ஆள் இருந்தா அவனுக்கு வயசு 2000 இருக்கும். இவர்கள் எல்லாருமே முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் உலகத்தினுடைய முடிவில் மரித்தோரை எழுப்புவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6 அதிகாரம் 54 வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பெனார்ந்த அந்த கடைசி நாளில் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க.

0: இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்புகிற இன்னொரு கூட்டத்தை குறித்து இங்க பேசுகிறார். சிலுவைக்கு பிறகு வாழப்போகிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்க சொல்றார். ஆக சிலுவைக்கு முன்னால அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக எழுப்பின மக்கள் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மரித்து விட்டார்கள். இதை முதல்ல நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையில நிகழப்போகிற உயிர்த்தெழுதல். 1 தெசலோனிக்கேயர் 4:00. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசன பகுதியும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில கல்லறையிலிருந்து மனிதர்கள் எழுந்து மேகங்கள் மீது அவரை சந்திக்கிற காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையில மரித்தோர்ந்து எழுந்த மக்களுக்கு எவ்விதமான நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் அவர்களை பிரிக்கப் போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இப்பொழுது நாம் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:10 நாம் இன்றைக்கு படிக்கலாம். இந்த 43 வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் என்ன பேசினார்கள், இயேசுனுடைய வருகை ஏன் தாமதமானது, மரித்த லாசருடைய அக்காள்கள் அதாவது மரியாளும் மார்த்தாலும் எப்படிப்பட்டவர்களா என்ன பேசினாங்க, பெத்தானியா ஊரில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டபோது அவங்க என்னென்ன பேசினாங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இந்த தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததை அந்த ஊர் மக்கள் நன்றாக அறிந்து அதை அற்புதம் என்று நம்பியிருந்தாங்க. இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:37 படிக்கலாம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். இந்த வசனத்தில் பெத்தானியா கிராமத்தில் அல்லது சிறிய ஊரில் இருந்த அனைத்து மக்களும் இயேசுவை அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அறிந்திருந்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அவனுடைய சகோதரிகள் அவங்க எப்படி இயேசுவை கவனிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். யோவான் 11:23, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதிலேயே உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் ஒரு கடைசி காலத்தில் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை அவளுக்கு சொல்லும் போது அவள் ஒரு பழைய யூத ஸ்திரீயாக அவளுடைய பாரம்பரிய எண்ணத்தின்படி தன்னுடைய சகோதரன் கடைசி நாளில் உலகத்தினுடைய முடிவு நாளில் எழுந்திருப்பான் என்பதாக பதில் சொன்னார். அதுக்குதான் இயேசுநாதர் அவளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த 11 அதிகாரத்தில் அந்த முழு கிராமம் அல்லது அந்த சிறிய ஊர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை அங்கே ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தை எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை கவனிக்க ஆவல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இயேசு ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாகவும் அது தேவனா இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1 அந்த வார்த்தை மாம்சமானார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகவே வாழ்விக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு புதிய உயிர்த்தெழுதலையும் சரீரப்பிரகாரமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு தனியாக கணக்கு பார்த்தீங்கன்னா யாவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினுடைய விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், இங்கே பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் தனியாக செத்த 3 மனிதர்களை எழுப்பி காண்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, கொஞ்சம் முன்னால உயிர் போச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னால செத்து போயிட்டான் என்ற மாதிரியான ஆட்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால இறந்தாள் அந்த நாயினூர் விதவினுடைய மகன், ஏன்னா பாட கட்டி அவனை அடக்கம் எடுத்து எடுத்துட்டு வராங்க, நேற்று இறந்தான் அவன் இன்னைக்கு கொண்டு போறாங்க, ஒரு நாளாச்சு, அந்த ஆளையும் உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த கேஸ்ல லாசர் இறந்து 4 நாளாயிற்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்துல லாசரு இறந்து 4 நாளாயிற்று. நீங்க எப்பாவது உங்க வாழ்க்கையில செத்த ஒரு ஆள், ஒரு 4 நாள் ஆன ஆளை நீங்க பார்த்துருப்பீங்களா? அங்க போக முடியுமா? அங்க நிக்க முடியுமா? அந்த சரீரம் என்ன ஆகும்? மெழுகு போல கொல கொலனாயிடும், சகல புழுக்கள் அதுக்குள்ள இருக்கும், மரண துர்நாற்றம் வீசும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அழுகி போன ஒரு மனிதனை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிப்போச்சு, இப்ப போய் அந்த கல்லை எடுங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அவனை எழுப்ப முடியுமா? இது சாத்தியமா? இது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதா என்பது போல இதுக்கு கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெளியில நின்று வீட்டுக்குள்ள தூங்குற ஒரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிட்டா அவன் எப்படி எழுந்து வருவானோ அவிதமாக எழுப்பி விடுகிறார். வாசிப்போம், 43 நீங்கள் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு இந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சின்ன கேள்வி, 4 நாளைக்கு முன்னால அவனுடைய ஆவி ஆத்மா வெளியே போயிட்டது. மரணம் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவது. கிரேக்க மொழியில தனாட்டா என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் மரணம் என்ற வார்த்தை, டெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தமா. சரீரத்துல ஆவி பிரிஞ்சு வெளியே போனா அதான் மரணம். அப்போ வெளியே போன ஆவி மீண்டும் அந்த மனிதனுக்குள்ள வந்தா தான் அவன் மறுபடியும் உயிரோடு இருக்க முடியும். இது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் நீங்களும் நானும் மூன்று அடுக்கு உடையவர்களா இருக்கிறோம். சரீரம், அப்புறம் ஆவி, ஆத்மா. ஆகவே தான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு வேதாகமம் பேசுகிறது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவி ஆத்மாவும் வெளியே போயிடும்போது இந்த சரீரம் தரையில் விழுந்து மரித்ததாக இருக்கிறது. இப்போ வெளியே சென்ற ஆவி ஆத்மாவை மறுபடியும் தேவன் அழைத்து அந்த சரீரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அந்த ஆள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஆதாமுக்குள்ள நமக்கு ஆத்மாவாகிய இந்த சரீரத்துக்குள் வாழ்கிற ஒரு உரிமை மட்டும்தான் கிடைக்குதான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கான். ஆடம் வாஸ் எ சோல், கிரைஸ்ட் வாஸ் த ஸ்பிரிட். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் மனிதனை முதலாவது உண்டாக்கி அவனுக்குள் அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார்னு பார்க்கிறோம். ஆக சுவாசம் ஊதப்பட்டவர் சுவாசத்தை பெற்றுக் கொண்டவன். ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அதுபோல லாசரு ஒரு சரீரத்தில் இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவுக்குள் வரவேண்டிய ஆவி வெளியே இருக்கிறது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த உயிரை அவனுக்குள் மீண்டும் கொண்டு வர வல்லமையுடையவராக இருந்தார். நண்பர்களே, இது ஒரு கடினமான ஒரு உபதேசமும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதனால் அவர் நம்மை பிழைக்கும்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவன் தான் கூடா போனானே, சீடா போனானே, அதுக்குள்ள எப்படி உயிர் வந்திருக்க முடியும் நீங்க நினைக்கலாம். அதுதான் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவனாவது கூழா கடக்கிறான். நம்ம எல்லாரும் மரித்து மண்ணாயிடுவோம். ஆனாலும் கூட இயேசுனுடைய 2வது வருகை வரும்போது நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சமுத்திரத்தில் கடந்தாலும், எந்த மலை மேலே கடந்தாலும் நம்மை அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாம் ஆதாமாகிய அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆகவே தான் லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. சரி, லாசரு உயிரோடு எழுந்தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கல்லறைக்குள்ள படுத்துக்கிட்டானா? இல்ல, கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை நீடிக்கப்பட்டது. எப்படி எசேக்கிய ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. உயிரோடு எழுந்தாலும் மறுபடியும் பேய் பிசாசா இல்ல, அவன் பழைய மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான். 12வது அதிகாரத்தை பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தான் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவு இருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின லாசரு அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், விருந்துகளில் கலந்து கொண்டான். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதன் நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய மிகவும் தீவிரமானார்கள் என்று இதனுடைய பிற்பகுதியில் நம்ம படிக்கிறோம். லாசர் மரித்தோர்ந்து எழுந்து விருந்திலே அவரை முகமுகமாக தரிசிக்கிறவனாக, சந்திக்கிறவனாக, அவரோடு சாப்பிடுகிறவனாக, அந்த வல்லமையை உணர்ந்தவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த லாசருவின் ஆண்டவர், அவரை எழுப்பின ஆண்டவர் நமது ஆண்டவராயும் இருக்கிறார். நமக்கும் அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். நீங்கள் மரித்தாலும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று காலை நான் நிறைவு செய்து நாளை மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, லாசருவை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல கடைசி காலத்தில் எல்லா மனிதர்களையும் நீர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்ற தகவலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவரே எங்களுக்கு உயிரும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமற நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி எப்படி போகிறது? உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அநேகர் கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தி எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரீங்க, உங்களை பாராட்டுகிறோம். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய் மாற இந்த செய்திகள் பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த வேத வசனத்தை நீங்க நிர்மலமான மனதோடு படிக்கிறீங்க இல்லையா, இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்குள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை லாசரு நேருக்கு நேர் சந்தித்தினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். இன்றைக்கு அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம், அதிலிருந்து புதிய வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு உண்டு. முகவரியை சில பேர் சரியாக எழுதுவதில்லை. தயவு கூர்ந்து முழுமையான முகவரி, வீட்டு எண், தெரு எண், பகுதி, பின்கோடு, தொடர்பு கொள்ள தொலைபேசி அல்லது செல்போன் நம்பர்களை தயவு செய்து குறிப்பிடுங்கள். மற்றவர்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
2: என் அன்பார்ந்த நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் கிறிஸ்துவின் சபை, 1288 லோன் பார்க் ரோட், கிளார்க்சன், மிசிசாகா, ஒன்டாரியோ. நேர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடி இன்னும் வேத வசனங்களை பகுத்து படிக்க விரும்புகிறீர்களா? அழையுங்கள் சகோதரர் செபாஸ்டியன் டேனியல். தொலைபேசி இலக்கம் 905-216-5344. மின்னஞ்சல் bibleourtoronto@thereateofgmail.com. மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில்